0: நடத்தப்படும் என்றார் அவர். அதே நேரத்தில் வட்டாரத்தில் உள்ள பொருளாதாரங்களின் வெவ்வேறு ஆற்றல்கள் பயன்படுத்தப்படும் என்று திரு டான் சொன்னார். சிங்கப்பூரில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் அவற்றின் தொழில்நுட்பங்களை சோதிக்கவும் மெருகேற்றவும் கூடுதல் இடவசதியை பெறவிருக்கின்றன. அதற்கான தனது வளாகத்தை ஏஸ்டா எனும் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு அமைப்பு விரிவாக்கம் செய்திருக்கிறது. நிறுவனங்கள் வளர்வதற்கு ஆதரவளிப்பது நோக்கம். அனைத்துலக சந்தைகளில் அவை தடம் பதிக்கவும் சிங்கப்பூரில் இருந்தவாறு அனைத்துலக அளவில் போட்டித்தன்மை மிக்க வர்த்தகங்களை உருவாக்குவதும் எண்ணம். வளாகம் 18,000 சதுர அடிக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னதாக 10,000 சதுர அடியாக இருந்தது. லைஃப் சயின்சஸ் எனும் உயிர் அறிவியல் ரசாயன பணிகளுக்கான இடம் இருமடங்காகியுள்ளது. ஸ்டார்ஹப் கெப்பல் நிறுவனங்கள் M1 தொலைத்தொடர்பு நிறுவனம் சம்பந்தப்பட்ட உத்தேச ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக உறுதி செய்திருக்கின்றன. கலந்துரையாடல்கள் நடைபெறுவதாக இரு நிறுவனங்களும் கூறின. ஆனால் அவற்றின் மூலம் ஏதேனும் பரிவர்த்தனை ஏற்படுமா என்பது உறுதி அல்ல என நிறுவனங்கள் தெரிவித்தன. சில மாதங்களுக்கு முன் M1 நிறுவனத்தை சிம்பா நிறுவனம் வாங்கும் முயற்சி கைகூடவில்லை. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசி ஓப்பன் AI நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஓர் அரசாங்க இணைய பக்கத்தை AI தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை. சம்பவம் ஜூன் மாதம் நடந்தது. மெடிகேர் எனும் நாட்டின் சுகாதார பராமரிப்பு அமைப்பின் புள்ளி விவரத்தளத்திற்குள் தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நோயாளிகளின் அந்தரங்க ஆவணங்களோ தனிப்பட்ட விவரங்களோ பெறப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஆஸ்திரேலியாவும் ஓப்பன் AI நிறுவனமும் கூறின. விடைகளை தேடும் முயற்சியில் தொழில்நுட்பம் எதிர்பாரா நடவடிக்கைகளை எடுத்ததாக நிறுவனம் சொன்னது. சம்பவம் குறித்து மிகுந்த கவலை தெரிவிக்க நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் நேரடியாக பேசியிருப்பதாக திரு அல்பனீசி கூறினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ளவிருக்கிறார். திரு ஷியை திரு ட்ரம்ப் விமான நிலையத்தில் வரவேற்றார். சுமார் 60 ஆண்டுகளுக்குப் பின் ஓர் அமெரிக்க அதிபர் வெளிநாட்டு தலைவரை ஆகாயப்படை தளத்தில் நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார். திரு ஷி அமெரிக்காவில் 3 நாள் இருப்பார். 2015 ஆண்டிற்கு பின் திரு ஷி அமெரிக்காவிற்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருப்பது இது முதன்முறை. ஈரானிய அதிபர் மசூத் பெசஷ்கியான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடியிருக்கிறார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். ஈரான் ஒருபோதும் அடிபணியாது, துடைத்தொழிக்கப்படும் என்ற மிரட்டல்களுக்கு சரணடையாது என்று திரு பெசஷ்கியான் கூறினார். ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை குறை கூறினார். திரு பெசஷ்கியானின் உரையின் போது அமெரிக்க பிரதிநிதி ஒருவர் வெளிநடப்பு செய்தார். கூட்டத்தின் 2ஆம் நாளில் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் உரையாற்றினார். மாஸ்கோ மீது பொருளாதார ரீதியில் தொடர்ந்து நெருக்குதலை அளிக்கும்படி அவர் உலகத் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். ரஷ்யாவின் வருவாய் இலக்காக இருக்க வேண்டும் என்றார் அவர். உக்ரைன் மீதான போரில் 47 நாடுகளின் குடிமக்களை ரஷ்யா பயன்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி சொன்னார்.
1: சொல்லும் பொருளும் ஜுடிஷரி நீதித்துறை. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜுடிஷரி நீதித்துறை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
8: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.

0: வணக்கம் சிங்கே.
1: வேட்டைக்காரன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது விஜய் ஆந்தனியின் இசையில் கிரேஷ் சுசித்ரா தினேஷ் கனகரத்னம் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
2: நாங்க இருவரும் இப்ப டிக்டாக் லைவ் பக்கமா இருக்கோம். அங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பல தகவல்கள் காத்துக்கிட்டே இருக்குது.
1: திரைப்படத்துல இருந்து பாடல கேட்க போறோம்.
2: கைது செய்ய படத்துல உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இதமான பாடல்களை கேட்க போறோம். இதுக்கு இடையில சஜினி, கேள்வியோ இருக்கு பரிசோ இருக்கு இல்லையா?
1: ஆமாம் நேயர்களே, ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபியை நீங்க வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க டிக்டாக் லைவ் வாயிலாக எங்களோடு இணையணும்.
2: காரணம், மாங்க வானொலியும் கேள்வி கேட்போம், ஆனா அதுக்கு முன்னாலே டிக்டாக் லைஃப்ல கேள்வி கேட்டுருவோம் ஒன்னு.
1: ஆமா,
2: இரண்டாவது துணை குறிப்புகள் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
2: அத டிக்டாக் லைஃப்ல மட்டும் தான் கொடுப்போம்.
1: அது மட்டும் இல்ல, டிக்டாக் லைவ் வாயிலாக நாங்க இரண்டு நேயர்களை வந்து தேர்ந்தெடுப்போம், வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்போம்.
2: யா, ஓகே, இப்ப நீங்க தயார்னா வர வேண்டிய டிக்டாக் லைவ் பக்கம்
1: மீடியா காப் ஒலி 968 FM.
2: இப்போ ஒலி 968 வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய மழையை நீங்க மத்திய வேளையில எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 68-84 இடைப்பட்டிருக்கிறது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஓர் அமெரிக்க டாலர்
1: ஒரு வெள்ளி 28 காசு.
2: ஓர் யூரோ
1: ஒரு வெள்ளி 46 காசு.
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: ஒரு வெள்ளி 71 காசு.
2: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 90 காசு.
2: 100 இந்திய ரூபாய்
1: ஒரு வெள்ளி 34 காசு.
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 20 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். I'm gonna go.

0: குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏக்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏக்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED ஏக்கோன் and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.

0: என்ன பாட்டு, என்ன பாட்டு! இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி வந்து அந்த கடைசி கட்டம் பாருங்க, அந்த குரல்களுக்கு நடுவுல அந்த குழல் சத்தம் வரும். கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: என்ன பாட்டுல
1: கேட்டேன்? ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
0: சரி, நீங்க வந்து திகில் டில்ஸ் மாதிரி பேசாதீங்க.
1: இல்ல இல்ல, திகில் டில்ஸ் மாதிரி இல்ல, அமைதியா இருந்தா இந்த மாதிரி தான் ஸ்வீட்டா பேசுவேன் ரவி.
0: நீங்க அமைதியா ஸ்வீட்டா பேசினா இந்த பூமி தாங்காது. அடுத்து பாட்டு வருது கேளுங்க நேர்களே.
2: சென்னை காதல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒளியிறது.
0: நாங்க
1: உதவி குறிப்புகளை வழங்க இருக்கோம். எனவே கேள்வி என்ன, உதவி குறிப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீடியா காப் 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். அந்த பக்கமா வந்து எங்களோட சேர்ந்துருங்க.
0: இப்போ வானொலி வாயிலா இணைந்திருக்கும் இவர்களுக்கு கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லிடுறோம். உலகத்திலேயே ஆக பழமையான நிறுவனம் இந்த நாட்டில தான் தொடங்கப்பட்டது அப்படின்னு தகவல் சொல்லுது, அது எது?
1: உங்களுடைய பதில்களை நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பரிச வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிக்டாக் பக்கமா வந்துருங்க, பதில நீங்க தெரிவிக்கலாங்க, பரிச வெல்லலாம். மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி, உலகத்திலேயே ஆக பழமையான நிறுவனம் எந்த நாட்டில் நிறுவப்பட்டது?
3: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 8:26 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE குறிப்பாக BKE, அங்கே SLEக்கு முன்பு முதலாம் இரண்டாம் தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE நோக்கி செல்லும் TPE பாசரிஸ் டிரைவ் 12, அதற்கு பிறகு முதல் தடத்திலும் விபத்து நேர்ந்துள்ளது.

0: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு, அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-90075.

0: காதல் சாம்ராஜ்யம் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவோட சில பாடல் இடம்பெற்றது பால்ராம் கோபிகா பூரிமா அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க இல்லையா?
1: ஆமாம், 2002 ஆண்டுல இந்த திரைப்படம் வந்து வெளியாக வேண்டியது, ஆனால் வெளியாகவில்லை. இருந்தாலும் அப்ப வந்து உரிநிலை பள்ளியில நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ரவி. இந்த பாடலை கேட்கும் பொழுது என்னமோ எனக்கு வந்து மேகங்கள்ல மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணுச்சு.
0: நீங்க மேகத்துல மிதக்கிறீங்களா?
1: ஆமா, ஏன்னு தெரியல. அந்த நேரத்துல வந்து எனக்கு அந்த அந்த இசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரவி, ரொம்ப மென்மையா இருந்துச்சு. அதனாலயே வந்து எனக்கு இந்த இந்த பாடல் வந்து ரொம்ப பிடித்த ஒரு பாடல், காதல் பாடல்களையே ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும்னா வந்து ரொம்ப பிடித்த ஒரு பாடல். இதுல வந்து கோபிகா பூர்ணிமா வந்து ரொம்ப உருகி அவங்க வந்து பாடியிருப்பாங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசை சொல்லவே தேவையில்லை. 2000 ஆண்டுகள்ல அப்படியே கொடி கட்டி பறந்தாரு.
0: நிச்சயமா நிச்சயமா, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாடலை கேட்கும் போது எப்படி இசைச்சார்னு தெரியல அப்படின்னு சொல்ல தோணும் இல்லையா? அடுத்ததா இதமான பாடல்கள் வரிசையில இந்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஐயா படத்துல இடம்பெற்ற பாடல் கே கே சாதனா சருகம் குரல்ல இடம்பெற போகுது பரத்வாஜோட இசையில. இந்த பாட்டை சொல்லும் போது யார் ஞாபகத்துக்கு வரா?
1: நயன்தாரா, நயன்தாரா.
0: நான் கூட அண்மையில ஒரு காணொலி பாத்திருந்தேன், அதுல ஒரு சிலர் அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட காட்டுறாங்க இப்படிதான் நயன்தாரா இருந்தாங்க, அங்கிருந்துதான் இன்னைக்கு இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா இங்கதான் நம்ம கூடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எங்க போய் சேர விரும்புறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். அந்த இலக்கை பார்க்கும் போது நயன்தாரா கட்டம் கட்டமா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க அப்படின்னு
1: தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல நம்ம திரும்பி பார்க்கணும் ரவி, எங்க ஆரம்பிச்சோம் இப்ப நாம எங்க இருக்கோம் அதை வந்து நாம மறக்கவே கூடாது. ஆனா நாம வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும்.
0: சரி, இப்ப நாங்க எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிக்டாக் லைஃப்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சோம். கேள்வி என்னவென்றால்,
1: உலகத்திலேயே ஆக பழமையான நிறுவனம் இந்த நாட்டுல நிறுவப்பட்டது அப்படிங்கிற கேள்வியை நாங்க கேட்டிருந்தோம். எந்த நாடு அது?
0: அது வேற எதுவும் கிடையாது, ஜப்பான். 1400 முன்னால இருந்தே கொங்கு குமி அப்படிங்கிற கட்டுமான நிறுவனம் ஜப்பான்ல இயங்கி வந்ததா தகவல்கள் சொல்லுது.
1: சரி, டிக்டாக் வாயிலாக நேயர்கள் நீங்க பதில் சொல்லலாம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். 2 நேயர்கள் சரியான பதிலா சொல்லிட்டாங்க.
0: அந்த வெற்றியாளர்களின் பெயர்கள் என்னவென்றால்,
1: குமுதா ராஜகோபால், ஜமுனா ஆர் எஸ்.
0: நினைவிலே மலருதே.

0: எட்டே முக்கால் ஆகிவிட்டது. அடுத்து வர பாடல் உங்களுக்காக விரும்மாண்டி வரத்துல இருந்து வரப்போகுது.
1: இந்த உலகத்தில் ஒண்ணமில்லை. எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கவில்லை.
0: இதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. நான் ஜப்பானுக்கு போயிட்டோன்னு இங்க ஒரு நாலு பேர் சுத்துவாங்கல்ல, அந்த நாலு பேருக்கிட்ட நாலு முறை இதை பாடுங்க, அப்பதான் உண்மையான அன்பு வெளிப்படும்.
1: இங்க இருப்பேனே, எப்படி பாடுறது?
0: நீங்க பாடிக்கிட்டே இருக்க, நீங்க பாட பாட பாட அது ஜப்பானுக்கும் கேக்குறோம். தமிழ் படத்துல பாத்து இல்லையா, நீங்க அண்ணன் வந்து கீழே பாடுவாரு, மலையில இருக்க தம்பிக்கு கேக்கும், அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த ஊர்ல பாடுவாங்க, வெளிநாட்டில் இருக்கிற பையனு கேட்கும், என்ன பேசுறீங்க நீங்க? அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம், நீங்க இங்க பாடுங்க, எனக்கு ஜப்பான்ல கேட்கும்.
1: சரி பாடுறேன். ஆமா, ஜப்பான் சொல்றீங்களே, எப்ப போறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும். நம்ம நேயர்களும் தெரிஞ்சுப்பாங்களே.
0: நிச்சயமா நம்ம நேயர்கள் கூட தான் போக போறேன். டிசம்பர் 5ஆம் தேதி தொடங்குற இந்த பயணத்துல சில பேருக்கு கேள்வி இருக்கும், நீங்க என்ன அங்க போயிட்டு சும்மா இருக்க போறீங்க
1: அப்படின்னு.
0: டிசம்பர்ல குறிப்பா நான் இதுக்கு முன்னாடி போனதுல வச்சு சொல்றேன், இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது அங்க இருக்கிற நம்ம நேயர்களுக்கு வந்து பெரும்பாலும் நேரத்துல வழிகாட்டுதல் தேவைப்படும். இரண்டாவது உணவு பத்தின கேள்விகள் இருக்கும். மூணாவது அங்க போயிட்டு பேருந்து பயணம்
1: கேட்கும். நீங்க வீடியோ எடுக்கணும், அத பதிவு
0: செய்யணும். நிலைமைய பாருங்க எல்லாரும்.
1: போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:48 ஆகி விட்டது. விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. PIEயை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் SLE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். AYEயை நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ Avenue 5 பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.

0: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது ஒன்பது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். பரவசம் வாத்தி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது தனுஷ். அந்த பாடல் வழங்கியிருந்தாரு ஜிவி பிரகாஷின் இசைய.
2: தனுஷுடைய ஓம் படத்தை பத்தி ஒரு சுட சுட தகவல் வெளிவந்திருக்கு, அதை பத்தி நாங்க விரிவா இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்ககிட்ட சொல்றோம்.
1: அது மட்டும் இல்ல, உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரமும் காத்துக் கொண்டிருக்கின்றது.
2: இதுக்கிடையில இதமான தொண்ணூறுகள் வந்த பாடல்கள் உங்களை தேடி வருது.
1: திருடா திருடா திரைப்படத்துல இருந்து
3: கையில் மிதக்கும் கனவானி
1: சிங்கப்பூரில்
2: PSR எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 60

0: 8 84 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: இதோ வந்துட்டோம்.
1: நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
2: கேட்டால் தருவோம்
0: சுட சுட விருந்தே.
1: தீய போடப்பா
0: போட்டுருவோம்.
1: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
2: அப்படி பாடக்கூடாது.
3: பாடவா உன் பாடலை.
2: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
1: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
1: எக்ஸாக்ட்லி.
2: கேக்க தவறாதீங்க.
4: தொந்தவுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
5: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
6: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
5: விலை எப்படி?
6: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தி புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: போக்குவரத்து
4: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் செப்டம்பர் 24 1993 நொராடோம் சிஹானோக் கம்போடியாவின் மன்னராக 2வது முறையாக முடிசூட்டப்பட்டார்.
5: ஆக கம்போடியா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா.
3: உலகத்துல பல தேசிய கொடிகள் இருக்கின்றன, பல விதமான வடிவமைப்புகள்ல உள்ளன. ஆனால் கட்டிடம் ஒன்றை தமது கொடியில் கொண்ட ஒரே ஒரு நாடு என்றால் அது கம்போடியாவின் தேசிய கொடிதான். இவங்களுடைய தேசிய கொடியில அங்கோர் வாட் இடம்பெற்றிருக்கும்.
5: உலக புகழ் பெற்ற அங்கோர் வாட் உலகத்திலேயே இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற ஆக பெரிய ஹிந்து கோவில் அப்படின்னு பரவலா அழைக்கப்படுது. இதன் மொத்த பரப்பளவு 160 hectares. இத்தகவலை வழங்கியோர்
3: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிர்வனமா தேடி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோனு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
0: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
2: என்ன
3: அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயணப்பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங், 61வது டிராவல் ஃபேர். 2 நாள்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்று கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை
8: சொல்லாமலே யார் பார்த்தது?

0: அடுத்து உங்களுக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. ராஜா கைய வச்ச அரங்கேற்ற வேளை திரைப்படங்கள்ல இருந்து
1: போலி 9-6 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
6: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
5: விலை எப்படி?
6: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
7: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
8: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore, The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marquee Downtown Eastdale. Masala Coffee Live in Singapore, The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.

0: வார்த்தை நிலவரம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கும் தாம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. குவீன்ஸ் வேயை நோக்கி செல்லும் ஃபேரர் ரோடு ஹாலன் ரோடிற்கும் PIE துவாஸ் எக்ஸிட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூவிற்கும் பொங்கோல் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: ஒலி 968 சினிமா
3: சினிமா
2: தனுஷ்.

0: வருஷின் நடிப்பில் அடுத்த வழியாக இருக்கும் திரைப்படம் ஓம். இந்த திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குறாரு. தனுஷோட சேர்ந்து மம்முட்டி, நசிருதீன் ஷா, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, இந்திரன்ஸ் இப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க.
1: இந்த படம் ஆரம்பத்துல அக்டோபர் 16 தேதி வெளிவரும் அப்படின்னு பரவலா சொல்லப்பட்டது.
0: ஆமா,
1: ஆனா இப்ப அதிகாரப்பூர்வமா தனுஷ் என்ன சொல்லிருக்காருன்னா,
0: என்ன சொல்லிருக்காரு,
1: படம் அக்டோபர் 16 தேதி வெளிவராது.
0: அப்புறம் எப்ப வெளியாகும், என்னாச்சு, என்ன காரணம்?
1: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஜெயில படம் இருக்கு இல்லையா, அது அக்டோபர் 15 தேதி வெளிவருது. அதுக்கு போட்டி கொடுக்கற மாதிரி என்னுடைய படத்தை வெளியிட்டா அது அவருக்கு மரியாதையா இருக்காது. மாமனிதர் அவரோட நான் எப்படி போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அங்க வெளியாகிறாராம்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் தீபாவளி படம் வருமா அப்படின்னு கேட்டதுக்கே, ஏற்கனவே சூர்யா அவருடைய படத்தை வெளியிடுறதா சொல்லிட்டாரு. அந்த நாள்ல நான் படத்தை வெளியிட்டா இரண்டு பெரிய படங்கள் போட்டிட்டா அது சரி வராது, தமிழ் திரையுலகத்திற்கு அது ஆரோக்கியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தனுஷ் சொல்லிருக்காரு.
0: அப்படின்னா இந்த திரைப்படம் பொங்கலுக்கு தான் வெளியாக போகுது. மாரி பொங்கல், மாரி பொங்கல். இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: தேனிசைத்தென்றல் தேவாவுடைய சில பாடலை கேட்டீங்க. நேருக்கு நேர் படத்திலிருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால காதல் கோட்டை படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது.
1: ரவி
0: சொல்லுங்க,
1: நாளை செப்டம்பர் 25 ரொம்ப மங்களகரமான ஒரு நாள், வெள்ளிக்கிழமையா இருக்கு, ஆனா நாளைக்கு யாருடைய பிறந்த நாள், அடுத்த அத்தியாயம் தொடங்குது.
0: எனக்கு இந்த பிறந்த நாள் இப்ப வரும்போதுலாம் மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்குது. வயசு அதிகரிச்சுக்கிட்டே போகுது ரவி, பாத்துக்கப்பா சாமி.
1: வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் என்னைக்குமே உங்களை விட்டு போகாது ரவிஜி.
0: கூடவே போறது இப்பெல்லாம் சொல்ல ஆசைதான் இருக்கே. ஆனா உண்மை என்ன தெரியுமா, வயது ஆக ஆக மனசுல ஒரு கேள்வி வருது, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம். குறிப்பா ஓய்வு காலத்தை நோக்கி நம்ம போகும்போது அதுக்கான காசு நம்ம கிட்ட இருக்கா, மருத்துவ ரீதியா ஆரோக்கியமா இருக்குமா. ஏன்னா ஓய்வு காலம் சொல்லும் போது சஜினி சும்மா போய் ஒரு நாக்கடையில உட்காந்துக்கிட்டு போய் ஓய்வு காலம் இல்ல,
1: சொல்லுங்க.
0: உலகத்தை சுத்தி பார்க்கணும், வாழ்க்கைய அனுபவிக்கணும். இத பத்தி எல்லாம் யோசிக்கிற அந்த காலகட்டத்துக்கு நானும் வந்து விட்டேன் என்று நினைக்கும் போது மாதிரிதான் இருக்கிறது.
1: இந்த வயசுலயே இப்படி ஒரு சிந்தனையா,
0: எனக்கு புரியுது. நான் இந்நேரம் ஓல்ட் ஃபோக்ஸ் போய் புக் பண்ணிருக்கணுமே, நீங்க யோசிக்கிறீங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் இலக்குகள் இருக்கு, அதன் பிரகாரம் நம்ம செயல்படுறோம். அந்த இலக்கை நம்ம அடையும் போது மகிழ்ச்சி ஏற்படுது. ஆனா வாழ்க்கை எனக்கு கத்து கொடுத்த மிகப்பெரிய பாடம், மகிழ்ச்சி என்ற அற்புதமான இந்த உணர்வை தள்ளி போடக்கூடாது.
1: இன்னைக்கே எப்படியாவது நம்ம மகிழ்ச்சியோட இருக்கணும். அதற்கான பல சின்ன சின்ன தருணங்கள் உள்ளன, பல வாய்ப்புகள் உள்ளன, அது நம்ம கண் முன்னாடியே இருக்கு. இது நடந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில என்னைக்குமே நாம மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம்.
0: பிரம்மாதமா சொன்னீங்க சஜினி.
1: சரி, எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு.
0: என்னவா?
1: நாளைக்கு நீங்க வேலைக்கு வரீங்களா இல்லையா?
0: இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க நாளை காலை 6 மணிக்கு வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை கேளுங்க.
1: என்னடா ஒரு மர்மமா இருக்கே.
0: பை.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
0: வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சட்ட அமைச்சர் எட்வின் டாங் இணைய துன்புறுத்தல்களுக்கு தளங்கள் இன்னும் வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிப்பதை எளிதாக்கும் வழிகள் ஆராயப்படும் என்றார் அவர். வெளிநாடுகளில் இருப்போருக்கு நீதிமன்ற ஆணைகளை சுலபமாக பிறப்பிக்கும் முறைகளும் ஆய்வு செய்யப்படும். தற்போது குறிப்பிட்ட தளங்கள் புகார் அளிக்கப்பட்ட 6 முதல் 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை இன்னும் வேகமாக தளங்களுடன் இணைந்து செயல்படவிருப்பதாக அரசாங்கம் சொன்னது. அண்மையில் சிங்கப்பூரின் புதிய இணைய பாதுகாப்பு ஆணையம் நிறுவப்பட்ட 2 மாதங்களுக்குள் 500க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூர் தரவு நிலையங்களுக்கான அதிகரிக்கும் தேவைக்கு ஈடுகொடுக்க விரும்பினாலும் வளர்ச்சிக்கு கட்டுப்பாடுகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. நிலம், எரிசக்தி, தண்ணீர் ஆகியவை குறைவாக இருப்பது அதற்கு காரணம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாடு மூத்த துணை அமைச்சர் டான்கே தாவ் கூறினார். அதனால் நிலையங்கள் கையாளக்கூடிய தரவுகளின் அளவை விட அதன் மதிப்பில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். அதே நேரத்தில் வட்டாரத்தில் உள்ள பொருளாதாரங்களின் வெவ்வேறு ஆற்றல்கள் பயன்படுத்தப்படும் என்று திரு டான் சொன்னார். சிங்கப்பூரில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் அவற்றின் தொழில்நுட்பங்களை சோதிக்கவும் மெருகேற்றவும் கூடுதல் இடவசதியை பெறவிருக்கின்றன. அதற்கான தனது வளாகத்தை ஏஸ்டா எனும் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு அமைப்பு விரிவாக்கம் செய்திருக்கிறது. நிறுவனங்கள் வளர்வதற்கு ஆதரவளிப்பது நோக்கம். அனைத்துலக சந்தைகளில் அவை தடம் பதிக்கவும் சிங்கப்பூரில் இருந்தவாறு அனைத்துலக அளவில் போட்டித்தன்மை மிக்க வர்த்தகங்களை உருவாக்குவதும் எண்ணம். வளாகம் 18,000 சதுர அடிக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னதாக 10,000 சதுர அடியாக இருந்தது. லைஃப் சயின்சஸ் எனும் உயிர் அறிவியல் ரசாயன பணிகளுக்கான இடம் 2 மடங்காகியுள்ளது. ஸ்டார்ஹாப் கெப்பல் நிறுவனங்கள் M1 தொலைத்தொடர்பு நிறுவனம் சம்பந்தப்பட்ட உத்தேச ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக உறுதி செய்திருக்கின்றன. கலந்துரையாடல்கள் நடைபெறுவதாக 2 நிறுவனங்களும் கூறின. ஆனால் அவற்றின் மூலம் ஏதேனும் பரிவர்த்தனை ஏற்படுமா என்பது உறுதி அல்ல என நிறுவனங்கள் தெரிவித்தன. சில மாதங்களுக்கு முன் M1 நிறுவனத்தை சிம்பா நிறுவனம் வாங்கும் முயற்சி கைகூடவில்லை. அமெரிக்காவும் சீனாவும் அவற்றின் வர்த்தக உடன்பாட்டை மேலும் 2 மாதத்திற்கு நீட்டிக்க சம்மதித்திருக்கின்றன. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் அதனை தெரிவித்தார். ஒப்பந்தம் நவம்பர் 1 முடிவடையவிருந்தது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ளவிருக்கும் வேளையில் அறிவிப்பு வந்துள்ளது. சந்திப்பிற்காக திரு ஷி அமெரிக்கா சென்றுள்ளார். இரு தலைவர்களும் ஓராண்டில் சந்திப்பது இது 3வது முறை.

0: ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசி ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தொழில்நுட்பம் இரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஓர் அரசாங்க இணைய பக்கத்தை ஏஐ தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை. சம்பவம் ஜூன் மாதம் நடந்தது. மெடிகேர் எனும் நாட்டின் சுகாதார பராமரிப்பு அமைப்பின் புள்ளி விவர தளத்திற்குள் தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நோயாளிகளின் அந்தரங்க ஆவணங்களோ தனிப்பட்ட விவரங்களோ பெறப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஆஸ்திரேலியாவும் ஓபன் ஏஐ நிறுவனமும் கூறின. விடைகளை தேடும் முயற்சியில் தொழில்நுட்பம் எதிர்பாரா நடவடிக்கைகளை எடுத்ததாக நிறுவனம் சொன்னது. சம்பவம் குறித்து மிகுந்த கவலை தெரிவிக்க நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் நேரடியாக பேசியிருப்பதாக திரு அல்பனீசி கூறினார். ரோஹிஞ்சா அகதிகளை மியான்மாருக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை கைவிடும்படி மனித உரிமை குழுக்கள் மலேசியாவிற்கு நெருக்குதல் அளிக்கின்றன. சுமார் 160 சமூக அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டன. அதில் அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தை நிறுத்தும்படி பிரதமர் அன்வர் இப்ராஹிமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மியான்மாரில் நிலவும் வன்முறையை அறிக்கை சுட்டியது. மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டால் அவர்கள் இராணுவத்தில் சேர கட்டாயப்படுத்தப்படலாம் என்றும் கூறப்பட்டது. மியான்மாரைச் சேர்ந்த சுமார் 200,000 பேர் மலேசியாவிற்கு இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் மதிப்பிடுகிறது. அவர்களில் பலரும் முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். யார் என்பதை குறிப்பிடாமல் 5,000 அகதிகளை திருப்பி எடுக்க மியான்மார் சம்மதித்திருப்பதாக மலேசியா சொன்னது. முதல் கட்டமாக 1,500 அகதிகள் வரும் 29 தேதி திருப்பி அனுப்பப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அமைதிக்குழு காசாவை மறுசீரமைப்பதற்கான நகல் திட்டத்தை வெளியிட்டிருக்கிறது. அதன் மதிப்பு 2.45 பில்லியன் டாலர். 6 மாத கால பணிகளில் சுமார் 70 திட்டங்களை மேற்கொள்வது எண்ணம். வீடுகளை சரி செய்வது, தண்ணீர் விநியோகம், மின்சார உள்கட்டமைப்புகளை மீண்டும் நிலைநாட்டுவது அவற்றில் அடங்கும். மொத்த மறுநிர்மாண பணிகளுக்காக அடுத்த 10 ஆண்டில் 71 பில்லியன் டாலர் தேவைப்படலாம் என்று குழு மதிப்பிடுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679466

தலை சிறந்த அழகுக்கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்

0: வச்சுக்க முடியல இடிப்புல, மூணு நாள் தான் காணுமே.
1: நல்ல ஒரு கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கேன் காதர், நிறைய புதிய அம்சங்களை கற்றுக்கொண்டு இன்னும் நல்ல புத்துணர்ச்சியா உற்சாகமா உங்களோட சேர்ந்து நிகழ்ச்சி படக்க வந்துட்டேன்.
0: நல்ல உற்சாகமா இருக்க, இந்த மூணு நாள் அப்படி என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த AI அப்படின்னு சொல்லும் போது செயற்கை நுண்ணறிவு, அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம், எதற்கு நம்ம பயன்படுத்தலாம், எந்தெந்த அம்சங்கள்ல நம்ம அதை புகுத்தலாம். பல பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, அதை தவறான முறையில் நம்ம பயன்படுத்திட்டோம்னா அது பாதகமாக நமக்கு அமையுமே அப்படின்னு சில பேர் சொல்றவங்களும் இருக்காங்க காதர். ஆனா உங்க கண்ணோட்டத்துல தான் எல்லாமே இருக்கு. அதை நீங்க சரியான முறையில உங்க வேலைக்கு அதை மெருகூட்டுறதுக்கு நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா அது சிறப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தூணாக, உதவியாக, ஒரு நல்ல உத்தியாக அமையும்.
0: நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது.
1: ஆமா,
0: இப்ப எப்படி ஒரு காலத்துல லேண்ட்லைன்ல இருந்து நம்ம பேஜர், மோட்டோலா வந்து கைபேசி, அதன் பிறகு இப்ப ஐபோன் வந்து, இப்ப செயற்கை நுண்ணறிவுக்கு வந்துட்டோமோ, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே வரணும். அப்பதான் அந்த நுட்பங்கள் வந்து நமக்கு எப்படியாவது கைகூடி வரும்.
1: அதனால தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்க. லைஃப் லாங் லேர்னிங் அப்படினு சொல்வாங்க இல்லையா, வாழ்நாள் கற்றல் என்பது ரொம்ப முக்கியங்க. நான் பார்த்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இல்ல, இரண்டு பாடல்களுக்கு பிறகு.
0: இந்த நிகழ்ச்சியில நம்ம கத்து கொடுக்க வரல, கத்த வந்திருக்கோம். ஆனந்தம்
1: பம்புதான் போச்சு.

0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை. உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க
3: தயாரா?
2: வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: எனக்கு வயசாகி போச்சுலாம், இந்த செயற்கை நுண்ணறிவு அந்த அறிவு இந்த அறிவுலாம் தேவையில்ல, ஒரே ஒரு அறிவு இருக்கு அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்றவங்க இருக்கலாம்.
1: ஆமா ஆமா, ஆறு அறிவு மட்டும் போதும் அப்படின்னு, ஆனா எத்தனை பேர் அதை பயன்படுத்துறோம்னு தெரியல. சரி, அது பக்கம் போக வேண்டாம், நம்ம செயற்கை நுண்ணறிவுக்கு வருவோம். இப்ப இந்த ஒரு கோர்ஸ்க்கு நான் போன போதுக்காக பலதரப்பட்ட மக்களை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. வெவ்வேறு வயதினர்கள் இங்க வந்திருந்தாங்க. அதுல ஆக மூத்தவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயது 67. 67 வயதுல அதே அந்த ஒரு வேட்கையோட அந்த ஒரு ஆர்வத்தோட அவர் வந்து உட்கார்ந்திருந்தாரு. என் பக்கத்துலதான் அவர் இருந்தாரு, அதே மேசைதான் என் பக்கத்துடைய இயற்கையில அவர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அங்கிள், அவர் பேரு ராம், அங்கிள் ராம், நீங்க 67 வயதுலயும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுவும் குறிப்பா AI செயற்கை நுண்ணறிவை நீங்க கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எது உங்களுக்கு பெரிய ஒரு உந்துதலா அமைஞ்சது அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, இல்லம்மா இப்ப காலம் ரொம்ப மாறிடுச்சு, என்னுடைய காலத்துல வந்து பேஜெல்லாம் அதற்கு முன்னால இருந்த ஒரு காலத்துல நான் பிறந்தேன், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதிநவீன உலகத்துல இந்த நுட்பங்கள்ல நான் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். இப்ப நான் கத்துக்கலனா அப்ப எப்படி நான் நல்ல முறையில பங்களிக்க போறேன், எப்படி நான் பங்காற்ற போறேன். அவருடைய மனப்பான்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காதர். அவருடைய வயதை ஒரு தடையாவே அவர் பாக்கல. ஓ, எனக்கு 67 வயது ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு கத்துக்கணும், ஒண்ணுமே இல்லை. அங்க வந்து உட்கார்ந்து நம்மோட அதாவது அந்த இளம் வயதினர் கூட ஈடு கொடுத்து அவர் செஞ்சாரு. அவருடைய படைப்பை பார்க்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், பெருமைப்பட்டேன். பல பேரும் கைத்தட்டியும் இருந்தாங்க, அங்கிள் சிறப்பான ஒரு லிஸ்ட் இருக்கீங்க, வெரி குட் அப்படின்னு.
0: அதே வழியில நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து இந்த இறுதி நாள்ல வந்து FYP ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று இருக்கும்.
1: ஆமா, நீங்க ஒரு படைப்பை நீங்க காட்டணும்.
0: அதற்கு வந்து அவர் ஒரு முந்தைய நாள் வந்து தூங்காம விடிய விடிய உட்காந்து பிரசன்டேஷன் செஞ்சு, நான் வந்து வா பாருங்க அந்த வயசுல ஒரு உத்வேகம் இருக்கு பாத்தீங்களா.
1: சரியா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வகுப்பு முடிந்த பிறகு எல்லாரும் கிளம்பிடுவோம் இல்லையா, அவர் மட்டும் உட்கார்ந்துருந்தாரு, பல கேள்விகளை கேட்டிருந்தாரு. அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட பல கேள்விகள் கேட்டாரு, இதை நான் எப்படி பயன்படுத்துறது, இப்ப ஏன் நான் இதை கிளிக் பண்ணும் போது எனக்கு இது சரியா வந்து விழ மாட்டேங்குது, எதனால நான் ஏதாவது தவறா செய்யறேன், கற்றுக்கொடுங்களேன்னு அவர் பொறுமையா உட்கார்ந்து ஒரு மணி நேரம், அதாவது வகுப்பு முடிஞ்சிருச்சு காதர், ஆனா அவர் உட்கார்ந்து சரியா பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா, நீங்க எல்லாருமே 2 மணி நேரத்துல முடிச்சிருவீங்கம்மா, ஆனா எனக்கு 2 மணி நேரம் பத்தாது, கூடுதல் நேரம் தேவை, அதுக்கு நானும் என் உழைப்பு போடணும் இல்லையா, அதனால வீட்டுக்கு போய் ஒரு ரிஃப்ரெஷ் மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு 4:30 தூங்கிட்டு 2 மணி நேரம் தான் தூங்கிட்டு எழுந்து அவரு திரும்ப நம்ம வகுப்புக்கு வந்திருந்தாரு 7:30 கிட்ட. ஆமா
0: அலிமா, நீங்க சொல்றது கேட்கும் போது இது தெரிஞ்சுதான், அப்பவே திருவள்ளுவர் திருக்குறள் 391 கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகவல் சொல்லியிருக்கிறாரு.

0: வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்த தேவன் ஏகாம்பரம் டிப்பு நக்குள் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்களுக்கான ஒரு நல்ல நல்ல நல்ல தளம் அப்படின்னு சொல்லலாம் காதர். இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சரை நீங்க பயன்படுத்தி நீங்க வெவ்வேறு பாடத்திட்டங்களுக்கு போகலாம், வெவ்வேறு பயிலரங்களுக்கு போகலாம்.
1: ஆமா, நிறைய காசஸ் இருக்கு, பயிற்சிகள் இருக்கு, பட்டறைகள் இருக்கு. இதை பயன்படுத்தி சில பேர் தான் அதை பயன்படுத்துறாங்களா, எனக்கு தெரிஞ்சு பல பேருடைய அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கணக்குல அப்படியே அந்த
0: உட்கார்ந்துருக்கு
1: பயன்படுத்தாம
0: அதற்கு பிரகாரம் நீங்க அந்த கூகுள் சர்ச் இருக்குது இல்லையா, அங்க நீங்க தேடுனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் அங்க இருக்கோங்க. சில பாடத்திட்டங்களுக்கு நீங்க கட்டணம் செலுத்தவே தேவையில்லை, இலவசமா நீங்க போயிட்டு வந்துடலாம். அதுவும் உங்களுக்கு வயது கூடுதலாக இருந்தா உங்களுக்கு அதிகமான கிரெடிட்ஸ் இருக்கும். சில பேருக்கு 4000 வள்ளி கூட இருக்கும் காதர், 40 வயதுக்கு மேல 4000 வள்ளி நினைக்கிறேன். 4000 வள்ளி வச்சு நீங்க எத்தனை பாடத்திட்டங்களுக்கு போகலாம், ஏறக்குறைய ஒரு 10 பயிலரங்களுக்கு போகலாம்.
1: நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் 40. அதை பயன்படுத்தி முக்கியங்க புலனாய்வு கோஸ்லாம் இருக்கா,
0: அங்க போய் துப்பு செய்ய போறீங்களா?
1: துப்பு பாக்கணும், நிறைய பேர் துப்பு துப்பு துப்பு.
0: ஐயோ, நீங்க

0: சேர்ந்தது கங்கை நதி வந்ததென்ன காவிரியில் சேர்ந்ததென்ன.
1: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
6: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லன்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம். We'll be right back.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: விஷயங்கள் கத்துக்கணும்னு. இப்ப எனக்கு 62 வயசு ஆகுது, நிறைய கத்துக்கணும்னு ஆசை, என்னால முடியல, ரொம்ப ஆசையா இருக்கு. யாரும் இல்ல எனக்கு கத்துக்கிறதுக்கு, உங்களை மாதிரி ஆளு மட்டும் இருந்தாங்க உண்மையிலேயே உற்சாகம் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு, படைக்கிற படைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு.
1: நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அமுதா உங்க பக்கத்துல வந்து கத்து கொடுக்கலாம், அதுக்கப்புறம் எங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்டா நான் இங்க பக்கத்துல உட்காந்து கத்திட்டு இருக்கேன், இதை சொல்லி கொடுன்னு,
2: அங்க போய் நீ கத்து கொடுக்கறியா அப்படின்னு. ஆனா நீங்க ஏமா கவலைப்படுறீங்க, உங்களுக்கு கிரெடிட்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் ஃபியூச்சர், உங்க சிங்பாஸ் பயன்படுத்தி நீங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இணைய பக்கத்துக்கு நீங்க போகணீங்கன்னா அங்க நிறைய கோர்சஸ் இருக்காமா. 62 வயது தானே உங்களுக்கு ஆகுது,
1: அவங்க பொறுமையா அவங்க சொல்லி கொடுப்பாங்க.
2: ஆமா,
1: யாருமே இங்க அவசரப்படுத்த போறது இல்ல, நிதானமா உங்களுக்கு புரியற மாதிரி அவங்க சொல்லி கொடுப்பாங்க.
2: ஆமா, அந்த இணையதளத்துக்கு மட்டும் நீங்க முதல்ல போங்க, ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இணையதளத்துக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ பாருங்க, பதிவு செய்யுங்க. அந்த 2-3 நாட்கள் தான் நீங்க அந்த கோர்ஸ்க்கு போவீங்க, ஆனா அது உங்களுடைய கண்ணோட்டத்தை ரொம்பவே மாற்றும். நிறைய நீங்க கற்றுப்பீங்க, புதிய புதிய மக்கள் நீங்க பார்ப்பீங்க, அவங்க கூட நீங்க பேசுவீங்க, அதுலயே ஒரு உரையாடல் பிறக்கும். சில பேர் அவங்களுடைய இந்த தொடர்பெல்லாம் மாத்திப்பாங்க, காதர் பரிமாறிக் கொள்வாங்க, அது நல்லா இருக்கும். இப்ப நான் என்னுடைய வகுப்புல பாத்தீங்கன்னா 11 பேர் இருந்தாங்க, வெவ்வேறு வாழ்க்கை பின்னணியில இருந்து வந்தவங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய வேலையை பற்றி கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு.
1: வாணியை பாருங்க, வாணி முகத்தை பாருங்க, வாணியின் செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. நிச்சயமா அவங்க வந்து தன்னையே வந்து தன் திறனை வந்து மேம்படுத்திட்டு இருக்காங்க தெரியுது, ஏன்னா அவங்க ஏஐ பயன்படுத்திருக்காங்க. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சரை பயன்படுத்தி ஒரு டிப்ளமா எடுத்துக்கிறாங்க, பேக்கிங் அண்ட் பேஸ்ட்ரி ஆர்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ஃபுட் ஹைஜின் கோர்ஸ் எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கர்ட் வந்து செய்யறதுக்கு இந்த பேசிக் பேட்டர்ன் மேக்கிங் இருக்குல்ல, அதையும் அவங்க கத்துக்கிட்டாங்க. அதை பாருங்க, சமையல் ஒரு பக்கம் இருக்க, தையல் ஒரு பக்கம் இருக்க. ஏன் வாணி, நீங்க சமைக்கும் போது உங்க சட்டை கிளியுமா, சமைச்சு முடிச்ச பிறகு தைக்கலாம்.

0: குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங், அறியுங்கள். 6371111105 புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்டமலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: கல்யாணராமன் படத்துல இருந்து மலேசிய வாசுதேவன் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 11:12 ஆயிடுச்சு. இன்றைக்கு ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பயிலரங்குகள், நிறைய பாடத்திட்டங்கள்ல நீங்க பங்கெடுக்கலாம், பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. பானு வேலு அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க கதை?
1: அவங்க நிறைய விஷயங்கள் பேசிருக்காங்க அலிமா. அவங்க வந்து சென்ற ஆண்டு இந்த 500 கொடுத்தாங்களே, அது எக்ஸ்பயர் ஆச்சாம். அவங்க வந்து அதை பயன்படுத்தல. அவங்க வந்து அது பிறகு வந்து ஒரு ஜென் AI பயிற்சி பயிலரங்க போய் கலந்துக்கிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவை பத்தி அவங்க கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இப்ப பொதுவா இந்த AI தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது போன்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இப்ப மீதம் இருக்கிற இந்த 500 இருக்குல்ல, அதை பயன்படுத்தி இந்த பேசிக் போட்டோகிராபி படப்பிடிப்பு, புகைப்படங்கள் எடுப்பது எப்படி, படப்பிடிப்பு செய்யறது எப்படி, அது போன்ற விஷயம்லாம் வந்து அவங்க கத்துக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 4 trips முடிச்சுட்டாங்களாம். வெளியூர் பயணம் போயிட்டாங்களாம். சோ அதனால எனக்கு நேரம் பத்தல, பட் டெஃபினெட்லி அவங்க வந்து அடுத்த வருஷம் இந்த 4 வெளியே வரும்ல, அதை பயன்படுத்தி அவங்க போய் பல விஷயங்கள் கத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: தயவு செய்து பயன்படுத்துறீங்கப்பா, அந்த அரசாங்க கட்டணம் காசை வீணடிக்காதீங்க.
2: வணக்கம் காதல், வணக்கம் அலிமா, நந்தினி பேசுறேன். எனக்கு வந்து பேக்கிங் வந்து ஒரு அளவு பிடிக்கும். ஸோ இந்த ரொட்டி வகைகள் செய்யறதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து இந்த யூடியூப் பார்த்து தான் நான் செய்வேன். ஆனால் ஐ தாட் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கோச்சிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஆப்டியில் போகலாம் அப்படின்னு என்னோட வீட்டுக்கிட்ட உள்ள சிசியில் வந்து பேக்கிங் கோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்கில் ஃபியூச்சர்ஸ் வச்சு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து எனக்கு அடுத்த மாதம் ஆரம்பிக்குது. ஸோ நான் அந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ கைஸ்.
1: இங்கே குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்பப்ளிக் பலதுறை கல்லூரியில் வந்து அவங்க வந்து 2 வருடங்களுக்கு முன்பு இந்த 3D பில்ட் அண்ட் பிரிண்ட் பயிற்சிக்கு போயிருந்தாராம். அது உண்மையிலே நான் கலந்துக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ். அந்த பயிற்சியை முடித்த பிறகு எனக்கு ஒரு இலவசமாக பிரிண்டரும் கொடுத்துருந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் நான் வந்து ஊக்குவித்து அந்த பயிற்சிக்கு போக சொல்லியிருந்தேன்னு எங்க குமார் அனுப்பியிருக்காரு.
0: 3D பில்ட் அண்ட் பிரிண்ட்,
1: 3D பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, 2 வருடங்களுக்கு முன்பு இருந்திருக்கு.
0: குமாரே லிங்க் அனுப்பி வைக்கப்பா.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: Events and production varangum masala coffee live in singapore the return tour இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமார்க்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
2: ஆஹா ஆஹா, இந்த வாரம் முழுவதும் நம்ம என்ன பி பி ஸ்ரீனிவாசுடைய குரலில் கேட்குறோம்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவ்வார நட்சத்திரம் பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய பிறந்தநாள் வந்து செப்டம்பர் 22 இரண்டு நாட்கள் முன்பு பிறந்தது. அதனால இந்த வாரம் முழுவதுமே அவருடைய பாடல்களை கொண்டாடிட்டு
3: இருக்கோம். அந்த வரிசையில ஊட்டி வரை உறவு படத்துல இருந்த பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடல சற்று முன்பு நம்ம கேட்டு இருந்தோம். ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பாடத்திட்டத்துக்கு பயிலுக்கு நீங்க போகிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட போது நேர் ஒருத்தவங்க சாந்தகுமாரி என்ன சொல்றாங்க?
4: நான் சாந்தி டெம்பனிஸ்ல இருந்து பேசுறேன்.
3: சொல்லுங்க.
4: நான் வந்து இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் பயன்படுத்தி 3 கோர்ஸ்க்கு போயிருக்கேன்.
3: அடேங்கப்பா.
4: ஒன்று வந்து டீச்சிங் இங்கிலீஷ் டு ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜ், டெஸல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு போயிருந்தேன். அடுத்தது அந்த டிஜிட்டல் கோர்ஸ்க்கு ஒன்று போயிருந்தேன். சமீபத்தில் ஏஐ கோர்ஸ்க்கும் போனேன். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது எனக்கு. இந்த 3 கோர்ஸுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எனக்கு. மற்றவங்களும் போகணும்னு நிச்சயமாக நான் என்கரேஜ் பண்ணுவேன். தயவு செஞ்சு அந்த அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட்டை யூஸ் பண்ணாதவங்க அதை யூஸ் பண்ணி அவசியமாக யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம்.
2: நம்ம கேட்ட பிறகுதான் தெரிய வருது எத்தனை பேர் இதை பயன்படுத்திருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் பயன்படுத்தலன்னு. லீலா வந்து அதான் சொல்லியிருக்காங்க, 2 முறை அவங்க வந்து 2 டிப்ளமா முடிச்சிட்டாங்களாம். ஏஐ கோர்சஸ் முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அரசாங்கம் கொடுக்குற இந்த 4000 வெள்ளி இருக்குல்ல, சில அமைப்புகள் சில நிறுவனங்கள் வந்து 70 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். இது என்னென்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணும் இல்லையா. அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு ஆசையா இருக்கான், முடியல. நீங்க என்ன செய்யுங்க லீலா வந்து அந்த 4000 வெள்ளி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. முடியாது, டான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது.
3: மோசடி காரர்.

ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
5: ஒன்றரை மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும். இரவில் ஆட்டம், பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: அம்மாடியோ. தனனனான தனனனான தானான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சி தான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: இன்றைக்கு ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சொல்லும் போது 2015 அதாவது 11 முன்னால இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை நீங்க பயன்படுத்தி நீங்க வெவ்வேறு பாடத்திட்டங்களுக்கு போகலாம், பயிலரங்குகளுக்கு போகலாம், கற்றுக்கலாம். கற்றுக்கும் போதுதான் நம்ம தொடர்ந்து நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
5: ஆமா, இந்த 2015 ஆரம்பித்ததுன்னு சொன்னீங்களே, அதுக்கு அடுத்த ஆண்டு 2016 25 வயதுக்கு மேற்பட்டோர் இந்த 500 ரூபாயை பயன்படுத்தி அந்த கத்துக்கலாம், அவங்க கோர்சஸ்க்கு போலான்னு அவங்க அறிவிச்சாங்க. இப்போ சற்று முன்பு லீலா சொன்னாங்களே, எங்களுக்கு 4 அறிவுளி வந்துருச்சு, அதான் 70 மேலே அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அப்படி கிடையாது, 70 ஆனாலும் நீங்க போகலாம். அவங்க சொன்ன மாதிரி சில நிறுவனங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்க பார்க்கலாம், இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்கு. இந்த மீட் கரியர் சொன்னாங்களே, வேலை பயணத்தில் நீங்க வந்து திறனை வந்து மேம்படுத்தணும், புதிய திறன்களை கத்துக்கணும்னா நம்மளுடைய அரசாங்கம் மே முதல் தேதி 2024 இந்த 4 வழி ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க.
4: 40 அல்லது அதற்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த 4 வழி கிரெடிட்ஸ் உங்களுடைய இந்த கணக்கில் வரும், ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கணக்கில் வரும். அதை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னா, முதல்ல உங்களுடைய சிங் பாஸ்க்கு நீங்க போகணும், அங்க சென்று அது நீங்க தான் அப்படின்னு உறுதிப்படுத்தின பிறகு உங்களுடைய ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் போர்ட்டல்ல நீங்க பிடிச்ச ஒரு பயிலரங்குக்கோ இல்ல காஸ்கோ பதிவு செய்யலாங்க. காசு கூட கட்ட தேவையில்லை, இலவசமா நீங்க போயிட்டு வந்துடலாம். இந்த 4 வழி அரசாங்கம் கொடுக்கற இந்த 4 வழி நீங்க பயன்படுத்தலாம்.
5: இந்த மீட் கரியர் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட்க்கு காலாவதி கிடையாது, உங்களுக்கு 100 நீங்க அதை பயன்படுத்தலாம்.
6: இத்தகவலை வழங்கியோர்
7: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
3: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
2: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
3: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. என் 1 கேம்பல் லேன்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை

தரத்தை இணைக்க நிறுவனங்களுக்கு உதவியும் வழங்கப்படும். 2028 ஆண்டு ஜூலை முதல் தேதியிலிருந்து மாற்றம் நடப்பிற்கு வரும். அப்போது பெரிய நிறுவனங்கள் IHRP நிபுணத்துவ நிலை அல்லது அதைவிட பெரிய நிலையில் உள்ள குறைந்தது ஓர் ஊழியரை வேலைக்கு எடுக்க வேண்டும். IHRP என்பது மனிதவள நிபுணர்கள் கழகம். அதை மனிதவள அமைச்சு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், சிங்கப்பூர் தேசிய முதலாளிகள் சம்மேளனம் ஆகியவை நிறுவின. புதிய மாற்றங்களை முத்தரப்பு பங்காளிகள் அறிவித்தன. வரப்போகும் வேலையிட சட்ட திருத்தங்களுக்கு நிறுவனங்களை தயார்படுத்த புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. நில போக்குவரத்து ஆணையமும் சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையும் மின் வாகனங்களுக்கான உரிமையின் பட்டைகள் குறித்து கருத்துக்களை திரட்டுகின்றன. அதற்காக அவை இணைய கருத்து கணிப்பை அறிமுகம் செய்துள்ளன. உரிமையின் பட்டைகளுக்கு 3 வடிவங்கள் உள்ளன. பிடித்த வடிவத்திற்கு மின் வாகன ஓட்டுநர்கள் வாக்களிக்கலாம். 2 அமைப்புகளும் மின் வாகனங்களுக்கு தனித்துவமான பட்டையை அறிமுகம் செய்ய எண்ணுகின்றன. சாலைகளில் மின் வாகனங்களை வேகமாக அடையாளம் காண அது உதவும். விபத்து அல்லது தீச்சம்பவத்தில் மின் வாகனங்களுக்கு தனித்துவ பாதுகாப்பு அக்கறைகள் உள்ளன. சீனாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாக இருக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறியிருக்கிறார். வாஷிங்டனுடன் பெய்ஜிங் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு ஷி வலியுறுத்தினார். சீனாவின் தேசிய ஊடகமான சின்ஹுவா தளத்தில் திரு ஷி அந்த கருத்துக்களை வெளியிட்டார். இருநாட்டு மக்கள் பல காலமாக நட்பார்ந்த பரிமாற்றங்களை கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். வாஷிங்டன் சென்றுள்ள திரு ஷியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரில் சென்று வரவேற்றார். இருதரப்பு உறவுகள், அனைத்துலக சூழல் ஆகியவற்றின் தொடர்பில் திரு ட்ரம்புடன் ஆழமான கலந்துரையாடல் நடத்த ஆவலுடன் இருப்பதாக திரு ஷி சொன்னார். இந்நிலையில் அமெரிக்காவும் சீனாவும் அவற்றின் வர்த்தக உடன்பாட்டை மேலும் 2 மாதத்திற்கு நீட்டிக்க சம்மதித்திருக்கின்றன. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் அதனை தெரிவித்தார். ஒப்பந்தம் நவம்பர் மாதம் முடிவடையவிருந்தது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசி ஓபன் AI நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஓர் அரசாங்க இணைய பக்கத்தை AI தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை. சம்பவம் ஜூன் மாதம் நடந்தது. மெடிகேர் எனும் நாட்டின் சுகாதார பராமரிப்பு அமைப்பின் புள்ளி விவர தளத்திற்குள் தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நோயாளிகளின் அந்தரங்க ஆவணங்களோ தனிப்பட்ட விவரங்களோ பெறப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஆஸ்திரேலியாவும் ஓபன் AI நிறுவனமும் கூறின. விடைகளை தேடும் முயற்சியில் தொழில்நுட்பம் எதிர்பாரா நடவடிக்கைகளை எடுத்ததாக நிறுவனம் சொன்னது. சம்பவம் குறித்து மிகுந்த கவலை தெரிவிக்க நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் நேரடியாக பேசியிருப்பதாக திரு அல்பனீசி கூறினார். ரோஹிஞ்சா அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை கைவிடும்படி மனித உரிமை குழுக்கள் மலேசியாவிற்கு நெருக்குதல் அளிக்கின்றன. சுமார் 160 சமூக அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டன. அதில் அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தை நிறுத்தும்படி பிரதமர் அன்வர் இப்ராஹிமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மியான்மரில் நிலவும் வன்முறையை அறிக்கை சுட்டியது. மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டால் அவர்கள் ராணுவத்தில் சேர கட்டாயப்படுத்தப்படலாம் என்றும் கூறப்பட்டது. மியான்மரைச் சேர்ந்த சுமார் 200,000 பேர் மலேசியாவிற்கு இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் மதிப்பிடுகிறது. அவர்களில் பலரும் முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். யார் என்பதை குறிப்பிடாமல் 5,000 அகதிகளை திரும்ப பெற்றுக்கொள்ள மியான்மர் சம்மதித்திருப்பதாக மலேசியா சொன்னது. முதல் கட்டமாக 1,500 அகதிகள் வரும் 29 தேதி திருப்பி அனுப்பப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் ஆகப்பெரிய பங்குச்சந்தை நிறுவனம் சந்தையில் அறிமுகம் கண்டிருக்கிறது. அதன் பெயர் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது NSE. பொதுமக்களுக்கான அதன் முதல் பங்கு விற்பனை $10 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்பில் ஏலங்களை பெற்றது. பங்குகளின் மதிப்பை விட அது 5 மடங்கிற்கும் மேல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அமைதிக்குழு காசாவை மறுசீரமைப்பதற்கான நகல் திட்டத்தை வெளியிட்டிருக்கிறது. அதன் மதிப்பு 2.4

0: $1.5 பில்லியன். 6 மாத கால பணிகளில் சுமார் 70 திட்டங்களை மேற்கொள்வது எண்ணம். வீடுகளை பழுது பார்ப்பது, தண்ணீர் மின்சார உள்கட்டமைப்புகளை சரி செய்வது ஆகியவை அவற்றில் அடங்கும். மொத்த மறுநிர்மாண பணிகளுக்காக அடுத்த 10 ஆண்டில் $71 பில்லியன் தேவைப்படலாம் என்று குழு மதிப்பிடுகிறது.
1: சொல்லும் பொருளும். ஜுடிஷரி, நீதித்துறை. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜுடிஷரி, நீதித்துறை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும்மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.

0: ஆயுத எழுத்து படத்துல இருந்த அனந்த் சாமி சுஜாதா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது.
1: ஒரு காலத்துல பாடலாம் நெஞ்சமில்லாம் காதல், இப்ப எல்லாம் நெஞ்சமில்லாம் ஒரே வன்மம் தாங்க.
0: நீங்க அப்படியே கண்ணு மாதிரி ஆசையோட பாசத்தோட அந்த ஒரு புத்துணர்ச்சியோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையோட இருக்கணும்.
1: ஆமா, அந்த அன்பு என்கிற மழையை மனதுல பெய்யணும்மா. ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்குது, பாலைவனமா இருக்குது.
0: பாலைவனமா அந்த பக்கமே நான் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா மழையே காதலுடைய மனசுல எப்படி மழை பெய்யுதோ,
1: மழை பெய்யணும்
0: அதே மாதிரி. ஆனா அதற்கு முன்னால நம்ம வானிலை வானம் என்ன பெய்யும் அப்படின்னு சொல்றது, வெப்பநிலை 25°C 34°C இடைப்பட்டு இருக்கும், ஈரத்தன்மை 60 தொண்ணூறு விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: இப்ப அடுத்த ஒரு மணி நேரம் பரிசு மழையும் பெய்ய போகுது.
0: ஆமா, 100 வள்ளி பற்றுச்சீட்டு உங்களுக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குறாங்க. ஒரு கேள்வியோட இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நாங்க சந்திக்கிறோம்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
0: இந்த பக்கத்துக்கு ஆதரவு வழங்கிருக்காங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
1: அலிமா, சில பேர் வீட்டுல அவங்களுடைய அலமாரியில இந்த நகைகள்லாம் வந்து அவங்க பூட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து பழைய நகைகளா இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: பல நாட்கள் அணியவும் மாட்டாங்க,
0: பல நாட்கள் திறக்கப்படாத ஒரு பெட்டியாக இருக்கும்.
1: சந்திரமுகி அந்த மாதிரி
0: திறந்து பார்க்கும் போது என்ன இவ்வளவு சிலந்தி வலையெல்லாம் இருக்கு.
1: உங்க நகைகளை அந்த சிலந்தி தான் அணிஞ்சிட்டு இருக்கோம்.
0: ஆனா சிலந்தி அணிற அளவுக்கு எல்லாம் நீங்க காத்துட்டு இருக்க கூடாதுங்க, அவ்வப்போது உங்க நகைகளை நீங்க அணியணும். அதுக்குதான் நகைகள் இருக்குது இல்லையா.
1: பழைய
0: நகைகளை கொடுத்து எந்த ஒரு கழிவும் இல்லாம உங்க புதிய நகைகளை நீங்க வாங்கிக் கொள்ளலாம். அது ஒரு நல்ல சலுகை கண்டிப்பா. இதற்கு நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு போகலாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு குறிப்பா ஏதாவது ஒரு வடிவம் ரொம்ப பிடிச்ச ஒரு வடிவமா இருக்கலாம், அதை நீங்க கூகுள்ல பார்த்து வச்சிருக்கலாம். புகைப்படத்தை எடுத்து நீங்க நிபுணர்கள் கிட்ட காட்டுனீங்கன்னா அதே வடிவத்துல உங்களுக்கு அழகா துல்லியமா செஞ்சு கொடுப்பாங்க. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம உங்களுக்கு அற்புதமான வடிவத்துல செஞ்சு கொடுப்பாங்க. அதனால நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நிபுணர்கள் உங்களுக்கு இருக்காங்க, உங்களுக்கு அழகான அறிவுரைகளை கொடுக்கறதுக்கு, ஆலோசனைகளை வழங்குறதுக்கு.
1: ஆனந்தம் ஆரம்பம், அதை வைத்து நான் ஒரு நகை டிசைன் பண்ண போறேன்.
0: ஓ, ஆனந்தம் ஆரம்பம் என்கிற நகை வடிவமா? இது அக்ஷயா ஜுவல்லர்ஸ் உடைய உரிமையா? சரி, நாங்களும் செய்யறோம், நீங்களும் செய்யுங்க.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க வழங்குற 100 உள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டு உங்களுக்கு வேண்டுமா?
3: அப்ப இந்த 3 கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லுங்க. முதல் கேள்வி, ரால ஆரம்பிக்கும் ஒரு விளையாட்டு பொருள்.
2: இரண்டாவது கேள்வி, ரால ஆரம்பிக்கும் ஒரு காப்பியத்தின் கதாபாத்திரம் பெயர் சொல்லுங்க.
3: அந்த பெயரை நீங்க சொல்ல,
2: காப்பியங்கள் இருக்கு அதுல கதாபாத்திரம் பெயர்.
3: ரால ஆரம்பிக்கிறோம். மூன்றாவது கேள்வி, சாப்பிடும் ஒன்று. திரும்ப கேக்குறோம் 3 கேள்விகள். ரால தொடங்கும் ஒரு விளையாட்டு பொருள், காப்பிய பெயர் ஒன்று, அது ரால ஆரம்பிக்கணும் கதாபாத்திரத்தின்
2: பெயர். எஸ்.
3: மூன்றாவது கேள்வி, சாப்பிடும் ஒன்று, அதுவும் ரா வார்த்தையில அல்லது ரா வரிசையில தொடங்கும் ஒன்றாக இருக்கணும்.
2: யாருடைய மனசுல அப்படியே பதில்கள் வந்துட்டு இருக்கு, சீக்கிரம் அனுப்பிவிங்க. 9 6 7 8 8 9 6 குரல் பதிவு அனுப்பணும்.

0: தாம் தூம் திரைப்படத்தில் பாடலை ஒளிபரப்பினோம். அதே மாதிரி தாம் தூம்னு நேரம் ஓடிட்டே இருக்குது.
1: பதில்களை நீங்க அனுப்பி வைக்கணும் மக்களே. ரா வரிசையில் தொடங்கும் ஒரு விளையாட்டு பொருள், ஒரு காப்பியத்தின் கதாபாத்திரத்தின் பெயர், மூன்றாவது சாப்பிடும் ஒன்று. இந்த மூன்று கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில்கள் ரா வரிசையில் தொடங்கணும். நேரத்தை சரி பார்த்துக் கொள்ளுங்க. நேரம் சரியா 12:31.
0: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: நிகழ்ச்சி படைக்கப்படுது. அந்த வரிசையில் இந்த வாரம் அக்ஷய ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் செந்தில் குமரன் என்ன சொல்றாருன்னு கேட்போம் வாங்க.
2: நவரத்னங்களை பாத்தீங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சில நவரத்னங்கள்லாம் ரொம்ப மலிவா வைப்பாங்க, சில நவரத்னங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது ஏன் என்ன காரணம்னா நவரத்னங்களே நிறைய கிரேடிங்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லோ சஃபயர்னு வச்சுக்கிங்க, எல்லோ சஃபயர்ல வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இப்போ நல்ல எல்லோ சஃபயர், நல்ல நீரோட்டம், நல்ல லஸ்தரு, நல்ல கிளீனா, அதாவது கிளீனா உள்ள வந்து ஒரு பழது இல்லாமல் நல்லா கிளீனா இருக்கிற எல்லோ சஃபயர்னா அதோட விலை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும். ஆனால் அந்த குவாலிட்டி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும், ஆனால் அது குவாலிட்டி இருக்காது, அது போட்டாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்காது. ஸோ நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நவரத்தினங்களும் நம்ம ஹேண்ட்பிக் பண்ணி எல்லாமே தரம் பிரித்து தரம் பார்த்து அப்புறம்தான் நம்ம வந்து ரிங்கில் எல்லாம் செட் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்மள்ட்ட லூஸ் ஸ்டோன்ஸும் நிறையா இருக்குது. அந்த லூஸ் ஸ்டோனும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே குவாலிட்டி, ஹை அண்ட் குவாலிட்டி தான் இருக்கும். எல்லா நவரத்தினங்களும் நம்ம வந்து கியூசி பண்ணி எல்லாம் செக் பண்ணி அப்புறம்தான் விற்பனைக்கு கொண்டு போவோம். இந்த நவரத்தினங்கள்லாம் பல ஊர்லேருந்து பல நாட்டுகள்லேருந்து வருது, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வருது. அதை எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணி எந்த நவரத்தினங்கள் நல்லா இருக்கோ, நல்ல குவாலிட்டியாக இருக்கோ அதை ஒண்டி தான் நம்ம கஸ்டமருக்கு விற்போம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம நவரத்தின கலெக்ஷன்லாம் பார்க்கலாம். உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருஷம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம கணிச்சு உங்களுக்கு எந்த ஜெம் ஸ்டோன் போடணும்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஜெம் ஸ்டோனை ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் ஜுவல்லரியாகவும் கூட வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம லக்கி ட்ரா வந்து நல்லா விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ 1000 வள்ளிக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு லக்கி ட்ரா கூப்பனும் காத்திருக்கு. அந்த லக்கி ட்ரா கூப்பனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கோல்ட் பார், செகண்ட் ப்ரைஸ் கோல்ட் பார், இந்த மாதிரி நிறையா எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க.
0: செந்தில்குமரன் பேசின பிறகு ஆஹா நானும் நவரத்ன கற்களை வாங்க போறேன்னு ஆசைப்படுங்கன்னா இப்பவே போங்க. 48 ஸ்ட்ரைங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: எப்பப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
3: தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எங்கப்பா தங்கத்தை வாங்குறது? தங்கத்தை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கண்டிப்பா தேன் வந்து பாயறது போல நல்ல ஒரு இனிமையான செய்தியா இருக்கும். இப்ப நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு சென்று உங்களுடைய நகைகளை வாங்கும் போது சீகூலில உங்களுக்கு 60 விழுக்காடு கழிவு கிடைக்கும். நல்ல ஒரு நேரம். இந்த நேரத்துல நீங்க போய் உங்க நகைகளை வாங்கும் போது யோசிச்சு பாருங்க, 60 விழுக்காடு செய்கூலில கழிவு கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு சேமிக்கலாம் என்று.
2: ஹலிமா, இப்ப விலை உயர்ந்த நகைகளை வாங்கும் போது எப்போதுமே மனசுல என்ன தெரியுமா கேள்வி வரும், இது தரமான நகைகளா, இது குவாலிட்டியா இருக்குதா? அக்ஷயா ஜுவல்லர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க பல தர நிலைகளை தாண்டிதான் வராங்க, பல கட்டங்களை தாண்டிதான் வராங்க. ஒவ்வொரு நகையும் சரியா இருக்குதா, சரியா வடிவமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ண பிறகுதான் அது கடைக்கே வருது.
3: ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அங்க இருக்காங்க.
2: அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க தரமான நகைகளை தான் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வாங்குறீங்க.
3: இப்போதே உங்களுடைய எல்லா விசேஷங்களுக்கும் தெரிவுகளுக்கும் நீங்க செல்லலாம். 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, ஆக்கில இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கேட். பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும். மெட்ராஸ்.

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சர்மத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை ஈடு கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒலி 968 டிக்டாக் பக்கமா நம்ம வரப்போறோம், லைஃபா வரப்போறோம். நீங்க நம்மோட அங்க இணையலாம்.
6: சென்ற வாரம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 1 மணி நேரம் 90s 80s இந்த 2 பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய டிக்டாக் வாசிகளை வாக்களிக்க சொல்லியிருந்தோம். நல்ல வரவேற்பு. இன்னைக்கும் அதே மாதிரி நடக்க போகுது. ஆனா முதல்ல நம்ம முதல் செட் இருக்குல்ல, முதல் 2 பாடல்கள் என்னன்னு நம்ம சொல்லிடலாமா?
5: ஆமா, 2 பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம், கேளுங்க.
6: இந்த மாதிரி பாட்டு போட்டா எப்படி காதல் ஹலிமா அப்படின்னு கேட்டீங்க, அங்கதான் இருக்கு சுவாரஸ்யமே.
5: நீங்க வாக்களிக்கணுங்க, எந்த பாடல் உங்களுக்கு வேணும், காதோரம் லோலாக்கா இல்ல கட்டி வச்சுக்கோ, எந்த ஒரு பாடலை நீங்க இன்னும் அதிகமா இந்த ஒரு நேரத்துல கேட்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு எங்களுடைய டிக்டாக் வந்து நீங்க உங்களுடைய தெரிவை சொல்லணும். ஒரு போல் இருக்கும், அந்த போல்ல வந்து எந்த பாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாக்களிச்சா, நீங்க தட்டினா மட்டும் போதுங்க, அந்த திரையை தட்டினா மட்டும் போதும், அந்த வாக்குகளுக்கு ஏற்ப இந்த 2 பாடல்களை ஏதாவது ஒரு பாடலை பிற்பகல் 1 மணி திரை செய்திக்கு பிறகு நம்ம ஒலிபரப்ப போறோம். அதனால தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமா இணைச்சிருக்கணும்.
6: சீக்கிரமா வந்துருங்க. மீடியா ஒலி 968 டிக்டாக் லைவ்.
5: இப்பவே வாங்க, இப்பவே வாங்க. ஒரு விளையாட்டு சொல்லணும். இரண்டாவது கேள்வி,
6: ஒரு காப்பியத்துல கதாபாத்திரங்கள் இருக்கல, அந்த கதாபாத்திரத்தோட பெயர் ரால ஆரம்பிக்கணும்.
5: மூன்றாவது கேள்வி, ரா வரிசையில தொடங்கும் ஒரு உணவு பொருள், சாப்பிடும் ஒன்றை நீங்க கூறணும்னு சொல்லியிருந்தோம். பல நேர்கள் உங்களுடைய பதில்களை குரல் பதிவை எடுத்து நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க. சுதா என்ன சொல்றாங்க?
7: ஹாய், வணக்கம் ஹலிமா, வணக்கம் காதர். நான் வந்து சுதா பேசுறேன்.
6: வணக்கம்.
7: இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ரால ஆரம்பிக்கும் விளையாட்டு பொருள் வந்து ரப்பர் பந்து. காப்பியத்துல உள்ள ஒரு ஒரு கேரக்டரோட பேர் கேட்டீங்க. ராமாயணத்துல வந்து ராமன். சாப்பாடு பொருள் ஒன்னு கேட்டிருந்தீங்க, ரசகுல்லா.
5: பல நேரங்கள் நீங்க ராமாயணம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க, ஆனா காப்பியத்துல இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தின் ஒரு கேரக்டருடைய பெயரை நம்ம கேட்டோம்.
6: சில பேர் ராவணன் சொல்லிருக்கீங்க, அதுவும் சரிதான். ஆனா முதல்ல சுதா குரல் பதிவு அனுப்பியதுனால அவங்களுக்கு தான் அந்த பரிசு.
5: மற்றவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து மொழி பக்கமா இணைஞ்சிருங்க.

0: அருண். என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையாக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
5: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
7: இப்ப நாங்க ஒலி 9618 டிக்டாக் பக்கமா இருக்கோம், லைவா இருக்கோம். அங்க வந்து நீங்க தொடர்ந்து நம்மோட இணையலாம். இரண்டு பாடல்களை சற்று முன்பு ஒலிபரப்பி இருந்தோம் இல்லையா? சில பேர் அதை நீங்க தவறு விட்டுருக்கலாம்.
8: கேளுங்க. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தின் பாடலும் என் ஜீவன் பாடுது திரைப்படத்தின் பாடல். இந்த இரண்டு பாடல வாக்களிக்க சொல்லியிருந்தோம். இங்க டிக்டாக் வாசிகள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க.
7: மற்ற இடங்கள்ல கிடையாது, டிக்டாக்ல வந்து நாங்க சொல்ற அந்த இரண்டு தெரிவுகள்ல நீங்க ஒரு தெரிவை தட்டினாதான் உங்களுடைய வாக்கு எங்களுக்கு வந்து சேரும். எந்த பாடலுக்கு அதிக வாக்குகள் வந்திருக்கோ அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 நிமிடங்கள்ல ஒளிபரப்பு.
8: இங்க டிக்டாக்ல ரஜினிகாந்தே வந்து வாக்களிக்கிறாரு. அவருக்கு காதரும் ரோலாக்கு பாட்டு தான் வேணுமா? ரஜினிகாந்த் டிக்டாக் வாசி.
7: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
8: ஓகே,
7: சரி, தொடர்ந்து வானிலை பக்கமாவும் இணைஞ்சிருங்க. அதே நேரத்துல எங்களுடைய ஒலி டிக்டாக் பக்கமா நீங்க வந்து ஹாய் சொல்லலாம். இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
8: இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலன்னு முன்னுரைத்திருக்கிறாங்க. வெப்பநிலை 25°C 34°C இடைப்பட்டிருக்கும்.
7: அடுத்த 4 நாட்களுக்கும் இடியுடன் கூடிய மழைதான்.
9: வானிலை நிலவரம் ஆதரவு
10: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
9: ஒலி 968
11: சினிமா சினிமா.
8: ஹலிமா, இப்ப நிவின் பாலி ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் வந்து கடைசியா தமிழ்ல நேரம் என்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தாரு. அதனை அடுத்து மறுபடியும் 7 கடல் 7 மழை இந்த படத்தை வந்து ராம் அவர்கள் இயக்குறாரு. கட்டது தமிழ் போன்ற வெற்றி திரைப்படங்களை கொடுத்த ராம் அவர்கள் இப்ப நிவின் பாலியோட இணைகிறார். இந்த திரைப்படம் 3 வருடங்களுக்கு முன்பே படப்பிடிப்பு செஞ்சு
7: முடிச்சிட்டாங்க.
8: அந்த படத்தை வெளியிடல. ஆமா, ஏன்னா சில காரணங்களால அங்கே வந்து அந்த விஜுவல் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வேலைகள் அதிகமாக இருந்தனால இப்போ இந்த திரைப்படம் அக்டோபர் 2 வெளியாக போகுது. இதில் அதிகமாக ரொம்ப கடினமாக நடித்தவர் வந்து சூரி. சூரி இதில் நகைச்சுவையும் பண்ணுறாரு, ஆனால் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்காரு. இப்போ சூரி வந்து ஒரு முன்னணி லீடராக ஆகிட்டார், அதாவது ஒரு முன்னணி ஹீரோ ஆகிட்டாரு.
7: நான் அப்போ
8: ஆமாம் அப்போவே நகைச்சுவை நடிகராக இருந்தார். ஆனால் இதில் வந்து அவர் கதாபாத்திரம் வந்து பேசப்படும்னு நிவின் பாலி அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அலிமா,
7: இந்த படத்தை கண்டிப்பா பாக்குறதுக்கு பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. 2027 பென்ஸ் படமும் வெளியாக இருக்குது. அந்த படத்துல வால்டர் கதாபாத்திரத்துல
8: வராரு. இந்த திரைப்படத்தை பாக்குறதுக்கு ஆவலா இருக்கு. அஞ்சலின் இந்த திரைப்படத்தை நடிக்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான ஃபேக்ட் பாத்திருந்தாலிமா,
7: என்ன,
8: நிவின் பாலிக்கும் இயக்குனர் ராமுக்கும் இருவருக்குமே ஒரே நாள் பிறந்தநாள், அக்டோபர் 11. வாவ்,
7: ஒரே வயசுமா?
8: வயசு இல்ல, வயசு வித்தியாசம்.
10: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை.

0: அணிமணி நேரம் சரியா 1:06 டிக்டாக் பார்க்குமா நீங்க வந்தீங்கன்னா ஒலி 9:06 டிக்டாக் பக்கத்துல நீங்க காதர் ஹலிமா இருவரை பார்க்கலாம். இப்ப அங்க நம்ம லைஃபா இருக்கோம். பல இணைய வாசிகள் வந்துட்டாங்க. ஏறக்குறைய
1: 111 இருக்காங்க. 109 ஆயிருச்சு. இப்ப
0: இந்த 109 111 அந்த அளவுக்கு எண்ணிக்கையில இப்ப மக்கள் அங்க இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் பல பேரும் வந்து நீங்க இணையலாம், உங்களுடைய வாக்குகளை நீங்க நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். இரண்டு பாடல்கள் கொடுத்துருந்தோம் இல்லையா, காதரும் லூலாக்கு. அதே நேரத்துல கட்டி வச்சுக்கோ, இந்த இரண்டு பாடல்கள்ல எந்த பாடலை இப்ப நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு பல பேரும் குறிப்பா 53 விழுக்காட்டினர், நீங்க சின்ன மாப்பிள்ளை படத்துல இருந்து மனு எஸ் ஜானகி பாடும் காதரும் லூலாக்கு ஹலிமா
1: இந்த பாடல்தான்
0: வேணும்னு கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட அந்த கோரிக்கையை நாங்க நிறைவேற்ற வேண்டாமா?
1: டிக்டாக் வாசிகள் ஏமாந்துட்டாங்க.

0: எத்தனை பெண்களே.
1: அருமையான ஒரு பாடலை நம்ம கேட்டோம். நேரம் சரியா 1:12 ஆகுதுங்க. இப்போ டிக்டாக் லைவ்ல நம்ம இருக்கோம். 9:06 டிக்டாக் பக்கமா நீங்க வந்தீங்கன்னா காதர் ஹலீமா இருவரை நீங்க சந்திக்கலாம். சரி, இந்த ஆகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இரண்டு பாடல்களை நாங்க கொடுப்போம். அந்த இரண்டு பாடல்கள்ல எந்த பாடலை நீங்க இப்ப கேட்கணும், இந்த பாடல் இன்னும் அதிகமா கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நினைச்சா மட்டும் போகாதீங்க, வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எங்க போய் வாக்களிக்கலாம்? நீங்க டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா அந்த இரண்டு தெரிவுகளை நீங்க உங்க திரையில பாப்பீங்க, உங்க கைபேசி திரையில நீங்க பாப்பீங்க. எந்த பாடல் உங்களுக்கு கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு நீங்க வாக்களிக்கணும், உங்க திரையை நீங்க தட்டணுங்க. அந்த வரிசையில அடுத்த இரண்டு பாடல்கள், நாங்க கொடுத்த இரண்டு பாடல்கள், இந்த பாடல்கள் தான் டிக்டாக்ல கொடுத்திருந்தோம்.

0: இதை கேட்டு மறுபடியும் குழம்பிட்டாங்க உங்களுடைய டிக்டாக் வாசிகள். ஆஹா, ஏ ரஹ்மான் விசிறிகளா அல்லது தேதிசி தென்றல் தேவா விசிறிகளான்னு கேட்டப்போ இங்க அதிகமா நமக்கு எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கு பாருங்க.
1: 56 விழுக்காட்டினர், இல்ல 58
0: ஆயிருச்சு.
1: தாமரை பூவுக்கும் பாடலுக்கு நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. தாமரை பூவுக்கும் பாடல் தான் அடுத்து ஒலிபரப்பாக போகுதுங்க. கிருஷ்ணச்சந்திரா சுஜாதா கொண்டு வராங்க பசும் போன் படத்துல இருந்து.
0: அடுத்த இரண்டு பாடல்கள் என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீடியா காப் ஒலி 968 டிக்டாக் பக்கம் வாங்க.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வர்டன் சாலை.
6: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவு சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் இரண்டு நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம் ஹில்.
7: அருமையான பாடல். என்ன பண்றது, இவ்வளவு நல்ல பாடல்களா ஒளிபரப்புறீங்களே அப்படின்னு டிக்டாக் பக்கமா பல நேர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வந்திருக்கீங்க டிக்டாக் லைவ் பக்கம்.
8: 67 போயிடுச்சு. அலிமா பேச ஆரம்பிச்சு ஜம்ப் பண்ணிட்டே இருக்குப்பா. அலிமா பேசிட்டே இருங்க.
7: இல்ல, அவங்க பாடல் கேட்கதான் வந்திருக்காங்க, அதை நான் கெடுக்க விரும்பல. சரி, இரண்டு தெரிவுகள் கொடுத்துருந்தோம் இல்லையா, கதை காதல் ரோஜாவே, அஞ்சலி அஞ்சலி.
9: காதல் ரோஜா அஞ்சலி
8: வாக்களித்திருக்கிறாங்க.
7: பாலசுப்ரமணியம், சுஜாதா கொண்டு வராங்க. அந்த பாடலுக்கு பிறகு அடுத்த இரண்டு தெரிவுகள் என்னென்ன தெரிவுகளை எடுத்து வச்சிருக்கோம் கேட்டீங்க.
8: கடவுளே, எப்படி வாக்களிக்கிறது?
7: வாங்க டிக்டாக் லைவ் பக்கமா வந்து அடுத்த இரண்டு பாடல்கள், இந்த பாடல்கள் இல்லையா, எந்த பாடலையும் அதிகமா கேட்க விரும்புறீங்கன்னு நீங்க வாக்களிங்க. ஏதாவது ஒரு பாடல் காதல் ரோஜாவே பாடலுக்கு பிறகு ஒளிபரப்பாங்க.
8: வாங்க ரோஜாவை பார்த்து இல்ல கேட்டு ரசிப்போம்.

0: இரண்டு ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவுகளை நம்ம கொடுத்திருந்தோம். இந்த பாடல்களை தான் சற்று முன்பு கொடுத்திருந்தோம். ரோஜாவையும் கொடுத்திருந்தோம். அந்த இரண்டு பாடல்கள்ல பல பேரும் எந்த பாடலுக்கு வாக்களிச்சிருந்தாங்கன்னா ரோஜா பாடலுக்கு தான் வாக்களிச்சிருந்தாங்க. அதாவது அந்த படத்துல இடம்பெற்ற காதல் ரோஜாவி பாடலுக்கு நீங்க வாக்களிச்சு இருந்தீங்க. இப்போ அடுத்த இரண்டு பாடல்களுக்கு நாங்க போக போறோம். எந்த பாடல்கள் அவை?
1: என் மம்மிக்கு ஃபேவரட் சாங் இது. இந்த பாடலை கேட்கும் பொழுது இசைஞானி இளையராஜா விசிறிகள் நிறைய பேர் வந்து கஷ்டமா இருக்க மாலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல் ஒளிபரப்பலாமா அல்லது நேரம் பூக்கு போயிடலாமான்னு அவங்க யோசிச்சிருந்தாங்க.
0: மலரா இல்ல மாலையா அப்படின்னு கேட்கும் போது நேர்கள் கிட்டத்தட்ட 60 விழுக்காட்டினர் எந்த பாடலுக்கு வாக்களிச்சிருந்தாங்கன்னா பகல் நிலவு பாடல இடம்பெற்ற இளையராஜா எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடலுக்கு தான் வாக்களிச்சிருந்தாங்க.

0: இந்த இரண்டு வாக்குகளை நம்ம தேர்வுல கொடுத்திருந்தோம், ஆனா இங்க வாக்களிப்பு முடிஞ்சிருச்சு, இப்ப எங்களுக்கு வந்து இந்த ஓட்டு பார்க்க முடியுது.
1: ஆமா ஆமா, இந்த இரண்டு பாடல்களை நாங்க டிக்டாக்ல கொடுத்திருந்தோம், தெரிவுகளாக கொடுத்திருந்தோம். இந்த இரண்டு பாடல்களை ஏதாவது ஒரு பாடலை நீங்க ஒளிபரப்புங்க, அதாவது நாங்க ஒளிபரப்போம், நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 10 வினாடிகளுக்கு முன்னால இரண்டு பாடல்களுக்குமே சரிசமமான வாக்குகள் தான் வந்திருந்துச்சு.
0: 50 விழுக்காடு
1: வந்திருந்துச்சு. ஆனா இப்ப நாங்க பார்க்கும் போது பாத்தீங்களா, அந்த ஒரு வினாடியிலே தலையெழுத்து மாறிடுச்சு. அந்த வரிசையில 54 விழுக்காட்டினர் வள்ளி படத்துல இருந்து ஸ்வர்ணம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கேப்போமா?

0: இந்த மாதிரி பாடல்களை தேர்வு செஞ்சு வாக்களிக்க சொன்னா எப்படி முடியும் அப்படின்னு இங்க வாட்ஸ்அப்லயும் சரி இங்க டிக்டாக்லயும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 232 பேர் இருக்காங்க. அந்த பாடல் கேட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க தொடர்ந்து இங்க வந்து வாக்களிக்கணும். வாக்களிச்சுதான் இங்க சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அடுத்த 2 பாடல்களை கேட்கும் போது அடேங்க அப்பா, அப்பாவுக்கும் பையனுக்கும் டிஷ்யூ டிஷ்யூ
1: பெரிய ஒரு சண்டை, எவ்வளவு பெரிய ஒரு போட்டி அப்படிதான் சொல்லணும். இந்த 2 பாடல்களை நாங்க ஏற்கனவே டிக்டாக்ல கொடுத்துட்டோங்க. டிக்டாக் லைவ் பக்கமா நீங்க வந்தீங்கன்னா இந்த 2 பாடல் தெரிவுகளை எங்களுடைய போன்ல நீங்க பாக்கலாம். உங்க திரையில அப்படிதான் தெரியும். நீங்க வாக்களிச்சிருக்கணும். வாக்களிச்சிருந்தீங்கன்னா
0: எந்த பாடல்கள் கூட

அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நேரம் சரியா 1:41 ஆயிடுச்சு. சில நேர்கள் நீங்க வாட்ஸ்அப்ல டிக்டாக் லிங்க் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றீங்க. எங்களுக்கு 10 கைகள் இல்லப்பா, அதனால இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிக்டாக் லைவ் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாடல்கள் இருக்கோம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பல விஷயங்களை வந்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு நேரம் இருக்காது வாட்ஸ்அப் பக்கமும் போய் அங்கேயும் லிங்க் அனுப்பி வைக்கிறதுக்கு, ஏன்னா இங்க டிக்டாக் ஓடிட்டு இருக்கு.
4: உங்களுக்கு வேணும்னா ஒண்ணு செய்யலாம், நீங்க வந்து எங்களுடைய மேலாளருக்கு எழுதி போடுங்க, காதலி மக்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடியூசர் கொடுங்க, நாங்க வந்து
3: கண்ணுக்கு வந்துரும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சுலபமான ஒன்று. நாங்க லிங்க் அனுப்பிதான் நீங்க வரணும்னு கிடையாது இல்லையா? சரி, அடுத்த 2 பாடல்கள் எந்த பாடல்கள் கொடுத்திருந்தோம்னு சற்று முன்பு சொல்லிட்டோம். அந்த வரிசையில பல பேரும் வாக்களிச்சிருக்காங்களா இல்ல மகனுக்கு வாக்களிச்சிருக்காங்களா, இருவருக்கும் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா யாருக்கு இன்னும் அதிகமா வாக்களிச்சிருக்காங்கன்னா தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் கொண்டு வரும் பாடலுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. நிழல்கள் பாடல இருந்து அந்த பாடல் வந்துருக்குதுங்க. இந்த பாடலை தொடர்ந்து அடுத்த 2 பாடல்கள், இந்த பாடல்கள் தான் நீங்க பார்க்க போறீங்க, வாக்களிக்க போறீங்க.

0: காலத்து எஸ்பிபியா, அதுக்கு அப்புறம் வந்த எஸ்பிபியா.
1: எந்த எஸ்பிபி பாடலை நீங்க கேட்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு, இந்த பாடல்களுக்கு எந்த பாடலுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலாக இருக்கும்னு வாக்களிங்க. அந்த பாடல் நாங்க ஒளிபரப்புறோம். இப்ப வாங்க நிழல்கள் படத்துல இருந்து வரும் பாடலை கேட்கலாம்.

0: எங்க அப்பா என்ன ஒரு டைமிங்க, இங்க இந்த பாலன் முடியுது, நாங்க கொடுத்த அந்த இரண்டு தேர்வுகள் இருக்குல்ல
1: அதுவும் முடியுது,
0: அதுவும் முடியுது, ஓட்டிங் வந்துருச்சு, ஃப்ரெஷ்ஷா வந்துருச்சு.
1: சரி,
0: மீன் மாதிரி
1: பல பேரும் எந்த பாடலுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா, அவங்க எல்லாருமே நம்ம காதல் மன்னன் படத்தில் இடம்பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் பாடலுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க.
0: 68 விழுக்காடு. வாவ்,
1: அந்த பாடலுக்கு பிறகு கடைசியா எந்த பாடல் வரப்போகுது அப்படின்னு இந்த இரண்டு பாடல்களுக்கு நடுவுல நீங்க எந்த பாடலை கேட்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்ல போறீங்க.
0: ஆமா,
1: தெரிவிகள் இதோ.
2: பூரத்த

0: அந்த முதல் பாட்டு என்ன மேட்ச் பண்ணுது நல்லா. நீங்க அந்த பாட்டுக்கு நான் வாக்களிக்க போறேன். நானும் இப்ப போறேன், டிக்டாக் லைவ் போறேன்.
1: இப்ப வந்து நம்ம காதர் போல் பண்ணுவாரு, எந்த பாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு டக்குனு நீங்க சொல்லுங்க.
0: ஆமா,
1: ஆக அந்த பாடலை நாங்க ஒளிபரப்பி விடைபெறுவோம். இப்ப வாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
0: இல்ல, இவங்க இப்ப 80,000 லைக்ஸ் நமக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த வாரம் அதை முறியடிக்கிறது கஷ்டம் ஐயா.
4: அவனு புள்ளப்பா, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு.
0: சரி, நம்ம டிக்டாக்ல லைவ் ஆயிருக்கோம். ஒலி 968 பல பேரும் அந்த டிக்டாக் லைவ்க்கு வந்து உங்களுடைய நிறைய வாக்குகளையும் உங்களுடைய கருத்துகளையும் நீங்க நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நீங்க தொடர்ந்து செய்யணும் ஹலிமா காதர்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க.
4: இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க, அது வந்து சும்மா எல்லாம் கொடுக்கல. அந்த கிஃப்ட் கொடுக்கணும்னா அவங்க வந்து காசு செலவு பண்றாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி.
0: நீங்க வந்து நமக்கு ஹாட்ஸா இதயங்கள் கொடுத்தாலே போதும், எதுக்கு வீணாலும் செலவு எல்லாம் அழிக்கிறீங்க.
4: அந்த காசு மிச்சப்படுத்தி போய் பிரியாணி சாப்பிடுங்க.
0: உண்மைதான், செலவழிக்காதீங்க. சரி, அந்த வரிசையில 2 பாடல்கள், சரியா, கடைசி 2 பாடல்கள். இந்த பாடல்களை நாங்க தேர்ந்தெடுத்து இருந்தோம்.

0: இரண்டு சூப்பர் ஸ்டார் பாடல்களை நாங்க தேர்ந்தெடுத்தோம். அந்த வரிசையில எந்த பாடல் உங்களுக்கு வேணும், இன்னும் அதிகமா இப்போ இந்த நேரத்துல நீங்க கேட்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு பல பேரும், அதாவது ஒரு 70 விழுக்காட்டினர், அவங்க படிக்காதவன் படத்துல இருந்து கேஜிஸ் தான் கொண்டு வரும் பாடல தான் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவு அடி வலி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேரும் மேல வந்திருக்கோமா, அதனால இந்த பாடல் தான் இப்ப கேட்கணும் தோணுது. நம்மளால அதிகமா சம்பந்தப்படுத்த முடியுதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க.
1: ஆனா இங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வந்து அன்பு கொடுத்தா மக்கள் அன்பு கொடுப்பாங்க. நமக்கு இப்ப 81.5K லைக்ஸ் வந்துருச்சு,
0: அதுலயே இருக்க எத்தனை லைக்ஸ் வந்துச்சு அதுலதான் இவரோட கண்ணு இருக்கு.
1: சந்தோஷமா வீட்டுக்கு போலாம்.
0: இந்த பாடல் தான் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க சந்தோஷமான ஒரு நிலையில இருப்பீங்க, மனநிலையில இருப்பீங்க, இந்த அங்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்பி விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. இந்த பாடல் தான் அங்கத்தின் நிகழ்ச்சி நிறைவு பாடலாகவும் அமையுது. நாளைக்கு மீண்டும் நாங்க உங்களை ஆனந்த மர்ம நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். அப்துல் காதர்,
1: ஹல்மாஸ்மா,
0: இது உங்க ஆனந்தம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர், 9

மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம். குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
2: You're listening to Hindi numbers on 96.8.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.
3: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7,400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி நாள்கள். You're listening to Hindi Numbers on only 96.8.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Woli 968. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Woli 968.
1: Up next on Woli 968, we have Bengali hits.
2: வங்காள பாடல்களை ஒலியில் கேட்டு மகிழுங்கள்.

மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: മഴ മാറിയല്ല.
1: നിന്റെ റൊമാൻസ് ഒരു പൊടിക്ക് ഓവറായിരുന്നു.
0: ഡ്രീംസ് അല്ലേ ചേട്ടായി? ചേട്ടാ ഇങ്ങോട്ട് മോശമൊന്നുമല്ല കേട്ടാ.
1: ഡ്രീംസ് അല്ല.
2: என்னமோ போலாம், எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டன் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
3: ப்ரோ உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன், இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
2: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
4: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
5: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள் 6371-1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
4: SPM Gold Sunflower Oil சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: SPM Gold Sunflower Oil.
4: ஆமா, SPM Gold Sunflower Oil சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM Gold Sunflower Oil கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM Gold மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே SPM Gold Sunflower Oil-க்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
5: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா & Sons Private Limited.
1: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
6: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
1: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
6: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
7: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்
8: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாட்களுக்கு மட்டும், September 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
9: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ். இதோ
10: வந்துட்டோம் வந்த 100 வயது
9: கேட்டால் தருவோம் சுட சுட விருந்து.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போவோமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
0: இதோ வந்துட்டோம்லே.
5: சின்ன குட்டியோ சிங்காரியோ, தங்க கட்டியோ பொய்யாரியோ.
0: ஒரு சின்ன ஆச்சரியமான செய்தி படிச்சேங்க. படிச்சு பார்த்த உடனே இன்றைக்கு தொடக்கத்துல இந்த கதை தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கேன். இந்த வாரம் முழுவதும் உலகத்துல லட்சக்கணக்கான ஒரு இணையத்துல ஒரு போட்டியில வாக்களிச்சிருந்திருக்காங்க. அது ஒரு தேர்தல் அப்படின்னு நினைச்சா தப்பு, அது பாட்டு போட்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதுவும் தப்பு. ஆனா உலகத்திலேயே குண்டான கரடி யார், குண்டான கரடி எது என்பதா அந்த போட்டி. ஆமாங்க, அலாஸ்கால கட்மாய் நேஷனல் பார்க் அப்படின்ற தேசிய பூங்கா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஃபேட் பே வீக் அப்படின்ற ஒரு வாரத்தை நடத்துவாங்களாம். இந்த வருஷம் 16 பழுப்பு நிற கரடிகள் நாக் அவுட் மேட்ச் மாதிரி நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. வாக்களிப்பு ஆரம்பிச்ச வேகத்திலேயே இணையதளமே ஆட்டம் கட்டுச்சு பாத்துக்கங்களேன். முதல் சுற்றுல இருந்து என்னாச்சுன்னா அதிகமான பேர் வாக்களிச்சனால 2 கரடிகளுக்கு இடையே போட்டியா யார் வந்து இந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அந்த போட்டி நடந்திருக்கு. ஆக அந்த போட்டியில வந்து சங்க் அப்படின்ற ஒரு கரடி வந்து போட்டியிடுது. அது போன வருஷமும் அதே தான் வெற்றி பெற்றிருக்கு. அதனுடைய எடை 1200 பவுன் அப்படின்னு சொல்றாங்க. கணக்கு போட்டு பார்த்தா நம்ம கணக்குல வந்து 540 கிலோ, ஒரு சின்ன வாகன அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் அந்த சங்குக்கு போட்டியாக கொடுத்து வந்திருக்காரு கலி என்பவர். அவர் வந்து ஒரு கரடி தான் அவரு. ஓகே, சாவன் மட்டும் போதாதுன்னு கடல் பறவைகள் இவற்றெல்லாம் துரத்தி துரத்தி சாப்பிடுவாங்களாம். இந்த மாதிரி இந்த 2 கரடி கடுவையும் பயங்கரமான போட்டி அமைஞ்சது. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு சாப்பிடுறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரலாம். ஒரு ஆண் கரடி ஒரு நாளைக்கு 30 சாமன் மீன் வரை சாப்பிடணுமா? ஆனா நம்மளாம் 3 வேளை சாப்பிடும் போதே ஐயோ டயட் இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி கரடி சாப்பிடறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. குளிர்காலம் வரும்போது மாசக்கணக்கா குகைக்குள்ளேயே இந்த கரடிகள் தூங்குமா, சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. அதனால அவங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சு அந்த உடல் எடையை கரைக்கிறதுக்கு இந்த நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. குளிர்காலத்துல அது அந்த மாதிரிதான் வந்து தன்னுடைய உடலை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க உடல் எடை ஏறது பேராசு இல்லை, அது பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, கரடி ஓய்வுக்கு முன்னாடியே சேமிக்குது. எப்படி கரடி ஓய்வுக்கு முன்னாடியே சேமிக்குது? நாம ஓடி ஓடி உழைச்சி என்னத்தை சேமிச்சோம் அப்படின்னு நான் இப்ப யோசிக்கிறேன் இந்த கதையை படிக்கும் போது. அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம கரடி கதையை பத்தி பேசணும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமான உற்சாகம் வேணும், உங்களுடைய அந்த நாளை வந்து திட்டம் போட்டு நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு துணையாக நாங்க இருக்கோம். உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்கோ, உங்களுடைய நாளை ஒன்னு கொண்டு போறதுக்கோ அப்படிப்பட்ட உற்சாகமான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதை உங்களுக்காக தொடங்கியாச்சு. இரவு 8 மணி வரை டீ கட்ட சூடா டீ கலக்கி குடிச்சிட்டு உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சிருக்கேன். உங்கள் வைப்பமல்லா.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.

குதிரைக்கும் மதுரைக்கும் வித்தியாசத்தை நம்ம அந்த பாடல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மாநகர மாநகர காவல் படத்துல இருந்த சந்திரபோசுடைய இசையில எஸ்பிபியு எஸ்பி சைலஜாவும் பாடி இந்த பாடல். அந்த பாடல் சரி கொஞ்சம் 80கள் தொடக்க காலத்துல அதோட இசையில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட இரண்டு பாடல்கள் எடுத்து வச்சிருக்கு. சௌந்தரியே வருக வருக படத்துல இடம்பெற்றிருக்கும் பாடல் தான். இந்த இரண்டு பாடல முழுசா கேட்க வானொலி பக்கமா தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
4: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221196. செல்லுங்கள் newmtechgroup.com.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
8: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
7: சுவையா?
8: இந்த காஃபி.
7: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
8: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
9: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
10: நாம் இணையமிடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

வழக்கமாகவே வேகமான பாடல்கள் ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் காத்திருக்கும். அந்த வரிசையில இந்த வாரம் யாருங்க?

0: யாருடைய பாடல்களாக இருக்கோ இந்த வாரம், அதாவது இன்றைக்கு 6 மணிக்கு மேல டிக்டாக் லைவ்ல என்பது பதிவு செய்து குரல் பதிவு டக்கு டக்கு டக்குன்னு அனுப்புவீங்க. 9678 9688 யார்ல சரியா கணிக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த நேரத்துல தங்கவிலை நிலவரம் டிஎம்ஒய் ஜுவல்ஸ் வழங்கும் தங்கவிலை நிலவரம் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: 80களின் அதிசய உலகம்.
3: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
4: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 9:00
5: கேட்டாலே பரவசம்.
0: 80கள் காலகட்ட பாடல் மட்டும் இல்லங்க, இப்பவும் கலக்கிட்டு இருக்காரு நம்முடைய இளையராசா. அப்படிப்பட்டாவின் குரல்ல 2 பாடல்களை கேட்க போறோம். ஆட்டோ ராஜா 2 இல் 1.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழைங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இப்படியாக பாடல்களை வெளியிட்டிருந்த என்ன ஒற்றுமை, யாருடைய பாடல்கள் இன்று இடம்பெற போகுது அப்படின்னு கேட்டபொழுது நீர்கள் பலர், பரணி ஆஸ்திரேலியால இருந்து, சந்திரன் ஆஸ்திரேலியால இருந்து, செல்வி, குணா, ராஜ் என பலர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நான் பதில் என்னன்னு சொல்றது பதிலா சந்திரனே சொல்றாரு, வாங்கிக்கலாம்.
10: இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அந்த பாடகர் வந்து சங்கர் மகாதேவன்.
9: சங்கர் மகாதேவனுடைய வேகமான பாடல்களை மாலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நேரடியாக டிக்டாக் லைவ்லயும் வர இருக்கும். அதனால கொண்டாடலாம், சங்கர் மகாதேவனுடைய பாடல்களை கேட்டுட்டு ஆட்டம் போடலாம். சிங்கப்பூர்ல மழை இருக்கிற மாதிரி தெரியல, ஆனாலும் இசை மழைக்கு பஞ்சம் இருக்காது. கேட்டு பாருங்க இந்த பாடல.
11: பூத்ததையா பூவு அது கையழகு, தூக்குதையா வாசம் அது மெய்யழகு.
9: கொஞ்சம் கஷ்டமா இருக்க சொல்லி 10 வினாடிகள் கொடுத்திருக்கேன், பாக்கலாம் நம்ம நேர்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு. மீண்டும் வந்து பாடல் பகுதி கேளுங்க, பதில சொல்ல ஒலி வாட்ஸ்அப் பக்கமா வாங்க. குரல் பதிவு அனுப்பிச்சீங்கன்னா பாடலின் முதல் வரிய குரல் பதிவு அனுப்புவீங்க, பாக்கலாம் யாரெல்லாம் சரியான பதில சொல்றாங்க
11: அப்படின்னு.
9: பாடல் அடுத்த இடம் பெற காத்திருக்கு. சங்கர் கணேஷோட இசையில சட்டம் ஒரு இருட்டர்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: ஏன் அத்த சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
6: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். இன்று கை பாடல் பகுதி ஒலியிட்டிருந்தேன், கேளுங்க.
10: தூக்குதையா பூவு அது கையழகு, தூக்குதையா வாசம் அது மெய்யழகு.
9: இந்த பாடல் என்னவாக இருக்கும், முதலடி என்னவாக இருக்கும் கேட்டிருந்த பொழுது நம்ம சிரம்பாலிருந்து முரளி சொல்லியிருக்காரு ஒரு பாடல. அதே பாடல் தான் நம்முடைய பத்மாவதி குரல் பதிவா அனுப்பி வச்சிருக்காங்க. வாங்க பத்மா, ரொம்ப நாள் ஆச்சு குரலை கேட்டு.
11: வனமெல்லாம் செம்பங்கப்பூ, வானெல்லாம் மல்லிகப்பூ,
9: ஆஹா,
11: தென்மதுரை காற்றிலே
9: செந்தாழம் பூவும்.
10: வனமெல்லாம் செம்பங்கப்பூ, வானெல்லாம்
9: நல்ல பாட்டு. நாடோடி பாட்டுக்காரன் திரைக்க இடம்பெற்றிருந்த பாடல் அது. ஆனா நான் இன்றைக்கு சொல்லுதோ வேற ஒரு பாடல். உங்களை முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரியான பதில டான் அனுப்பிச்சிட்டாங்க ராஜு, நம்ம மகிதரன், விமல் ஜோசப், அவங்களோட பிரசாந்த் நினைக்கிறேன், லக்ஷ்மணன், ரம்யா, சங்கர் கணபதி, வினோத் குமார், கல்பனா, மாயப்பிள்ளை, பரணி ஆஸ்திரேலியால இருந்து, மங்களம், சந்திரன் ஆஸ்திரேலியால இருந்து, ஹுசைன், அவங்களோட பல நேர்கள் சரியான பல சொல்லிருக்கீங்க. அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்துகளும். நீங்களா இசை வெறியர்கள் அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. சரி, என்ன பாட்டு தான் அந்த பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொல்றதை விட நேர்கள் பாடி குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க, அது கேட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்கும் குரல் பதிவுகள் சொல்ல கேட்கலாம்.
12: மாலை வணக்கம் விமலா, நான் கல்பனா பேசுறேன். நீங்கள் ஒளிபரப்பிய அந்த பாடல் கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ இவள் தான் பேரோ.
9: ராதாகுமாரி
12: இந்த பாடல் நினைக்கிறேன். நன்றி
9: நன்றி நன்றி ராதாகுமாரி. அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, உண்மைதாங்க. கலைவாணியோ ராணியோ மறக்க முடியாத பாடல். வில்லு பாட்டுக்காரன் திரைக்க இடம்பெற்ற பாடல். நம்முடைய ராமராஜன் தான் அடிச்சிருப்பாரு மேடையில, வில்லு பாட்டு அவர் வந்து பாடிட்டு இருப்பாரு. கூட்டத்துல கதாநாயகி ராணி உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள செந்தமிழ்ல வர்ணிச்சு வர்ணிச்சு பாடுவாரு. பாருங்க இந்த காலத்து பாடலாசிரியர்கள் கத்துக்குங்கப்பா.

0: மக்கள் குழம்பி போயிட்டாங்க. மக்களை குழப்பிட்டுதானே நம்ம வேலையே.
1: நாளையும் நான் குழப்ப இருக்கின்றேன். நீங்கள் தயாரா வந்திருக்க போட்டுக்கு. சரி, இப்ப சிங்கப்பூரின் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலைமணி 5-6 நிலவரப்படி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வடக்கு பகுதியில 23, மேற்கு பகுதியில 13, மத்திய பகுதியில 32, கிழக்கு பகுதியில 28, தெற்கு பகுதியில 14 பதிவாகி இருக்கு.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

ஆறு நட்சத்திரம் பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரல்ல அடுத்ததாக டிஎம்எஸ் ஓட இணைந்து அவர் பாடியிருக்கும் பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் பாடல் வரிசையில இந்த பாடலை ஒலியிட்டா எப்படி படித்தால் மட்டும் போதுமா படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
5: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
6: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை டீ கடை. ஆதரவு
7: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

மறக்க முடியாத பாடல். ரொம்ப நாளாச்சு பாடல கேட்டு. பார்வைகள் திரைக்காகிடம் வச்சிருந்த பாடல் பாட்டு வந்துருச்சு. ஒலிக்கும் நேரம் உங்கள் துணை டீ கடை. அண்மையில ஒரு காணொலி பார்த்திருந்தேன். அந்த காணொலியில ஒரு அழகான பையன் சமைச்சு கொடுப்பாரு. அவர் அவருடைய காணொலிகள் எல்லாவற்றில ஒரு ஒற்றுமை இருக்கும். தொடக்கத்திலேயே அழகான ஒரு வார்த்தை கேட்பாரு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அவரு கேட்கும் போதெல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் தான் வரும். இந்த மாதிரி அன்புக்குரியவர்கள், குறிப்பா அம்மா அவங்களுக்கு, அப்பா அவங்களுக்கு ஐ லவ் யூ, நான் உன ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற வார்த்தைகளும் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க. சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு வித விதமா கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் பத்தி இன்று பேச போறோம். அவங்க உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அன்புக்குரிய ஒருத்தங்களாக இருக்கலாம். அவங்க அன்ப என்ன வார்த்தையால அடிக்கடி அவங்க பயன்படுத்தி அவங்க வந்து கேட்பாங்க. சிலர் வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், சிலர் போல போல போல போல அழுதுருவாங்க. அந்த மாதிரி சில வார்த்தைகள், ரொம்ப மனசுக்கு நெருக்கமான வார்த்தைகள், உங்களுக்கு நெருக்கமானவங்க அடிக்கடி உங்களை நல்ல விசாரிக்கிற மாதிரி, அன்பை வெளிப்படுத்துற மாதிரி என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்க? வாங்க பேசலாமா. இப்ப வாங்க கர்ஜனை திரைக்காயிடம் வச்சுக்கும் பாடல் கேட்கலாம். நம்ம இளையராசா திரும்ப வர்றாரு இந்த தடவை. நல்ல இசை வாசனை உன்னோடு

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேர், 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
0: சில வார்த்தைகள் நம்முடைய மனசுல ரொம்ப ஆழமா பதியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒன்றுதான்
2: ஹாஸ்பிட்டல் வந்தப்போ நானும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் போயிருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டேன், எனக்குள்ளேயே நான் இருப்பேன், எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன். ஸோ அந்த சமயத்துல வந்து என்னை வந்து யாராவது வந்து ஐயோ ஓகேன்னு கேட்டாங்கன்னா கண்ணு கலங்கிடும் விமலா. லைக் ஒருத்தங்க வந்து என்ன நிலைமையை தெரிஞ்சு என்ன கேட்கறாங்க அப்படின்னு எனக்கு வந்து மனசுல ரொம்ப தோணும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான வார்த்தைன்னு கேட்டா ஐயோ ஓகே.
0: அவற்றையும் தொடர்ந்து கேட்க போறோம் எங்களோட இணைஞ்சிருங்க.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: இன்று கொஞ்சம் மனசிட்டு பேசிருக்கோம், இன்னும் நிறைய கருத்துக்கள் அனுபவங்களை நம்ம நேர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க, அவற்றை கேட்கிறோம். அதுக்கு முன்பாக சிங்கப்பூர்ல இப்போ நேரம் சரியாக 4:35 ஆகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை, நான் உங்கள் வைப் விமலா.
6: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
7: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
0: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. வார்த்தைக்குள்ள வலிமையை பற்றி இன்றைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எளிமையான வார்த்தை தான், ஆனா ஒவ்வொருடைய வாழ்க்கையில அந்த சின்ன சின்ன வார்த்தைகள், குட்டி குட்டி வார்த்தைகள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கு தெரியுமா? அது பத்தி இன்றைக்கு நம்ம பேசிருக்கோம். வந்திருக்கும் சில செய்திகளை நாம கொஞ்சம் பார்க்கலாம். அழகா செய்தி அனுப்பிச்சிருக்காரு நம்ம கருப்புசாமி. அவர் என்ன சொல்றாருனா, மணி வந்து சாப்பாடு பரிமாறும் போது வீட்டுல கேட்பாங்களாம், சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்களாம். உடனே இவர் சொல்லுவாரா, அப்படி கேக்குறதே தப்பு அப்படின்னு. அப்படி கேட்காம சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேளுன்னு சொல்லுவாரா. ஏன்னா அந்த சின்ன விளையாட்டு வார்த்தை விளையாட்டு இருக்கு பாத்தீங்களா, நல்லா இருக்கான்னு கேட்டா யோசிக்காம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம், ஆனா சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை, வார்த்தைகளை நம்ம விளையாண்டு பார்த்தோன்னா உண்மையில என்ன உணர்றாங்க அப்படின்ற மாதிரி கூட நமக்கு சில பதில் கிடைக்கலாம், கேள்விக்கான தேடலுக்கான பதில் கிடைக்கலாம். அழகாசன் எங்க சாமி, ரொம்ப நன்றி. அடுத்ததாக மற்ற சில செய்திகளை பார்க்கலாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேக்குறது, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கான்னு கேக்குறது ஒரு பெரிய வார்த்தை. தெரிஞ்ச ஒரு தோழி எப்படி தொலைபேசி எடுத்தாலும், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அதான் முதல் கேட்பாங்க. வழக்கமா சில இருந்து ஹலோ ஹாய் எப்படி இருக்குங்க, அது வந்து அது கேட்கற துணி இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி முயற்சி செய்து பாருங்க. அடுத்ததாக வந்திருக்க ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி, அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரி. அவங்க தோழியோட நண்பர்களோட வெளியெல்லாம் போகும்போது அப்பா ஒவ்வொரு மணி நேரமும் அழைப்பாராம். அழைச்சு, எங்க இருக்க, எப்போ வருவ வீட்டுக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாராம். அப்பெல்லாம் தெரியல, எப்பயுமே வந்து அதட்டி தான் கேட்பாரு. சிலர் ரொம்ப பாசமா கேட்பாங்க தான், ஆனா பெரும்பாலான அப்பாக்கள் எல்லாம் அதட்டி தான் கேட்பாங்க. அதே கேள்வி அப்புறம் அடிக்கடி கேட்கும் போது விக்னேஸ்வரிக்கு பெரும்பாலும் என்ன நடக்கும்னா கொஞ்சம் கோவம் வருமா, என்ன அப்பா இப்படி கேட்டுட்டே இருக்காரு அப்படின்னு. ஆனா 18 வருஷத்துக்கு முன்பு அவர் தவறிட்டாரு. இப்ப எங்கிட்ட அந்த கேள்வியை யாருமே கேட்கறது இல்ல. நான் ரொம்ப அவரை மிஸ் பண்ணிட்டேன், எங்க இருக்க, எத்தனை மணி வீட்டுக்கு வருவ அப்படின்னு கரிசனையா கேக்குறாங்க இல்லையா. அந்த வார்த்தை கேட்கறதுக்கு இப்ப ஆள் இல்லாம இருக்கங்க. அவர் நெத்தி நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. இப்ப அந்த மாதிரி யாருமே என் மேல அக்கறை கொண்டு கேள்வி கேட்கறதுக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரி. கஷ்டம்தான், சில இடத்துல அந்த மாதிரியான ஒரு இடத்தை நிரப்புறது மத்தவங்களால முடியவே முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, உங்க வந்து அவங்க அப்பா அவ்வளோ அன்பா உங்களை பார்த்துருந்துருக்காரு, நிச்சயமா அவரோட துணை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குங்க. இதே போல இன்னும் நிறைய செய்திகள் வந்து குவிஞ்ச வேணுமா இருக்கு. சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஏன் முகம் வாடி இருக்கு, அதெல்லாம் பெரிய விஷயம். ஒருத்தங்க பார்த்தோன்னே, முகத்தை பார்த்தோன்னே முகம் வாடி இருக்கு அப்படின்னு ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா பாக்குறாங்கன்னு தெரியுதுன்னா அவங்க எந்த அளவுக்கு உங்களை வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றதான் பெரிய கொடுப்பனை. அப்படிப்பட்ட மனிதர்களை பக்கத்துல வச்சுக்கோங்க, அவங்க மனசு நோகாம பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் வார்த்தைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய, உறவுகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை. சின்ன நினைவூட்டல் டீ கடையில இருந்து.

0: தாயாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க, நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
3: அடுத்த இடம் பெறவிருப்பது திருக்குர்ஆன்.

0: இதுவரை இடம்பெற்றது திருக்குர்ஆன்.
1: இஸ்லாமிய பேச்சு. இன்றைய இஸ்லாமிய பேச்சில் பேசுகின்றார் அங்கோலியா பள்ளிவாசல் தலைமை இமாம் மௌலவி ஹாஃபில் எம் அப்துல்லா ஜமாலி அவர்கள்.
2: புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தி மழை பொழியட்டுமாக. அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலகில் பல அற்புதங்களை ஆச்சரியங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்களின் கரங்களில் தவழும் அருள்மறையாம் திருமறை ஒரு பேரற்புதம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? ஆம், குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு இறைவசனமும் ஒரு பேரற்புதம்தான் என்றால் அது மிகையாகாது. எத்தனையோ வசனங்கள் மனித உள்ளத்தை மாற்றி போற்ற வரலாறுகள் உண்டு. வாருங்கள், அவை குறித்து சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். குர்ஆன் வசனங்கள் அழகிய முறையில் ஓதப்படும் போது அது கேட்கக்கூடியவரின் உள்ளத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தெரியுமா? ஆம், கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் ஆற்றல் அந்த ஓசைக்கு உண்டு. மாற்றவே முடியாது என்று சொல்லும் அளவுக்கு மனம் கொண்ட மனிதனையும் குர்ஆன் மாற்றியிருக்கின்றது. கடுமையானவர் என்று அறியப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த குர்ஆன் வசனம் எப்படி மாற்றியது தெரியுமா? ஒரு நாள் மக்கத்து குறைஷிகள் ஒன்று கூடி ஆலோசனை செய்தார்கள். முஹம்மதின் தலையை கொண்டு வருபவருக்கு சன்மானம் தருவதாக அறிவிப்பு செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நானே அவரின் தலையை கொண்டு வருகிறேன் என்று வாளோடு புறப்பட்டார். வலியில் நுஆய்ம் இப்னு அப்துல்லாஹ் என்பவர், எங்கே செல்கிறீர் என்று கேட்க, முஹம்மதின் கதையை முடிக்கப் போகிறேன் என்றார்கள் வீராவேசத்துடன். அதிருக்கட்டும், உமது சகோதரியையும் அவரின் கணவரையும் நீர் பார்த்தீரா? அவர்களே இஸ்லாத்தின் இணைந்து அந்த முஹம்மதைத்தானே பின்பற்றுகின்றார்கள். முதலில் சென்று உம் குடும்பத்தை பார்ப்பீராக என்று கூற, அப்படியா என்று கேட்ட உமர் தன் குதிரையை தன் சகோதரியின் இல்லம் நோக்கி செலுத்தினார்கள். அதேவேளை அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லம் அன்னலம் பெருமானாரும் அவர்களின் தோழர்களும் ஒன்று கூடியிருந்தார்கள். ஒரே அமைதி, எல்லோரிடமும் ஒரே இனம் தெரியாத பயம், ஒரே பதட்டம். அன்னலார் மட்டும் அமைதியாக இருந்தார்கள். உமர் புறப்பட்ட செய்தி அனைவரின் உள்ளத்திலும் நடுக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அன்னலார் மட்டும் அல்லாஹு மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அமைதியாக இருந்தார்கள். அபுபக்கர் பேச ஆரம்பிக்கின்றார். உமர் இங்கே வந்து கதவை தட்டினால் முதலில் நான் சென்று அவரை எதிர்கொள்கின்றேன். இல்லை, நீங்கள் இருங்கள், முதலில் நான் சென்று அவரை எதிர்கொள்கின்றேன். ஒவ்வொரு குரலாக ஒலிக்க, யாரும் அவரை எதிர்கொள்ள வேண்டாம், கதவை திறந்து உள்ளே வர அனுமதியுங்கள், நான் அவரை பார்த்து கொள்கின்றேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதேவேளை ஃபாத்திமா அவர்களின் இல்லத்தை சென்றடைந்த உமர் வேகமாக குதிரையிலிருந்து இறங்கி கதவை தட்டும் முன் ஒரு ஓசையை கேட்கிறார்கள். கை தானாக பின்னோக்கி போக காது முன்னோக்கி சென்று கதவுக்கு அருகில் என்ன நடக்கிறது, என்ன சப்தம் என்று அவதானிக்கின்றது. ஆம், ஏதோ ஒரு வினோதமான வார்த்தை வரிகள் படிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்தார்கள். சரி, உள்ளே சென்று பார்ப்போம் என்று கதவை தட்ட தங்கை ஃபாத்திமா வந்து கதவை திறக்க, ஆஹா, உமர் வந்து விட்டாரே என்ற சகோதரியின் கணவர் ஓடி சென்று ஒளிந்து கொள்கின்றார். உமர் கேட்டார், இங்கே என்ன, எதை நீங்கள் படித்து கொண்டிருந்தீர்கள்? ஒன்றுமில்லை அண்ணா என்று கூற, நான் வெளியில் நின்று நீங்கள் படிப்பதை கேட்டுவிட்டுத்தானே உள்ளே வந்தேன், உண்மையை சொல்லுங்கள். தைரியத்தை வளவரைத்து கொண்டு ஃபாத்திமா சொன்னார், அண்ணா, அது வந்து இறைவேதம், அது குர்ஆன். என்ன, குர்ஆன் வசனங்களையா படித்து கொண்டிருந்தீர்கள்? கையில் இருந்த வாளினால் தலையில் தாக்க இரத்தம் வழிந்தோட சகோதரி தரையில் அமர்கின்றார். என்னிடம் அந்த வசனங்களை கொடுக்கப் போகிறாயா இல்லையா என்று அதட்ட, நீர் குளித்து சுத்தமாகிவிட்டு வந்தால் மட்டுமே உம்மிடம் அதை நான் கொடுக்க முடியும் என்று கூற, குளித்து சுத்தமாகி வருகின்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கையில் குர்ஆன் வசனங்கள் படித்துவிட்டு ஆச்சரியப்படுகின்றார்கள். அப்படி என்னதான் அதில் இருந்தது? ஆம், சூரா தாஹாவின் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். அதிலிருந்து இறைவன் அந்த வசனங்களில் திருக்குர்ஆனின் உயர்வையும் தன்னுடைய ஏகத்துவத்தையும் மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களின் வரலாற்றையும் எடுத்து சொல்லுகின்றான். சூரா தாஹாவின் 14வது வசனம் அவர்களின் உள்ளத்தை மாற்றியது. நிச்சயமாக நானே இறைவன், என்னை தவிர வணங்குவதற்கு உரிய இறைவன் அறவே இல்லை. என்னையே வணங்குவீராக, என்னை தியானித்து கொண்டிருக்கும் பொருட்டு தொழுகையை கடைபிடிப்பீராக என்கின்ற வசனம் அவர்களின் உள்ளத்து கதவை திறந்திருக்க வேண்டும். அந்த வசனங்களில் சொல் நயமும் பொருள் அழகும் அவர்களை கவர்ந்திருத்திருக்க வேண்டும். அதனால்தான் உடனே மனம் மாறிய உமர், நான் இப்போதே நபி முஹம்மதை சந்திக்க வேண்டும் என்று கூற மறைந்திருந்த ஃபாத்திமாவின் கணவர் சாயித் ரலியல்லாஹு அனு வெளியில் வந்து, நான் அழைத்துச் செல்கின்றேன் என்று கூறி அன்னலாரிடத்திலே அழைத்துச் செல்கின்றார். பகையோடு கிளம்பிய உமர் ரலியல்லாஹு அனு பணிவோடு திரும்ப காரணமாக இருந்தது இறைமறையின் இறைவசனம்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போன்று ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா என்கின்ற ஒரு பெரியார், கொள்ளை கூட்டத்தின் தலைவராக இருந்தவர், பாவமும் கடலிலே மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருந்தார். ஃபுதைல் இப்னு இயால் அவர்களுக்கு ஒரு காதலி இருந்தார். அவரை சந்திப்பதற்காக இரவு நேரம் அவரின் வீட்டு சுவர் ஏறி வீட்டினுள் நுழைய முயன்றார். சுவரில் ஏறி நின்றபோது ஒரு சப்தம் வீட்டினுள் இருந்து வருவதை கவனிக்கின்றார். ஆம், அது குர்ஆன் ஓதும் சப்தம்தான். மெல்லிய துணியில் இணையோடி கொண்டிருந்தது திருக்குர்ஆனின் வேதவரிகள். சூரா அல் ஹதீதின் 16வது வசனத்தை அவர் கேட்கின்றார். அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா, நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளங்களில் இறைவனை நினைவு கூறுவதற்கும் இறங்கிய சத்தியத்திற்கு பணியவும், அதாவது இறை கட்டளைக்கு பணிந்து நடக்கவும் இன்னும் நேரம் வரவில்லையா என்கின்ற வசனத்தை முழுமையாக கேட்ட ஃபுல்லைல் அவர்களின் உள்ளத்தில் பெரும் மாற்றத்தை உணர்கின்றார். இறைவா, அந்த நேரம் வந்துவிட்டது என்று நாவு உச்சரிக்கின்றது. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. பள்ளியை நோக்கி செல்கின்றார். பாவ மன்னிப்பு தேடுகின்றார். படிப்படியாக வாழ்க்கை திசை மாறுகின்றது. ஒரு கட்டத்தில் முற்றிலும் மாறிப்போனார். எந்த அளவுக்கென்றால், புனித மக்காவிற்கு சென்று இறையில்லமாம் காபாவின் அருகிலேயே வசிக்க ஆரம்பிக்கின்றார். இறை வழிபாட்டிலும் கல்வியை கற்பதிலும் காலம் கழிகின்றது. மக்கள் அவரை பார்த்து ஆபிதுல் ஹரமைன், இரு புனிதத்தனங்களின் வணக்கசாலி என்று சொல்லும் அளவுக்கு மிகச்சிறந்த வணக்கச்சாலியாக மார்க்க அறிஞராக மாறிவிடுகின்றார். என்றால் குர்ஆனின் ஒரே ஒரு வசனம் மனித உள்ளத்தில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இதிலே நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன், மனித உள்ளங்களில் மட்டுமல்ல ஜின் இனங்களை கூட இந்த குர்ஆன் வசனங்கள் மாற்றியிருக்கின்றன என்பதற்கு இறைவசனமே நமக்கு ஒரு சான்று கூறுகின்றது. குல் ஊஹிய இலைய அன்னஹுஸ்தமா அனஃபரும் மினல் ஜின் என்கின்ற வசனத்தில் நிச்சயமாக ஜின்களில் சில திருக்குர்ஆனை செய்யமெடுத்து பின் தன் இனத்தாரிடம் சென்று, நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு வசனத்தை கேட்டோம் என்று கூறினர். அது நேர்மையின் பால் வழிகாட்டுகின்றது. ஆகவே அதை கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அன்றியும் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறலாயினர். மேலும் கத்தார் நாட்டிலே நடந்த உலக கார்பந்து போட்டியில் ஆரம்பத்தில் இரண்டு கால்களும் இல்லாத இளைஞர் திருமறை வசனத்தை ஓதிய போது அங்கிருந்த அனைவரையும் அது மெய்சிலிருக்க வைத்தது மட்டுமல்ல, அதை நேரலையில் கண்டு கொண்டிருந்த அனைவரும் அவரின் ஓதுதலின் அழகை கண்டு ஆர்ப்பரித்ததை நம்மால் காண முடிந்தது. அன்பிற்குரியவர்களே, அருள்மறையாம் திருமறையை அழகாக ஓதுவோம். அதன் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் நாடினானோ அனைத்து நன்மைகளையும் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல இறைவன் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
1: இஸ்லாமிய பேச்சில் இதுவரை பேசியவர் அங்கூலியா பள்ளிவாசல் தலைமை இமாம் மௌலவி ஹாஃபிழ் எம் அப்துல்லா ஜமாலி அவர்கள்.
3: வணக்கம். மாலை மணி 6, மீரிகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஷர்லா தேவிகோபால். எம்ஆர்என்ஏ சளி காய்ச்சல் தடுப்பூசி முன்னோடி திட்டத்திற்கு சிங்கப்பூர் ஆதரவளிக்கிறது. பெருந்தொற்றுகளை கையாள்வதில் சிங்கப்பூரின் ஆயத்த நிலையை வலுப்படுத்த அது உதவும் என்று சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் கூறினார். நியூயார்க்கில் ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு இடையே நடந்த நிகழ்ச்சியில் அவர் அவ்வாறு கூறினார். எதிர்காலத்தில் உலக அளவில் மிகப்பெரிய சுகாதார நெருக்கடியை உருவாக்கக்கூடிய டிசீஸ் எக்ஸ் எனும் அடையாளம் தெரியாத நோய்க்கிருமியை முறியடிக்க இந்த முயற்சி கை கொடுக்கும் என்றார் அவர். இதன் தொடர்பில் ஹில்மேன் லெபரட்டரிஸ் உள்ளிட்ட தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை சிங்கப்பூர் அணுகியுள்ளதாக திரு ஆங் குறிப்பிட்டார். ஆரம்ப கட்ட சோதனைக்கான முதல் தொகுதி தடுப்பு மருந்துகள் இவ்வாண்டு இறுதிக்குள் தயாராகிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பேருந்து சேவைகள் இன்னும் சமமான இடைவெளியில் கிடைப்பதை உறுதிப்படுத்த செயற்கை நுண்ணறிவு கை கொடுக்கவிருக்கிறது. சிங்கப்பூரின் ஆகப்பெரிய பொது பேருந்து நிறுவனமான SBS டிரான்சிட் அதற்கான சோதனைகளில் இறங்கியுள்ளது. முன்னால் செல்லும் பேருந்து எங்கிருக்கிறது, வேகத்தை அதிகப்படுத்துவதா குறைப்பதா போன்றவற்றை ஓட்டுநருக்கு பார்த்து சொல்ல AI கட்டமைப்பு உதவும். 6 மாத முன்னோடி திட்டத்தின் கீழ் 9 பாதைகள் கண்காணிக்கப்படுகின்றன. 2027 இரண்டாம் காலாண்டிலிருந்து அனைத்து பாதைகளும் AI கட்டமைப்பின் கண்காணிப்பின் கீழ் வந்துவிடும். சிங்கப்பூர் ஜாப்பின் எனும் பாரம்பரிய மலாய் நடனத்தை யுனெஸ்கோவின் தொட்டுணர முடியாத கலாச்சார மரபுடைமை பட்டியலில் சேர்க்கும் முயற்சியில் இணையவிருக்கிறது. அதற்காக மலேசியா, இந்தோனேசியா, புருணை ஆகிய நாடுகளுடன் அது கைகோர்க்க உள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நியமனம் சமர்ப்பிக்கப்படும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது அந்த நடனம் ஆடப்படுகிறது. சிங்கப்பூரில் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஈராண்டிற்குள் சான்றிதழ் பெற்ற மனிதவள ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும். 200 ஊழியர்களுக்கு மேல் உள்ள நிறுவனங்களுக்கு அது பொருந்தும். மனிதவள செயல்பாடுகளில் AI தொழில்நுட்பத்தை இணைக்க நிறுவனங்களுக்கு உதவியும் வழங்கப்படும். 2028 ஆண்டு ஜூலை முதல் தேதியிலிருந்து மாற்றம் நடப்பிற்கு வரும். அப்போது பெரிய நிறுவனங்கள் IHRP நிபுணத்துவ நிலை அல்லது அதைவிட பெரிய நிலையில் உள்ள குறைந்தது ஓர் ஊழியரை வேலைக்கு எடுக்க வேண்டும். IHRP என்பது மனிதவள நிபுணர்கள் கழகம். அதை மனிதவள அமைச்சு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், சிங்கப்பூர் தேசிய முதலாளிகள் சம்மேளனம் ஆகியவை நிறுவின. புதிய மாற்றங்களை முத்தரப்பு பங்காளிகள் அறிவித்தன. வரப்போகும் வேலையிட சட்ட திருத்தங்களுக்கு நிறுவனங்களை தயார்படுத்த புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. நில போக்குவரத்து ஆணையமும் சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையும் மின் வாகனங்களுக்கான உரிம எண் பட்டைகள் குறித்து கருத்துக்களை திரட்டுகின்றன. அதற்காக அவை இணைய கருத்து கணிப்பை அறிமுகம் செய்துள்ளன. உரிம எண் பட்டைகளுக்கு 3 வடிவங்கள் உள்ளன. பிடித்த வடிவத்திற்கு மின் வாகன ஓட்டுநர்கள் வாக்களிக்கலாம். இரு அமைப்புகளும் மின் வாகனங்களுக்கு தனித்துவமான பட்டையை அறிமுகம் செய்ய எண்ணுகின்றன. சாலைகளில் மின் வாகனங்களை வேகமாக அடையாளம் காண அது உதவும். விபத்து அல்லது தீச்சம்பவத்தில் மின் வாகனங்களுக்கு தனித்துவ பாதுகாப்பு அக்கறைகள் உள்ளன. CNA ஒளிவழியின் 2 ஆவணப்படங்கள் 2026 அனைத்துலக எமி விருதுகளுக்கு நியமனம் பெற்றுள்ளன. ஒன் ஆஃப் அன் எவ்ரி அவர், அண்டர் கவர் ஏஷியா,

உறவுகள், அனைத்துலக சூழல் ஆகியவற்றின் தொடர்பில் திரு டிரம்புடன் ஆழமான கலந்துரையாடல் நடத்த ஆவலுடன் இருப்பதாக திரு சி சொன்னார். இந்நிலையில் அமெரிக்காவும் சீனாவும் அவற்றின் வர்த்தக உடன்பாட்டை மேலும் 2 மாதத்திற்கு நீட்டிக்க சம்மதித்திருக்கின்றன. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அதனை தெரிவித்தார். ஒப்பந்தம் நவம்பர் மாதம் முடிவடையவிருந்தது. இந்தியாவின் ஆகப்பெரிய பங்குச்சந்தை நிறுவனம் சந்தையில் அறிமுகம் கண்டிருக்கிறது. அதன் பெயர் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது NSE. பொதுமக்களுக்கான அதன் முதல் பங்கு விற்பனை $10 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்பில் ஏலங்களை பெற்றது. பங்குகளின் மதிப்பை விட அது 5 மடங்கிற்கும் மேல். எல்நினோ பருவநிலை நிகழ்வால் உலகளவில் கூடுதலாக 451,000 பேர் மடியலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். வெப்பம் தொடர்பான காரணங்களால் அவர்கள் மடியலாம் என்று கூறப்பட்டது. எல்நினோ காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும். நிகழ்வால் வெப்பநிலை அதிகமாகவிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவில் இந்த ஆண்டின் எல்நினோ நிகழ்வு ஆக தீவிரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. வளரும் நாடுகள் ஆக மோசமாக பாதிக்கப்படக்கூடும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போல வைக்கும்
1: பாடல்கள்
0: பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷா புஷ்ப கடை. ஆமாங்க, ஜோதிஷா புஷ்ப கடையின் ஆதரவுல உங்களுக்காக வியாழக்கிழமைகள்ல காத்துக்கிட்டே இருக்க நட்சத்திரங்களின் பாடல்கள் எல்லாமே ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வாரம் உங்களுக்காக சங்கர் மகாதேவன் அவர் பாடியிருக்கும் பாடல்களை ஒலியேற்ற போறோம். நேரடியாக டிக்டாக் லைவ் வழியாக உங்களை சந்திக்க இருக்கிறோம். அதனால நேரடியாக வாங்க, பேசலாம், கொண்டாடலாம் சங்கர் மகாதேவன் பாடல்கள்.

பாடல் கேட்டு வேகத்துல அடுத்து வரக்கூடிய அறிவிப்பு கூட மறந்துட்டேன். தெனா வட்டத்திற்காக இடம்பெற்ற பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசில சங்கர் மகாதேவன் குழுவினர் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா மற்ற சில பாடல்களை முன்னோட்டம் இருக்க சங்கர் மகாதேவன் குழுவினர் கொண்டு வரும் பாடல்கள் வரிசையில்

0: விஜய் பாண்டியன் டிக்டாக் லைவ்ல சொல்லிருக்கீங்க, வருது வருது வருது. இப்ப எல்லா சக்கர் மகாதேவனுடைய பாடல் வரிசையில உங்களுக்காக கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடித்த வேகமான ஆட்டம் போட வைக்கும் சங்கர் மகாதேவனுடைய பாடல்கள் இருந்தாலும் அவற்றையும் குறிப்பிட்ட டிக்டாக் லைவ் வழியாக வந்து நீங்க குறிப்பிடலாம். வாய்ப்பு கிடைச்சா, நேரம் கிடைச்சா நிச்சயமா ஒரு நாங்க காத்துட்டே இருக்கோம். சரி, சிங்கப்பூர் நேற்று மழை, முந்தாநிலையில் மழை, ஆனா இன்றைக்கு நல்ல வானம் தெளிவாக இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது இப்படி இருக்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு அப்படின்னு லேசா தெரிஞ்சுக்கலாமா? சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலை மணி 6:12 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 17, மேற்கு பகுதியில 24, மத்திய பகுதியில 27, கிழக்கு பகுதியில 24, தெற்கு பகுதியில 17 பதிவாகி இருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா & சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: இன்னும் கிளம்பலையா?
3: பாரு, என் முகப்பொலிவே இல்லாம இருக்கு.
2: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும் மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா. எங்க
5: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துப்போம். உடனே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
8: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.

0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: சங்கர் மகாதேவனுடைய பாடல்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போல வைக்கும் பாடல்கள் புதிதாக அழகு பராமரிப்பு பொருட்களை விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. பஞ்சாராஸோட முல்தானி மிட்டி ஃபேஸ் வாஷ் இப்ப விற்பனையில இருக்கு. முகம் பொலிவாக இருக்க இது உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக முக பருக்கள் பிரச்சனைனால் ரொம்ப நாள் கஷ்டப்படுறீங்களா? அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்காக பஞ்சாரா செஃப்ரான் வித் ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ் இருக்கு. அதோட சிலருக்கு வறண்ட சருமம் இருக்கலாம், அப்படி பாக்குறது சருமம் ஓன்னு இருக்கும், அப்படி இருந்தாலே வயசான மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா பஞ்சாரா செஃப்ரான் வித் பப்பாயா ஃபேஸ் வாஷ் இவற்றை நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்ததாக சருமத்தில் உள்ள பிசு பிசுப்பை நீக்கிறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க நாடலாம் பஞ்சாரா சுடைய செஃப்ரான் வித் சாண்டல் ஃபேஸ் வாஷ். அதோட முகத்துக்கு புத்துணர்ச்சி தரத்துக்கு பஞ்சாராஸ் அலோவேரா ஃபேஸ் வாஷும் இப்போது கிடைக்குதுங்க. எங்க வாங்கலாம் இந்த ஃபேஸ் வாஷ்லாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்குதான் நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பிரபலமான எல்லா கடைகளிலும் கிடைக்கும் பஞ்சாராஸ் ரேஞ்ச் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லா கடைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வகையான சருமத்துக்கும் ஏற்றது இந்த பஞ்சாராஸுடைய சரும பராமரிப்பு பொருட்கள். இவற்றை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமாக இப்போது நம்மளுடைய சருமத்துக்கான முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் பவுடர் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது சருமத்தை இன்னும் மென்மையாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிலருக்கு வந்து அந்த துவாரங்கள் கொஞ்சம் பெரிதாக இருக்கலாம், அதிகமான எண்ணெய் சுரக்கலாம், அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் பவுடர் இவற்றை நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்க என்ன செய்யணும்னா பஞ்சாராஸுடைய முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக்ல கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து அதோட பஞ்சாராஸுடைய பிரீமியம் ரோஸ் வாட்டர் இருக்கு அதையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல கலந்து கொள்ளுங்க. அது உங்களுடைய முகம் கழுத்து அப்புறம் கண்ணு வந்து கண் பகுதியை தவிர்த்துடுங்க, வாய் பகுதியும் தவிர்த்துடுங்க. அந்த பேக் என்ன செய்யுங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் முகத்துல தடவி கொஞ்ச நேரம் காய விட்டு அதுக்கப்புறம் நீங்க சுத்தமா அதை தொடச்சி எடுத்தீங்கன்னா அல்லது கழுவி எடுத்தீங்கன்னா முகம் வந்து பாக்குறதுக்கு மென்மையாகவோ சர்மம் பாக்குறதுக்கு பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஜோதிஷா புஷ்ப கடை விற்பனை செய்யும் இந்த பொருட்களை நீங்க பிரபலமான கடைகள்ல இன்றி வாங்கி நாடி பயன்படுத்தலாம். சங்கர் மகாதேவனுடைய பாடல் வரிசையில அடுத்ததாக அள்ளித்தந்தவானு மறக்க முடியுமா? வித்யாசாகருடைய சில அறிவு மதியுடைய வரிகள்ல இடம்பெற்றிருக்கும் பாடல். நம்ம பிரபுதேவா கலக்கி இருப்பாரு இந்த பாடல்ல. ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்களும் ஆடலாம்.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையன் சன்ஸ்.
0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல உங்களுக்கு துணையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஜோதி சோபுஷ்ப கடையின் ஆதரவுல பஞ்சாராஸ் அழகு பராமரிப்பு பொருட்கள் மற்றும் தலைமுடிகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதற்கான பொருட்களை இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க, அதை பற்றி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதோட சேர்த்துங்க, நம்ம நேரில் பலரும் டிக்டாக் லைவ் வழியாக இணைஞ்சிருக்கீங்க. சில பேர்கள் டக்குன்னு பாத்துருனே, நம்ம ஓம் நமா இப்பொழுது தீபான் கார்டன் இல்ல நிபோங் தபால் பினேங்ல இருந்து பாத்துட்டு இருக்காரா, நிகழ்ச்சி கேட்டு இருக்காரா. எஸ் கே பாலன் சங்கர் மகாதேவனுடைய பாடல அவரும் ஒரு மனைவியும் வாகனத்தில் போயிட்டு இருக்கும் போது கேட்டுட்டு ரெண்டு பேருமே ஆடிட்டு இருக்காங்களா, பக்கத்து வாகனத்துல இருக்கிறவரும் பாத்து கேக்குறாங்களா, ஒரு மாதிரியா பாக்குறாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இலங்கையில இருந்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க நாச்சா ரா விஜயா, சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பிரதீபா, அவங்க பிரான்ஸ்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பிரதீபா, ரொம்ப நன்றி. கோலால இருந்து சிவலட்சுமி என பலர் இணைஞ்சிருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி நன்றி. தொடர்ந்து சங்கர் மகாதேவனுடைய பாடல்கள் கலக்கலா காத்திருக்கு. அதற்கு முன்பாக $1.34
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: பலரும் காத்திருந்த பாடல் சங்கர் மகாதேவனோட பாடல் வரிசையில் இந்த பாடல ஒலிச்சலா என்ன வருது விட்டுறீங்களா? மனிஷ் சர்மாவுடைய சீல கவிழனுடைய வரிகள்ல சங்கர் மகாதேவன் தனியா நின்று பாடுறாரு கேளுங்க.

0: இசையில் பகவதி படத்திலிருந்து அந்த பாடல கேட்டோம். அதற்கு முன்பாக மணி சர்மாவின் இசையில் யூத் படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. சங்கர் மகாதேவன் அவர் பின்னணி பாடகர் மட்டும் இல்லாம ஒரு உணவகத்தையும் நடத்திட்டு இருக்காரு. மால்குடி என்ற பெயர்ல நடத்திட்டு இருக்காரு. உலகத்தில் சில பகுதிகளில் அவருடைய இந்த உணவுக்கான பிரியத்துக்காகவே இப்பொழுது அவர் உணவகத்தை துறையிலேயே இப்ப ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு காணொலியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. வாய்ப்பு கிடைச்சா சங்கர் மகாதேவன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு சந்திக்கலாம். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, தமிழ் பேசுறதுக்கு மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லாம மற்ற பல மொழிகள்லயும் அவர் இந்த புலமை வாய்ந்தவராக இருக்காரு சங்கர் மகாதேவன். அவருடைய குரல் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு ஒரு நல்ல கம்பீரம் இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட வேகமான பாடல்கள், தொடக்க பாடல்கள் பலவற்ற திரைப்படங்களை பாடியும் இருக்காரு நம்ம சங்கர் மகாதேவன்.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
0: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
0: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
0: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போல வைக்கும் பாடல்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. சிலருக்கு வந்து அதிகமா சூரிய வழியில போகும்பொழுது கொஞ்சம் வந்து சர்மம் வந்து மங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்காகவே இப்போது இந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்களுடைய சரும பாக்குறதுக்கு பொலிவா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி பாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கலாம். நீங்க பஞ்சாரசுடைய அழகு பராமரிப்பு பொருட்களை சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரபலமான கடைகள்ல வாங்கலாம். இந்த பொருட்களை உங்களுக்காக இப்பொழுது விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
3: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
4: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு. சங்கர் மகாதேவன் அவருடைய பாடல்களை தான் இன்றைக்கு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். பாடல் வரிசையில் இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம். உங்க மாலை நேரத்தை நல்லபடியா கொண்டு போயிருக்கோம் நம்புறேங்க. நிறைவான பாடல் சங்கர் மகாதேவன் பாடினது மட்டும் இல்லாம பாடல் காட்சியில தோன்றி இருப்பாரு. என்ன மாதிரி தனிமையில வேலையில இருக்கீங்களா, அல்லது வாழ்க்கையிலும் தனிமையில இருக்கீங்களா? இந்த பாடல் கேட்கும் போது ஒரு தனி சுகந்தா போங்க. அப்படியே மனுஷன் ரசிச்சு ரசிச்சு பாடியிருப்பாரு. ரிதம் திரிக்கா இடம்பெற்ற பாடல் இது உங்களுக்காக இடம்பெறுது. ஒலி 9:08 பக்கமாகவும் டிக்டாக் பக்கமாக இணைஞ்சிருக்கும் நீங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இதே போல மற்றும் ஒரு தொகுப்பு இன்னும் வேகமான பாடல்களோட அடுத்த வாரம் இடம்பெற இருக்கு. வியாழக்கிழமைகள்ல கேட்க தவறாருங்க. சங்கர் மகாதேவன் பாடத் தொகுப்பின் நிறைவாக இது டீ கடை. நான் உங்கள் விமலா.

0: உங்க அபிமான நட்சத்திரங்களின் வேறு வேறுபான ஆட்டம் போல வைக்கும்
1: பாடல்கள்
0: ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 7:00 மீடியாகாப் ஒலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். எம்ஆர்என்ஏ சளிக்காய்ச்சல் தடுப்பூசி முன்னோடி திட்டத்திற்கு சிங்கப்பூர் ஆதரவளிக்கவிருக்கிறது. பெருந்தொற்றுகளை கையாள்வதில் சிங்கப்பூரின் ஆயத்த நிலையை வலுப்படுத்த அது உதவும் என்று சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் கூறினார். நியூயார்க்கில் ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு இடையே நடந்த நிகழ்ச்சியில் அவர் அவ்வாறு கூறினார். எதிர்காலத்தில் உலகளவில் மிகப்பெரிய சுகாதார நெருக்கடியை உருவாக்கக்கூடிய டிசீஸ் எக்ஸ் எனும் அடையாளம் தெரியாத நோய் கிருமியை முறியடிக்க இந்த முயற்சி கை கொடுக்கும் என்றார் அவர். இதன் தொடர்பில் ஹில்மென் லெபரட்டரிஸ் உள்ளிட்ட தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை சிங்கப்பூர் அணுகியுள்ளதாக திரு ஆங் குறிப்பிட்டார். ஆரம்பகட்ட சோதனைக்கான முதல் தொகுப்பு தடுப்பு மருந்துகள் இவ்வாண்டு இறுதிக்குள் தயாராகிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பேருந்து சேவைகள் இன்னும் சமமான இடைவெளியில் கிடைப்பதை உறுதிப்படுத்த செயற்கை நுண்ணறிவு கை கொடுக்கவிருக்கிறது. சிங்கப்பூரின் ஆகப்பெரிய பொது பேருந்து நிறுவனமான SBS டிரான்சிட் அதற்கான சோதனைகளில் இறங்கியுள்ளது. முன்னால் செல்லும் பேருந்து எங்கியிருக்கிறது, வேகத்தை அதிகப்படுத்துவதா குறைப்பதா போன்றவற்றை ஓட்டுநருக்கு பார்த்து சொல்ல AI கட்டமைப்பு உதவும். 6 முன்னோடி திட்டத்தின் கீழ் 9 பாதைகள் கண்காணிக்கப்படுகின்றன. 2027 இரண்டாம் காலாண்டிலிருந்து அனைத்து பாதைகளும் AI கட்டமைப்பின் கண்காணிப்பின் கீழ் வந்துவிடும். புதிய குறுக்குத்தீவு பாதையில் இரு திசைகளிலும் ரயில்கள் செல்லக்கூடிய வகையில் புதிய சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 வெவ்வேறு சுரங்கங்களுக்கு பதிலாக ஒரு பெரிய சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிரெதிர் திசைகளில் செல்லும் ரயில்களுக்கு நடுவில் ஒரு சுவர் இருக்கும். நிலத்தடியில் இதற்கு குறைவான அளவு இடமே தேவைப்படுகிறது. இது வருங்கால கட்டுமானங்களுக்கு அதிக நீக்குப்போக்கை கொடுக்கும். டெம்பனிஸ் நார்த்துக்கும் டர்ஃபூவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஜாப்ஹின் எனும் பாரம்பரிய மலாய் நடனத்தை யுனெஸ்கோவின் தொட்டுணர முடியாத கலாச்சார மரபுடைமை பட்டியலில் சேர்க்கும் முயற்சியில் இணையவிருக்கிறது. அதற்காக மலேசியா, இந்தோனேசியா, புருணாய் ஆகிய நாடுகளுடன் அது கைகோர்க்க உள்ளது. அடுத்த ஆண்டு 3 நியமனம் சமர்ப்பிக்கப்படும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது அந்த நடனம் ஆடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுகளின் 100 தகுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் தங்கமங்கை சாந்தி பெரேரா 2 நிலையை பிடித்துள்ளார். அதைத் தொடர்ந்து நாளை நடைபெறவிருக்கும் அரையிறுதிச் சுற்றுக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார். போட்டியை முடிக்க சாந்தி எடுத்துக்கொண்ட நேரம் 11:43. அவரை விட 0.02 குறைவான நேரத்தில் போட்டியை முடித்து முதல் நிலையில் வந்தார் சீனாவின் சென் யூஜே. சிங்கப்பூரில் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஈராண்டிற்குள் சான்றிதழ் பெற்ற மனிதவள ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும். 200 ஊழியர்களுக்கு மேல் உள்ள நிறுவனங்களுக்கு அது பொருந்தும். மனிதவள செயல்பாடுகளில் AI தொழில்நுட்பத்தை இணைக்க நிறுவனங்களுக்கு உதவியும் வழங்கப்படும். 2028 ஜூலை 1 தேதியிலிருந்து மாற்றம் நடப்பிற்கு வரும். அப்போது பெரிய நிறுவனங்கள் IHRP நிபுணத்துவ நிலை அல்லது அதைவிட பெரிய நிலையில் உள்ள குறைந்தது 1 ஊழியரை வேலைக்கு எடுக்க வேண்டும். IHRP என்பது மனிதவள நிபுணர்கள் கழகம். அதை மனிதவள அமைச்சு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், சிங்கப்பூர் தேசிய முதலாளிகள் சம்மேளனம் ஆகியவை நிறுவின. புதிய மாற்றங்களை முத்தரப்பு பங்காளிகள் அறிவித்தன. வரப்போகும் வேலையிட சட்ட திருத்தங்களுக்கு நிறுவனங்களை தயார்படுத்த புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. நில போக்குவரத்து ஆணையமும் சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையும் மின்வாகனங்களுக்கான உரிம எண் பட்டைகள் குறித்து கருத்துக்களை திரட்டுகின்றன. அதற்காக அவை இணைய கருத்து கணிப்பை அறிமுகம் செய்துள்ளன. உரிமை எண் பட்டைகளுக்கு 3 வடிவங்கள் உள்ளன. பிடித்த வடிவத்திற்கு மின்வாகன ஓட்டுநர்கள் வாக்களிக்கலாம். இரு அமைப்புகளும் மின்வாகனங்களுக்கு தனித்துவமான பட்டையை அறிமுகம் செய்ய எண்ணுகின்றன. சாலையில் மின்வாகனங்களை வேகமாக அடையாளம் காண அது உதவும். விபத்து அல்லது தீச்சம்பவத்தில் மின்வாகனங்களுக்கு தனித்துவ

0: புத்தாண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும். நிகழ்வால் வெப்பநிலை அதிகமாகவிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவில் இந்த ஆண்டின் எல்நினோ நிகழ்வு ஆக தீவிரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. வளரும் நாடுகள் ஆக மோசமாக பாதிக்கப்படக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.
1: சொல்லும் பொருளும் ஜுடிஷரி, நீதித்துறை. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜுடிஷரி, நீதித்துறை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்.

0: Maverick Events in production Barangung. Masala Coffee live in Singapore. The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMRK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. வானொலி வழியாகவோ சங்கர் மகாதேவனுடைய ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் எடுத்தோ, அடுத்த ஒரு மணி நேரம் மென்மையான சில பாடல்கள் லேசா உங்களுக்காக காத்திருக்கு இந்த இரவு நேரத்துல துணையாக. பட்டாகத்திய வயிறுவன் படத்துல இருந்து அந்த பாடல் மட்டும் இல்லைங்க, என்ஜீவன் பாடுது. நீங்களும் இந்த பாடல்களோட இணைஞ்சு பாடுறதுக்கு வாய்ப்பு காத்திருக்கு. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. தொழில்நுட்பம் சார்ந்த செய்தியோட சினிமா செய்தி உங்களுக்காகவே வர காத்திருக்கு. அதனால வானொலி பக்கமா இணைஞ்சிருந்தீங்கன்னா ஒலி வாட்ஸ்அப் பக்கமா வந்து ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்னு செய்தி பகிர்ந்து கூட தவறாதீங்க. இந்த பாடல்களை முழுசா கேட்கறதுக்கு முன்னால, ரொம்ப நாள் ஆச்சு கிரீடம் படத்திலிருந்து பாடல கேட்டு. ஜீவி பிரகாஷ் குமார் இசமைச்சிருக்காரு, நான் முத்துக்குமாரின் வரிகள்ல சோனு நிகம், சுவேதா மோகன்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: ஒரு தடவை இந்த பாடல் கேட்கும் போது மனசெல்லாம் எங்கேயோ செல்லும் தான். மறக்க முடியாத பாடல் பட்டா கத்தி பைரவன் படத்துல இருந்து பாடலை நாம கேட்டோம். இந்த பாடலை அந்த காலத்துல நம்ம கேட்டு வளர்ந்தோம். ஆனா அண்மை காலத்துல இந்த பாடல் புகழ் பெற்றதுக்கு, அதாவது இளையர்களிடையே புகழ் பெறத்துக்கு ஒரு காரணம், மாடல் லவ் சென்னை அப்படின்ற ஒரு சீரீஸ் இருக்கும். அதுல நான்காவது பாகத்துல நினைவு ஒரு பறவை அப்படின்ற ஒரு கதைய தியாகராஜன் குமரி ராஜா இயக்கியிருப்பாரு. அதுல அந்த காட்சியில அந்த எபிசோட்ல இந்த பாடல கதாநாயகன் கதாநாயகியும் அவங்க ரெண்டு பேரும் பாடுற மாதிரி காட்சி அமைப்பு ரொம்ப ரசனையோட அமைச்சிருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சு சென்று பாருங்க. சரி, இந்த நேரத்துல நம்ம நேர்களுக்காக உங்களை யாரெல்லாம் வந்து அதிகமான ஜிஃப் பிரியர்கள், நானும் வந்து சந்தோஷமா இருந்தாலும் ஜிஃப் பயன்படுத்துவேன், சோகமா இருந்தாலும் ஜிஃப் பயன்படுத்துவேன், ஒன்னும் இல்லைனாலும் சும்மா சும்மா ஜிஃப் பயன்படுத்துவேன். ஏன்னா ஒலி நேர்கள் பலரும் இந்த மாதிரி ஜிஃப் அனுப்பிட்டே இருப்பாங்க, ஒன்னொன்னு கியூட்டா இருக்கும். அதெல்லாம் சேமிச்சு வச்சு என்னுடைய உரையாடல பாத்தீங்கன்னா ஒரு 60 விழுக்காடு எல்லாமே ஜிஃப்லேயே தான் நான் பதில் சொல்லுவேன். அப்படிப்பட்டவராக நீங்க இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு புகைப்படத்தை எடுத்து புதுசா வந்து ஒரு ஜிஃப் செய்யறதுக்கு சாட் ஜிபிடியை பயன்படுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க, சாட் ஜிபிடியா? ஆமா, சாட் ஜிபிடியை பயன்படுத்தி நீங்களே ஜிஃபை உருவாக்கலாம். எப்படி என்பது இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். வானொலி பக்கமா இருங்க.
1: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
2: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க,
0: கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
3: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: ஒரு நிறைய சிறப்பு வாட்ஸ்அப்ல அடிக்கடி நீங்க ஜிஃப் பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கீங்களா? என்ன மாதிரி இருந்தீங்கன்னா வாங்க கைய தூக்குங்க. உங்களுக்கான ஒரு தகவல், உங்க புகைப்படத்தையோ அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய புகைப்படத்தையோ இப்ப நீங்க ஜிஃபாக
2: மாத்தலாம்.
0: சொல்றேன் கேளுங்க. நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப ChatGPT இருக்கு இல்லையா, அங்க சென்று இமேஜஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும், அதை கிளிக் செய்யுங்க. சரியா சமத்தா செஞ்சிட்டீங்கன்னா அடுத்ததாக அங்க சிபி ஸ்டிக்கர்ஸ் பேக் அப்படின்ற ஒரு தெரிவு இருக்கும். நிறைய இமேஜஸ் இருக்கும், புகைப்படங்கள் இருக்கும், அதுல சிபி ஸ்டிக்கர்ஸ் பேக் அப்படின்ற ஒரு பகுதி கிளிக் செய்து எந்த படத்தை நீங்க ஸ்டிக்கரா ஜிஃபா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க உருவாக்கலாம். 2 நிமிஷம் கூட இல்லைங்க, டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்க ஸ்டிக்கராக உருவாக்கலாம். இனிமே வந்து மத்தவங்க தான் அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு அவசியமே இல்லை. கியூட் கியூட்டா கொடுத்துருக்குங்க. என் புகைப்படத்தை நான் பதிவேற்று செஞ்சு அவ்வளவு அழகா வந்து ஜிஃப்லாம் கொடுத்துருக்கு. நீங்களும் வந்து முயற்சி செய்து எனக்கு ஜிஃப் அனுப்புங்க, நான் என்னோட ஜிஃப் அனுப்புறேன். சரியா 9678 9688 அடுத்த ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரு முயற்சியில குதிப்போம். சரியா இப்போ அங்க தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை நிலவரம், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: கலைஞன் படத்துல இருந்து அந்த அருமையான மென்மையான பாடல நாம கேட்டு முடிஞ்சோம். அருமையான அந்த பாடல கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜாரியை கொண்டு வந்திருக்கும் நேரத்துல சிங்கப்பூரின் வானிலை இந்த இரவு நேரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு சிங்கப்பூரின் வானிலை நல்ல தெளிவாக இருந்துச்சு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இடியுடன் கூடிய மழையை பிற்பகல் நேரத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. இப்போது சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேடு குறியீடு 7:37 நிலவரப்படி எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு மழை இல்ல, அதனால எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான். வடக்கு பக்கமா 20 மேற்கு பக்கமா 29 மத்திய பகுதியில 22 கிழக்கு பகுதியில 22 தெற்கு பகுதியில 18 பதிவாகி இருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க, அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
3: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
2: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
3: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை N1 கேம்பல் லேன்.
4: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
2: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASK training.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: ஒரு சிறப்பு

0: நிறைய புகைப்படங்கள் இமேஜஸ் வந்து விழும். அதுல சிபி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அதை கிளிக் செய்து எந்த ஒரு படத்தை நீங்க ஸ்டிக்கராக மாத்த விரும்புறீங்களோ அதை கிளிக் செய்து அப்லோட் செய்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் கூட வராது உங்களுடைய புகைப்படம் அழகா ஜிஃப் மாதிரி ஒரு 10-16 ஜிஃப் கொடுக்குதுங்க. கியூட் கியூட்டா இருக்கு, குட் மார்னிங் சொல்லுது, ஹேன்னு, அமேசிங்றது, அப்ரூவ்ன்றது, கியூட்டா இருக்கு. சரி முயற்சி செய்யுங்க, அப்படியே உங்களால முடியலனாலும் ஒலி வாட்ஸ்அப் செய்து அனுப்புங்க, உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். சரியா, நேர்மை பொழுது சரியாக 7:45 ஆகிறது. இது டீ கடை, நான் உங்கள் விமலா.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க, நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
4: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா, இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம், மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதம் அடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
1: ஒலி 968
5: சினிமா சினிமா
0: தனுஷ் ஒத்தி வைப்பது அதற்கே உரிய சவால்களை கொண்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பல ஆண்டுகளாக நம்ம அனைவரும் போற்றி வணங்கி வரும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம், அவருடைய திரைப்படம் அக்டோபர் 15 வெளி வருது. அவர் மீதுள்ள மிகுந்த மரியாதையின் காரணமாக எங்களுடைய ஓம் திரைப்படத்தின் வெளியீட்டை அதன் பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒத்தி வைக்க முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷ். அதனால இந்த வருஷம் தீபாவளிக்கு ஓம் திரைப்படம் வெளியாகாது என்பது உறுதியாகி இருக்கு.

0: தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 66 4646.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
0: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: GED ஏர்கோன் and Engineering. அழையுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDaircon.com.
0: மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: நலம் தரும் தினம் ஆர்.கே.ஜி. நெய்
1: இன்றைக்கு கரடி கதையோட டீ கடையா தொடங்கி இருந்தோம். அலாஸ்கால இப்ப ஃபேட் பே வீக் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுல எந்த கரடி நல்ல குண்டா கொழி கொழி இருக்கு அப்படின்ற ஒரு போட்டி வேற நடந்துட்டு இருக்கு. அதுக்கான வாக்களிப்புகள் இணைப்பக்கமா போயிட்டு இருக்கு. அந்த கதையோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம 5 மணிக்கு மேல நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க பாத்தீங்களா அன்புக்குரியவர்கள். அந்த வார்த்தைகளுடைய வலிமை பத்தி பேசணும். என்ன வார்த்தை உங்க மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லது உங்களை நிகழ வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்த போது பல நிகழ்ச்சி செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. 6 மணிக்கு மேல சங்கர் மகாதேவன் அவருடைய பாடல்கள் எல்லாமே ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றிருந்த பாடல்கள் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. அது மட்டும் இல்லாம சாட் ஜிபிடியை பயன்படுத்தி இப்ப நீங்க ஜிஃபா உருவாக்கலாம், வாட்ஸ்அப்ல ஜிஃபா உருவாக்கலாம். அதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். தனுஷுடைய ஓம் திரைப்படம் எப்ப வெளிவரப்போகுது அப்படின் தகவலையும் பகிர்ந்துகிட்டோம். இந்த தகவல்களோட சேர்த்து பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு துணையா, உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்து, உங்களை ஆட்டம் போட வச்சிருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம்தான். மீண்டும் உங்களை நாளை மாலை 4 மணிக்கு நம்முடைய டீ கடையில சந்திக்கும் வரை நான் சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் தாங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தட்டுறோம் தூக்குறோம் வரட்டா.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். இரவு மணி 8, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். எம்ஆர்என்ஏ சளிக்காய்ச்சல் தடுப்பூசி முன்னோடி திட்டத்திற்கு சிங்கப்பூர் ஆதரவளிக்கவிருக்கிறது. பெருந்தொற்றுகளை கையாள்வதில் சிங்கப்பூரின் ஆயத்த நிலையை வலுப்படுத்த அது உதவும் என்று சுகாதார அமைச்சர் ஆங் காங் கூறினார். நியூயார்க்கில் ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு இடையே நடந்த நிகழ்ச்சியில் அவர் அவ்வாறு கூறினார். எதிர்காலத்தில் உலக அளவில் மிகப்பெரிய சுகாதார நெருக்கடியை உருவாக்கக்கூடிய டிசீஸ் எக்ஸ் எனும் அடையாளம் தெரியாத நோய்க்கிருமியை முறியடிக்க இந்த முயற்சி கை கொடுக்கும் என்றார் அவர். இதன் தொடர்பில் ஹில்மன் லெபரட்டரிஸ் உள்ளிட்ட தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை சிங்கப்பூர் அணுகியுள்ளதாக திரு ஆங் குறிப்பிட்டார். ஆரம்பகட்ட சோதனைக்கான முதல் தொகுதி தடுப்பு மருந்துகள் இவ்வாண்டு இறுதிக்குள் தயாராகிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய குறுக்கு தீவு பாதையில் இரு திசைகளிலும் ரயில்கள் செல்லக்கூடிய வகையில் புதிய சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இரண்டு வெவ்வேறு சுரங்கங்களுக்கு பதிலாக ஒரு பெரிய சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிரெதிர் திசைகளில் செல்லும் ரயில்களுக்கு நடுவில் ஒரு சுவர் இருக்கும். நிலத்தடியில் இதற்கு குறைவான அளவு இடமே தேவைப்படுகிறது. இது வருங்கால கட்டுமானங்களுக்கு அதிக நீக்குப்போக்கை கொடுக்கும். டெம்பனிஸ் நார்த்துக்கும் டர்ஃபுக்கும் இடைப்பட்ட இடத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த சுரங்கம் இருக்கும். பேருந்து சேவைகள் இன்னும் சமமான இடைவெளியில் கிடைப்பதை உறுதிப்படுத்த செயற்கை நுண்ணறிவு கை கொடுக்கவிருக்கிறது. சிங்கப்பூரின் ஆகப்பெரிய பொது பேருந்து நிறுவனமான SBS டிரான்சிட் அதற்கான சோதனைகளில் இறங்கியுள்ளது. முன்னால் செல்லும் பேருந்து எங்கியிருக்கிறது, வேகத்தை அதிகப்படுத்துவதா குறைப்பதா போன்றவற்றை ஓட்டுநருக்கு பார்த்து சொல்ல AI கட்டமைப்பு உதவும். 6 மாத முன்னோடி திட்டத்தின் கீழ் 9 பாதைகள் கண்காணிக்கப்படுகின்றன. 2027 இரண்டாம் காலாண்டிலிருந்து அனைத்து பாதைகளும் AI கட்டமைப்பின் கண்காணிப்பின் கீழ் வந்துவிடும். SQ-321 விமானத்தில் பிரிட்டிஷ் ஆடவர் மாண்டதற்கு கடுமையான கொந்தளிப்பால் ஏற்பட்ட மாரடைப்பு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. May 2024 பயணி ஜெஃப்ரி கிச்சன் லண்டனிலிருந்து சிங்கப்பூருக்கு SQ-321 விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். நடுவானில் கொந்தளிப்பான வானிலை காரணமாக விமானம் கடுமையாக ஆட்டங்கண்ட சம்பவத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. திரு கிச்சனுக்கு ஏற்கனவே இதய கோளாறு இருந்தது. பிரிட்டனில் மரண விசாரணை நடைபெறுகிறது. விமானம் ஆட்டங்கண்டபோது அவரது இருக்கையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு பக்கத்து இருக்கையில் இருந்த பயணியின் மீது அவர் விழுந்ததாக சொல்லப்பட்டது. அதன் காரணமாக திரு கிச்சனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது என்று மருத்துவர் பீட்டர் ஹரோவிங் விசாரணையின் போது குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுகளின் 100 மீட்டர் தகுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் தங்கமங்கை சாந்தி பெரேரா 2 நிலையை பிடித்துள்ளார். அதைத் தொடர்ந்து நாளை நடைபெறவிருக்கும் அரையிறுதிச் சுற்றுக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார். போட்டியை முடிக்க சாந்தி எடுத்துக்கொண்ட நேரம் 11:43. அவரை விட 0.02 குறைவான நேரத்தில் போட்டியை முடித்து முதல் நிலையில் வந்தார் சீனாவின் சென் யூஜிய. சிங்கப்பூர் ஜாப்பின் எனும் பாரம்பரிய மலாய் நடனத்தை யுனெஸ்கோவின் தொட்டுணர முடியாத கலாச்சார மரபுடைமை பட்டியலில் சேர்க்கும் முயற்சியில் இணையவிருக்கிறது. அதற்காக மலேசியா, இந்தோனேசியா, புருனை ஆகிய நாடுகளுடன் அது கைகோர்க்க உள்ளது. அடுத்த ஆண்டு 3 மார்ச் நியமனம் சமர்ப்பிக்கப்படும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது அந்த நடனம் ஆடப்படுகிறது. சிங்கப்பூரில் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஈராண்டிற்குள் சான்றிதழ் பெற்ற மனிதவள ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும். 200 ஊழியர்களுக்கு மேல் உள்ள நிறுவனங்களுக்கு அது பொருந்தும். மனிதவள செயல்பாடுகளில் AI தொழில்நுட்பத்தை இணைக்க நிறுவனங்களுக்கு உதவியும் வழங்கப்படும். 2028 July 1 மாற்றம் நடப்பிற்கு வரும். அப்போது பெரிய நிறுவனங்கள் IHRP நிபுணத்துவ நிலை அல்லது அதைவிட பெரிய நிலையில் உள்ள குறைந்தது 1 ஊழியரை வேலைக்கு எடுக்க வேண்டும். IHRP என்பது மனிதவள நிபுணர்கள் கழகம். அதை மனிதவள அமைச்சு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், சிங்கப்பூர் தேசிய முதலாளிகள் சம்மேளனம் ஆகியவை நிறுவின. புதிய மாற்றங்களை முத்தரப்பு பங்காளிகள் அறிவித்தன. வரப்போகும் வேலையிட சட்ட திருத்தங்களுக்கு நிறுவனங்களை தயார்படுத்த புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. நிலப்போக்குவரத்து ஆணையமும் சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையும் மின் வாகனங்களுக்கான உரிம எண் பட்டைகள் குறித்து கருத்துக்களை திரட்டுகின்றன. அதற்காக அவை இணைய கருத்து கணிப்பை அறிமுகம் செய்துள்ளன. உரிம எண் பட்டைகளுக்கு 3 வடிவங்கள் உள்ளன. பிடித்த வடிவத்திற்கு மின் வாகன ஓட்டுநர்கள் வாக்களிக்கலாம். இரு அமைப்புகளும் மின் வாகனங்களுக்கு தனித்துவமான பட்டையை அறிமுகம் செய்ய எண்ணுகின்றன. சாலைகளில் மின் வாகனங்களை வேகமாக அடையாளம் காண அது உதவும்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: காபூலி 96 ஏடில் ஹிந்தி பாடல்கள்.
1: யூ ஆர் லிசனிங் டு ஹிந்தி நம்பர்ஸ் ஆன் ஓலி 96.8.
2: தி ஃபைனல் கவி, ஐ லவ் யூ நீ போல்ல, ரைட்?
3: ரைட்.
2: குட். வெசே நெவர் சே ஐ லவ் யூ கோ ஃபிரெஞ்ச் மே கேசே போல்தே?
3: நதீ ஜமே ஜதே.
2: நதீ ஜமே ஜதே. ஆ, இட்ஸ் சோ செக்ஸி.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
3: Mediacom Only 96.8 Hindi Paadalgal.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Only 98.
1: வணக்கம். இரவு மணி 9. மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். எம்ஆர்என்ஏ சளிக்காய்ச்சல் தடுப்பூசி முன்னோடி திட்டத்திற்கு சிங்கப்பூர் ஆதரவு அளிக்கவிருக்கிறது. பெருந்தொற்றுகளை கையாள்வதில் சிங்கப்பூரின் ஆயத்த நிலையை வலுப்படுத்த அது உதவும் என்று சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் கூறினார். நியூயார்க்கில் ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு இடையே நடந்த நிகழ்ச்சியில் அவர் அவ்வாறு கூறினார். எதிர்காலத்தில் உலகளவில் மிகப்பெரிய சுகாதார நெருக்கடியை உருவாக்கக்கூடிய டிசீஸ் எக்ஸ் எனும் அடையாளம் தெரியாத நோய்க்கிருமியை முடியடிக்க இந்த முயற்சி கை கொடுக்கும் என்றார் அவர். இதன் தொடர்பில் ஹில்மன் லெபரட்டரிஸ் உள்ளிட்ட தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை சிங்கப்பூர் அணுகியுள்ளதாக திரு ஆங் குறிப்பிட்டார். ஆரம்ப கட்ட சோதனைக்கான முதல் தொகுப்பு தடுப்பு மருந்துகள் இவ்வாண்டு இறுதிக்குள் தயாராகிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய குறுக்குத்தீவு பாதையில் இரு திசைகளிலும் ரயில்கள் செல்லக்கூடிய வகையில் புதிய சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இரண்டு வெவ்வேறு சுரங்கங்களுக்கு பதிலாக ஒரு பெரிய சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிரெதிர் திசைகளில் செல்லும் ரயில்களுக்கு நடுவில் ஒரு சுவர் இருக்கும். நிலத்தடியில் இதற்கு குறைவான அளவு இடமே தேவைப்படுகிறது. இது வருங்கால கட்டுமானங்களுக்கு அதிக நீக்குப்போக்கை கொடுக்கும். டெம்பனிஸ் நார்த்துக்கும் டர்ஃபுவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவைகள் இன்னும் சமமான இடைவெளியில் கிடைப்பதை உறுதிப்படுத்த செயற்கை நுண்ணறிவு கை கொடுக்கவிருக்கிறது. சிங்கப்பூரின் ஆகப்பெரிய பொது பேருந்து நிறுவனமான SBS டிரான்சிட் அதற்கான சோதனைகளில் இறங்கியுள்ளது. முன்னால் செல்லும் பேருந்து எங்கியிருக்கிறது, வேகத்தை அதிகப்படுத்துவதா குறைப்பதா போன்றவற்றை ஓட்டுநருக்கு பார்த்து சொல்ல AI கட்டமைப்பு உதவும். 6 மாத முன்னோடி திட்டத்தின் கீழ் 9 பாதைகள் கண்காணிக்கப்படுகின்றன. 2027 இரண்டாம் காலாண்டிலிருந்து அனைத்து பாதைகளும் AI கட்டமைப்பின் கண்காணிப்பின் கீழ் வந்துவிடும். SQ-321 விமானத்தில் பிரிட்டிஷ் ஆடவர் மாண்டதற்கு கடுமையான கொந்தளிப்பால் ஏற்பட்ட மாரடைப்பு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. May 2024 பயணி ஜெஃப்ரி கிச்சன் லண்டனிலிருந்து சிங்கப்பூருக்கு SQ-321 விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். நடுவானில் கொந்தளிப்பான வானிலை காரணமாக விமானம் கடுமையாக ஆட்டங்கண்ட சம்பவத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. திரு கிச்சனுக்கு ஏற்கனவே இதய கோளாறு இருந்தது. பிரிட்டனில் மரண விசாரணை நடைபெறுகிறது. விமானம் ஆட்டங்கண்டபோது அவரது இருக்கையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு பக்கத்து இருக்கையில் இருந்த பயணியின் மீது அவர் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக திரு கிச்சனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது என்று மருத்துவர் பீட்டர் ஹெரோவிங் விசாரணையின் போது குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுகளின் 100 மீட்டர் தகுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் தங்க மங்கை ஷாந்தி பெரேரா 2ம் நிலையை பிடித்துள்ளார். அதைத் தொடர்ந்து நாளை நடைபெறவிருக்கும் அரையிறுதிச் சுற்றுக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார். போட்டியை முடிக்க ஷாந்தி எடுத்துக்கொண்ட நேரம் 11:43. அவரை விட 0.02 குறைவான நேரத்தில் போட்டியை முடித்து முதல் நிலையில் வந்தார் சீனாவின் சென் யூஜிய. சிங்கப்பூர் ஜாப்பின் எனும் பாரம்பரிய மலாய் நடனத்தை யுனெஸ்கோவின் தொட்டுணர முடியாத கலாச்சார மரபுடைமை பட்டியலில் சேர்க்கும் முயற்சியில் இணையவிருக்கிறது. அதற்காக மலேசியா, இந்தோனேசியா, புருனாய் ஆகிய நாடுகளுடன் அது கைகோர்க்க உள்ளது. அடுத்த ஆண்டு 3 மார்ச் நியமனம் சமர்ப்பிக்கப்படும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது அந்த நடனம் ஆடப்படுகிறது. சிங்கப்பூரில் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஈராண்டிற்குள் சான்றிதழ் பெற்ற மனிதவள ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும். 200 ஊழியர்களுக்கு மேல் உள்ள நிறுவனங்களுக்கு அது பொருந்தும். மனிதவள செயல்பாடுகளில் AI தொழில்நுட்பத்தை இணைக்க நிறுவனங்களுக்கு உதவியும் வழங்கப்படும். 2028 ஜூலை 1 தேதியிலிருந்து மாற்றம் நடப்பிற்கு வரும். அப்போது பெரிய நிறுவனங்கள் IHRP நிபுணத்துவ நிலை அல்லது அதைவிட பெரிய நிலையில் உள்ள குறைந்தது 1 ஊழியரை வேலைக்கு எடுக்க வேண்டும். IHRP என்பது மனிதவள நிபுணர்கள் கழகம். அதை மனிதவள அமைச்சு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், சிங்கப்பூர் தேசிய முதலாளிகள் சம்மேளனம் ஆகியவை நிறுவின. புதிய மாற்றங்களை முத்தரப்பு பங்காளிகள் அறிவித்தன. வரப்போகும் வேலையிட சட்டத்திட்டங்களுக்கு திருத்தங்களுக்கு நிறுவனங்களை தயார்படுத்த புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. சிஎன்ஏ ஒளிவழியின் இரண்டு ஆவணப்படங்கள் 2026 அனைத்துலக எமி விருதுகளுக்கு நியமனம் பெற்றுள்ளன. ஒன்று ஒன் ஆஃப் இன் எவ்ரி ஹவர், இரண்டாவது அண்டர் கவர் ஏஷியா காபி பேஸ்ட் ஸ்டீல் ஆகியவை அவை. தொடர்ந்து மூன்றாம் ஆண்டாக அனைத்துலக எமி விருதுகளுக்கு சிஎன்ஏயின் ஆவணப்படங்கள் நியமனம் செய்யப்படுகின்றன. சவுதி அரேபியாவின் குடிமை தற்காப்பு படை மக்கா நகர் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என முன்னதாக எச்சரித்திருந்தது. அங்கு ஏவுகணை அல்லது ஆளில்லா வானூர்திகளை கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயம் உள்ளது என்பது அதன் அர்த்தம். எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே அது மீட்டுக் கொள்ளப்பட்டது. மக்காவை ஹவுதி கிளர்ச்சி படையினர் குறிவைத்து தாக்க முயன்றதாக கடந்த வாரம் சவுதி அரேபியா குற்றஞ்சாட்டியது. ஹவுதியிடமிருந்து வந்ததாக கூறப்படும் ஆளில்லா வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அது சொன்னது. 2017 பிறகு அந்த முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாக அது கூறியது. ஹவுதி படையினர் குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். சில நாள்களுக்குள் மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம்.

0: நான்தான் உங்களுடைய நவீன் குணசேகரன். அடுத்த 4 மணி நேரம் நிகழ்ச்சியை உங்களுக்காக நான் தனியா படைக்க போறேன். ரஃபி எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சின்னதா ஒரு விடுப்புன்னு இல்ல, ஒரு காஸ்க்கு போயிருக்காரு. அதனால இன்றைக்கு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை படைக்க போறது கிடையாது, நாளைக்கு மீண்டும் நம்மளோட இணைவாரு. சரி, இன்றைய நிகழ்ச்சியில என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பத்தி பேச போறோம் முதல் 1 மணி நேரத்துல. ஆனா குறிப்பா எதை பத்தி அப்படிங்கறத பிறகு உங்ககிட்ட நான் சொல்றேன். 10 மணிலிருந்து 11:30 வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் சவாலா உங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க வந்து எந்த பாடல் வேணாலும் நீங்க கேளுங்க, உங்களுக்கு கண்டுபிடிச்சு அதை ஒளிபரப்போம். அதை சொன்னதுலேருந்து பலரும் உங்களுடைய விருப்ப பாடல்களை முன்கூட்டியே நீங்க அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே வாங்க, உங்களுடைய பாடல்களை ஒளிபரப்ப நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கம், திரை தகவல், மலரும் நினைவுகள், காதல் பாடல்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதனால எங்க போகாம தொடர்ந்து ஒளிப்பக்கமாக இருங்க. இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது, பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 66 46.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. அண்மையில நான் ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிச்சேன். இது என்ன வார்த்தைனா டெக்னோஃபியரன்ஸ், அதாவது டெக்னாலஜி இன்டர்ஃபியரன்ஸ். இந்த இரண்டு வார்த்தைகளுமே நீங்க ஒன்னு சேர்த்தீங்கன்னா டெக்னோஃபியரன்ஸ் அப்படின்னு ஆகும். இதற்கு அர்த்தம் என்னென்ன பார்த்துக்கிட்டோம்னா, டெக்னாலஜி இன்டர்ஃபியரன்ஸ் அதாவது தொழில்நுட்பத்தால் ஏற்படும் தடைகள், இன்னல்கள், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தொழில்நுட்பம் வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமாயிருக்கு. இது யாராலுமே நிராகரிக்க முடியாது, யாராலுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் இதே தொழில்நுட்பம் நம்மளுடைய வாழ்க்கையிலோ பல பிரச்சனைகளை கொடுக்குது, பல இன்னல்களை கொடுக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய போகிறோம். உதாரணத்துக்கு தொழில்நுட்பத்தால் குழந்தைகளுடைய வளர்ச்சி கொஞ்சம் மெதுவடையுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க இந்த திரைகளை பார்க்க பார்க்க அவங்க வந்து கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க உலகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. இது உங்கள் ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே! தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
0: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
0: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
0: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: கீ டி மேஜர், டைம் சிக்னேச்சர் 24, BPM 76, song

தொழில்நுட்பம் இன்றைய காலகட்டத்தில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே ஏதாச்சும் புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வந்துக்கிட்டே இருக்கு. நாமளும் அது வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். தொழில்நுட்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால நினைச்சு பார்க்கவே முடியாது. இருந்தாலுமே இந்த தொழில்நுட்பத்தால் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம், என்னென்ன இன்னல்களை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். அதற்கு வர்மா ஒரு குறுந்தகவலை அனுப்பியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமாக இருந்தாலுமே நான் வாங்கி அதை அனுபவிப்பேன், அது கொஞ்சம் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இருந்தாலுமே நீங்கள் இன்னல்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம வாகனத்தை செலுத்தும் போது, வாகனத்தை ஓட்டும் போது, இப்போ எல்லா வாகனங்களையும் பெருசாக ஒரு திரை இருக்குது, ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டு, எல்லா வாகனங்களுமே ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டு. ஆக நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த திரையிலையும் பார்க்கலாம். ஆனால் திரையாக நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, நம்மளுடைய கவனத்தை செதற வைக்குது. முன்பு காலங்களில் நம்ம வாகனத்தில் எந்த ஒரு திரையுமே இருக்காது. ஒரு வானொலி இருக்கும், ஒரு கேசட் பிளேயர் இருக்கும், அல்லது ஒரு சிடி பிளேயர் இருக்கும். அதை தவிர்த்து எல்லாமே ஓசையாக தான் கேட்குமே தவிர எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை. நம்மளோட முழு கவனமே அந்த சாலை மேலே தான் இருக்கும், நம்ம அந்த ஓட்டுற வாகனத்து மேலே தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு திரை இருக்குது, நம்ம படங்களை பார்க்கலாம், அல்லது நியூஸ் பார்க்கலாம், இது ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம், அல்லது நம்ம எப்படி போகிறது அந்த வேஸ் கூகுள் மேப்ஸ்லாம் இருக்குல்ல, அதையும் நம்ம இந்த திரை மூலமாக தான் பார்ப்போம். எங்கே போகிறது, எங்கே நம்ம வளையணும், எங்கே நேராக போகணும் அப்படின்னு நம்ம பார்க்க பார்க்க நம்மளுடைய கவனம் இந்த சாலை மேலேயே கிடையாது. நம்ம எப்போதுமே கவனம் சிதறி தான் நம்ம இருக்கோம். இதனால் பல பிரச்சனைகள் வரலாம், சாலை விபத்துகள் ஏற்படலாம். எனக்கே அண்மையில் கிட்டத்தட்ட ஏற்பட்டுச்சு அப்படின்னு வர்மா சொல்லியிருக்காரு. பார்த்துக்கோங்க வர்மா. வர்மா மட்டும் கிடையாது, நேர்களே நீங்களும் பார்த்துக்கோங்க. அடுத்த முறை நீங்கள் வாகனத்தை செலுத்தும் போது திரை இருக்குது, ஆனால் இருந்தாலுமே உங்கள் கண்கள் எப்போதுமே சாலை மேலேயே இருக்கணும். நீங்கள் அந்த நேரத்தில் போய் இதை பண்ணுற அதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாகனத்து மேலே இருக்கிற அந்த கவனத்தை செதற விடாதீங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை. ஒரு அமெரிக்க டாலர் 1.28 ஒரு யூரோ 1.46 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 100 இந்திய ரூபாய் 1.34 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.20.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் World's favorite jeweler.

எந்தெந்த தருணங்களில் நீங்கள் டெக்னோஃபியரன்ஸை எதிர்கொள்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். டெக்னோஃபியரன்ஸ்னால் என்ன? டெக்னாலஜி இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தொழில்நுட்பத்தால் நமக்கு ஏற்படும் இன்னல்கள், சவால்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் எப்பப்பெல்லாம் நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். அதற்கு ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு எப்போங்க, நம்ம குடும்பமாக ஒன்றா இருக்கும்போது தான். இப்போ யாருமே முகத்தை பார்த்து பேசுகிறதில்ல, கோமாளி திரைப்படம் மாதிரி யாருமே முகத்தை பார்த்து பேசுகிறதில்ல, எல்லாருமே டெக்ஸ்ட் மூலமாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இரண்டு மாடி இருக்குது. ஆக இரண்டு மாடி இருக்கிற இந்த வீட்டில் யாராச்சும் மேலே இருந்தாங்கன்னா கீழேருந்து பேசுகிறதுக்கு எப்படி பண்ணுவோம், ஃபோனில் தான் நம்ம அழைப்போம், அல்லது நம்ம குறிஞ்சியதிலே எல்லாத்தையுமே பேசி முடிச்சுப்போம். யாருமே முகத்தை பார்த்து பேசுறது கிடையாது. முன்பு காலங்களில், அதாவது குழந்தைகள் சின்ன வயசாக இருக்கும்போது, எப்போதுமே நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டாலுமே நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாலுமே நம்ம பேசுறது கிடையாது. ஆளாளுக்கு ஒரு திரையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆளாளுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது தொழில்நுட்பத்தால் நம்மளுடைய குடும்ப பிணைப்பு கொஞ்சம் விரிவடைந்திருக்கு, ஒரு விரிசல் லேசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதி. கிட்டத்தட்ட இதே கருத்து தான் இன்னொரு நேரம் சொல்லியிருக்காரு. இவர் பேர் சதீஷ். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் அம்மா கிட்ட நான் எப்போ பேசினாலுமே அவங்க ஃபோன்லேயே மூழ்கி இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடுவாங்க, ஏதாச்சும் குறிஞ்சியை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட பேசினாலுமே அவங்க மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. நான் பேச இப்போலாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இளையர்கள் தான் திரையிலே மூழ்கி இருக்காங்க, கை தொலைபேசிலேயே மூழ்கி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் உண்மையை பார்க்க போனால் ஒரு சில பெற்றோரும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட சொன்னால் அவங்க கோச்சுப்பாங்க, மறுபடியும் நம்மளே அவங்க சொல்லுவாங்க. ஆக நான் ஒன்றுமே சொல்றது கிடையாது, ஆனால் என்னால் நம்பவே முடியல. ஏன் அம்மாவும் நான் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் இந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. ஆனால் கற்றுக் கொடுத்ததுலேருந்து அவங்க அதில் தான் இருக்காங்க, 24 மணி நேரமும் அதில் தான் இருக்காங்க. நம்ம கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்ல அப்படின்னு சதீஷ் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு.

0: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. Thank you.

காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டோம். சக்தி ஸ்ரீகோபாலன் அனிருத் பாடிய பாடல், விக்னேஷ் சிவனின் வரிகள்ல அந்த பாடலை கேட்டோம். சரி, இந்த நேரத்துல நம்ம டெக்னோபியர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது தொழில்நுட்பத்தால ஏற்படும் இன்னல்கள், பிரச்சனைகள், சவால்கள், இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இளையர்களை தான் கொஞ்சம் அதிகமாக பாதிக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. பெற்றோர் சொன்னாலே ஒழிய அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வந்து நான் தொடர்ந்து நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து பயன்படுத்த இன்னும் அதிக அளவில் அது கொஞ்சம் அடிக்டட் ஆகிடுவாங்க, அதுக்கு அடிமை ஆகிடுவாங்க. ஆக பெற்றோர் தான் எப்போதுமே அதை கண்காணிக்கணும், அதை வந்து சொல்லணும், இல்லை பயன்படுத்தக்கூடாது போதும் அப்படின்னு. பிரபா என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை அது ஆரம்ப கட்டத்திலேயே அது சரிப்படுத்தலை, இப்போ கொஞ்சம் கைமீறி போயிட்டு அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய மகன் பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது உடனே என்ன செய்வார், தொலைக்காட்சி பார்ப்பாரு அல்லது ஃபோன் பார்ப்பாரு, எதாச்சும் ஒரு திரையை பார்ப்பாரு, அந்த டேப்லெட் இருக்குல்ல அதெல்லாமே பயன்படுத்துவார். ஒரு நாள் கூட நான் கீழே போயிட்டு என்னுடைய நண்பர்களோட விளையாட போகிறேன் அப்படின்னு ஒரு பொழுதும் அவர் சொன்னதே கிடையாது. எப்போதுமே உட்கார்ந்த இடத்துலையே அந்த திரையை பார்த்துக்கிட்டே இருப்பார். நானும் எத்தனை முறை நான் சொல்லி பார்த்துட்டேன், போய் விளையாட போடா, இல்லை எனக்கு யார் நண்பர்களே இல்லையே, எங்கே போய் யாரோட போய் விளையாடுறது அப்படின்னு மறுபடியும் என்கிட்ட கேட்பார் அப்படின்னு பிரபா சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு அளவில் உண்மை தான், நானும் பார்த்துருக்கேன். இப்போ கீழே, அதாவது கார்பந்தாக இருக்கட்டும், இந்த பிளே கிரவுண்ட் விளையாட்டு மைதானமாக இருக்கட்டும், அதிக அளவில் குழந்தைங்க போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதாவது சிறுவர்கள் போகிறது கிடையாது, அப்படியே போனாலுமே ஒரு வார இறுதியில் போவாங்க, அல்லது யாராச்சும் பெற்றோர் கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. சொந்தமாகவே போய் நண்பர்களோட விளையாடி மறுபடியும் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் குறைந்துட்டு, ஆக தொழில்நுட்பத்தால் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குது. குழந்தைகள், சிறுவர்கள், மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது உடனே தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறாங்க, இந்த கை தொலைபேசி தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, அவங்களுக்கு நண்பர்கள் குறையுது, அதே சமயத்தில் அவங்களுக்கு உடற்பயிற்சியும் குறையுது. எவ்வளோதான் தொழில்நுட்பம் நம்மளுடைய வாழ்க்கையை சுலபமாக்கினாலுமே, தொழில்நுட்பம் எப்போதுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அது எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையை சிரமப்படுத்தக்கூடாது, அது நம்மளுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடாது, ஆபத்தை உண்டாக்கக்கூடாது. இதை எப்போதுமே நினைவில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் ஆரம்பிக்க போகுது. இப்போவே உங்களுடைய பாடல்களை அனுப்பிடுங்க. பலரும் அனுப்பிட்டீங்க, ஒருவேளை நீங்கள் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா இப்போவே அனுப்பிடுங்க. 9678889 இது உங்கள் இரவின் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ்வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நேயர்களே, 10 மணி நம்ம தாண்டிட்டோம் இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில. அதனால உங்களுக்கு தெரியும் உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் இப்போதிலிருந்து ஆரம்பம். சரி, அதாவது இந்த ட்ரெயிலரில் 10 மணி ஆனாலே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா 8 மணி ஆனாலே நீங்கள் வந்து வந்துடுறீங்க. 8 மணிலிருந்து நீங்கள் பாடல்களை விரும்பி கேட்குறீங்க. அதில் 9 மணிக்கு முன்பாகவே கேட்ட 3 நபர்களுடைய பாடல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 பாடலுமே 80களில் இடம்பெற்ற பாடல்கள். அதில் முதலாவதாக இந்த ஒரு பாடல். ரஜினிகாந்த் நடித்த ஒரு திரைப்படம், நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படிங்கிறது. பாலசுப்ரமணியம் பாலா என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த திரைப்படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் தேர்ந்தெடுத்த பாடல் இதுதான், சின்ன கண்ணம்மா. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல், ஹம்சலேகாவின் இசையில. சரி, அதற்கு பிறகு இந்த பாடலும் வந்துகிட்டு
6: இருக்கு.
5: அருமையான ஒரு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல. ஜெல்தா சாந்தி விரும்பி கேட்டிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு, எப்போதுமே அவங்க பாடல்களை விரும்பி கேட்பாங்க, இன்றைக்கும் மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக புதிய நேர்கள் வந்ததால் அவங்களுடைய பாடல்கள் தான் நம்ம முதல் உரிமை கொடுத்தோம். இன்றைக்கு ஜெல்தா சாந்தி உங்களுடைய பாடலை நம்ம ஒளிபரப்ப போகிறோம், தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில். இறுதியாக இந்த பாடலும் வந்துகிட்டு இருக்குங்க.
7: தவிக்குது தயங்குது ஒரு மனது, தவிக்குது தயங்குது.
5: ரஹ்மான் ஷா 8:40 இந்த பாடலை விரும்பி கேட்டாரு. தயவு செஞ்சு இந்த பாடலை ஒளிபரப்புங்க. நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை ஒளிபரப்புனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இளையராஜாவின் இசையில் பி ஜே சந்திரன், எஸ்பி சைலஜா பாடியிருக்கும் பாடல் இது. 3 பாடல்களையும் கேட்டுட்டு வாங்க. 80களில் இடம்பெற்ற பாடல்கள். பொதுவாக பழைய பாடலோடு நம்ம ஆரம்பிப்போம், அதுதான் வழக்கம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் மாறாக 80களிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக கேட்டுட்டு வாங்க. இது உங்கள் இரவினில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
3: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
4: தொடர்புலாம்
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி மூலமா அழைங்க
5: 669-11-968.
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
6: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
3: 9678-8968.
5: உங்க விருப்ப பாடல்களை
6: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
5: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
7: இரவினல் ஆட்டம் நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. நான் தான் உங்களுடைய நவீன் குணசேகரன். விருப்ப பாடல் அங்கத்துல நாம இருக்கோம். சற்று முன்பாக 80களில் இடம்பெற்ற 3 அருமையான பாடல்களை கேட்டோம். அடுத்து நாம தளபதி விஜய் நடித்த 2 திரைப்படங்கள்ல இருந்து 2 பாடல்களை நம்ம கேட்க போறோம். இரண்டுமே நல்ல மென்மையான பாடல்கள், இதமான பாடல்கள், இந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல முதல் பாடல் தேன் தேன் தேன், குருவி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் இந்த பாடலை ரகு விரும்பி கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு மெர்சல் திரைப்படத்திலிருந்து நீதானே நீதானே, ஏ ரஹ்மானோ ஸ்ரேயா கோஷலோ சேர்ந்து பாடியிருக்கும் பாடலை டேவிட் ஜி விரும்பி கேட்டிருக்காரு. கேட்டு மகிழ்வோம். இது உங்கள் இரவினில் ஆட்டம்.

0: இன்றைய விருப்ப பாடல் அங்கத்துல இப்பவே நான் சொல்லிக்கிறேங்க, முக்காவாசி பாடல்களுமே 80களில் இடம்பெற்ற பாடல்கள் தான். ஆனா 1-2 வந்து 60கள் 90கள் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் 60களில் வெளிவந்த ஒரு பாடல். யாரு கேட்டிருக்காங்கன்னா, சுலோச்சனா விரும்பி கேட்டிருக்காங்க, வாங்க கேட்போம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தேன், ஆனா நேர பற்றாக்குறையினால ஒளிபரப்புல இன்னைக்கு கேட்க சொன்னீங்க.
0: ஆமா, சொல்லுங்க.
1: அதனால நான் வேற ஒரு பாடலை விரும்பி கேட்கிறேன். பாடல் வந்துட்டு, புது வீடு வந்த நேரம் பொண்ணான நேரம். அந்த பாடலை வந்து நாளைக்கு எங்க மருமகளுக்கு வளைத்தப்பு அவங்களுக்காக இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். நான் சுலோச்சனா ஜிபிலிருந்து பேசுறேன்.
0: சரி, நன்றி சுலோச்சனா. உங்களுடைய மருமகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க பாப்பா திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை எங்க விரும்பி கேட்டீங்க. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMarke Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
4: என்னடா எல்லா பாடல்களுமே 80களில் இடம்பெற்ற பாடல்களாகவே இருக்க, வேற பாடல்களே இல்லையா 90கள் 2000 ஆண்டு அப்படின்னு இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது, விக்னேஸ்வரி ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. என்ன பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
5: ஹாய் நவீன், வணக்கம். விக்னேஸ்வரி
4: பேசுறேன்.
5: ஆமா, வந்து சூப்பர் போலீஸ்ல இருந்து பக்கா ஜென்டில்மேன் பாட்டு போடுறீங்களா? தேங்க்யூ.
4: நன்றி விக்னேஸ்வரி. 90களில் இடம்பெற்ற சூப்பர் போலீஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிக்கும் பாடல் நம்ம கேட்க போறோம், வைரமுத்துவின் வரிகள்ல. அதோட விக்னேஸ்வரி ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. வாவ், ஆல் நைஸ் சாங்ஸ், எல்லா பாடல்களுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு விக்னேஸ்வரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக தான் உங்களுடைய பாடல்களை நம்ம ஒளிபரப்புறோம். உங்களை மகிழ்விக்க தான் இந்த ஒரு அங்கமே இருக்கு. அதனால எங்க போகாம தொடர்ந்து இணையங்கள். இது உங்கள் ஒளி 96.8 KTLE பரவசம்.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: இன்றைக்கு நேயர்கள் பெரும்பாலுமே 80களில் வெளிவந்த பாடல்களை கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன நான் சொல்லியிருந்தேன். அடுத்த 3 பாடல்களுமே 80களில் வெளிவந்த பாடல்கள். அதில் முதல் 2 பாடல்கள் கே பாக்யராஜ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள். அதில் ஒன்று வந்து காவடி சிந்து, அடுத்ததாக சின்ன வீடு. சரி, காவடி சிந்துலேருந்து என்ன பாடல் அப்படிங்கிறத வாங்க வெள்ளிக்கண்ணு ராஜா சொல்கிறார், கேட்போம்.
4: வணக்கம் நவீன்.
3: வணக்கம்
4: ராஜா, இந்தோனேஷியாவிலிருந்து பேசுகிறேன்.
3: சொல்லுங்கள்,
4: இன்னைக்கு எனக்கு என்ன பாட்டு தெரியும்?
3: தெரியாது, சொல்லுங்க.
4: படம் பேர் எங்க சின்ன ராஸ், எங்க சின்ன ராசா. நம்ம எஸ் ஜானிக்கு அம்மாவும் எஸ்பிபியும் பாடன பாட்டு. ஊரே சொன்னாங்க என்னென்ன அப்படி அப்படி வரும். பாட்டு நல்லா இருக்கும்,
3: பாட்டு நல்லா இருக்கும்.
4: போடுங்க.
3: இல்ல இல்ல, நீங்க பாட்டு சரியாதான் சொல்லிருக்கீங்க, ஆனா பட தலைப்ப தப்பா சொல்லிருக்கீங்க. இவரை நம்பி எங்க சின்ன ராசா திரைப்படத்துல என்னென்ன பாடல்கள் வந்திருக்கு, நானும் புரட்டி புரட்டி பாக்குறேன், இந்த பாடல் மட்டும் இல்லையே, எந்த பாடலை குறிப்பிடுறாரு அப்படின்னு போய் கொஞ்சம் லேசா ஆராய்ச்சி பண்ணப்ப அவர் சொன்ன திரைப்படமே தப்பு. அதை மட்டும் தான் ரொம்ப உறுதியா சொன்னாரு, அதை தான் அவர் தப்பா சொல்லியிருக்காரு. காவடி சிந்து தான் அந்த திரைப்படத்தின் பெயர். கே பாக்யராஜுடைய இசையில அவரே நடித்த ஒரு திரைப்படம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க இந்த பாடல வாலியின் வரிகள். அதற்கு பிறகு இன்னொரு கே பாக்யராஜ் திரைப்படத்தில் அதற்கு பிறகு இன்னொரு கே பாக்யராஜ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க போறோம். சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில், அதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் தான். இந்த பாடலை முகமது ரசாக் விரும்பி கேட்டிருக்காரு. சிட்டுக்குருவி வெட்கப்படுது. மொத்தத்துல 3 பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். 3வது பாடல் இதுதாங்க.
5: வணக்கம் நவீன்.
3: வணக்கம்.
5: நான் சென்னை இரவு வேளையில் பாடல் ஒன்றை கேட்க விரும்புகிறேன்.
3: சரி சொல்லுங்க.
5: தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து ராசாவே ஒன்ன நான் எண்ணித்தான். இந்த பாடலை எனது நண்பர்களுக்காக விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம் நவீன்.
3: நன்றி, நன்றி சசி. எஸ்பி சைலஜா பாடியிருக்கும் பாடலை நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க இளையராஜாவின் இசையில், அதையும் நம்ம சேர்ந்து கேட்க போறோம். தொடர்ந்து உங்களுக்கு விருப்ப பாடல்கள் இருந்தா 9678898 அனுப்புங்க. உங்களுடைய பாடல்களை ஒளிபரப்ப நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த 3 பாடல்களையும் கேட்டு வாங்க, கேட்டு மகிழுங்க.

0: என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

விருப்ப பாடல் அங்கத்துல பெரும்பாலுமே நம்ம 80களில் வெளிவந்த பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோம். அடுத்த பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து விழிகள் மீடியம். இந்த பாடலை வீரா விரும்பி கேட்டிருக்காரு. ஒரு குரல் பதிவு அனுப்பியிருந்தாரு, அதை உங்ககிட்ட ஒளியேற்றணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் கேட்ட பிறகு எனக்கே ஒன்றும் புரியல, ஒன்றுமோ தண்ணீர்ல மூழ்கி பேசின மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு இரண்டு வார்த்தைகளை வச்சு இந்த பாடலை தான் குறிப்பிட்டு கேட்கிறாரு அப்படின்னு நான் ஒரு யூகமா இந்த பாடலை நான் ஒளிபரப்ப போறேன். எஸ் ஜானகி, டாக்டர் கல்யாணம் இருவருமே சேர்ந்து பாடியிருக்கும் இந்த பாடலை. டி ராஜேந்திரர் இசையமைச்சிருக்காரு, அவரும் இந்த பாடலுக்கு வரிகளை வழங்கியிருக்காரு. வீரா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு தீவிர டி ராஜேந்திர விசிறி, தயவு செஞ்சு இந்த பாடலை ஒளியேற்றுங்க அப்படின்னு சொன்னது. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிச்சு. உங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலுக்கு பிறகு சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்று செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் உலகத்தில் என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நாட்களை கொண்டாடுறாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதலாவதாக வேர்ல்ட் மேரிடைம் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. மேரிடைம்னா என்ன? மேரிடைம் அப்படிங்கிறது இந்த கப்பல், கடல், துறைமுகங்கள் இதெல்லாமே சார்ந்த ஒன்று.

0: அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹாலிவுட் எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமான ஒன்று. இப்போ வரைக்குமே நம்ம ஒரு ஆங்கில திரைப்படத்தை பார்த்தோம்னா அது ஹாலிவுட்டில் தான் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் பாலிவுடும் ஈடு கொடுத்து இருந்தது ஒரு காலகட்டத்தில், இப்போயும் ஏன் இப்போயும் அது வந்து ஈடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மற்ற துறைகளுமே வந்துட்டு, அதாவது காலிவுட் இருக்குது, டாலிவுட் இருக்குது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள்லேருந்தும் வந்து திரைப்படங்களை உருவாக்குறாங்க. அது எல்லாமே உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆனால் பாலிவுடை பொறுத்த வரைக்கும் அதை யாராலுமே அசைக்க முடியாது. உலகத்திலேயே எல்லாருக்குமே தெரியும், ஷாருக் கானா யாருன்னு தெரியும், அமீர் கானா எல்லாருக்குமே தெரியும். ஆக ரொம்ப பிரபலமான ஒன்று தான் இந்த பாலிவுட் துறை. அதை கொண்டாடும் ஒரு நாள் தான் இன்று. அடுத்ததாக இன்றைக்கு அனைத்துலக அளவில் இன்டர்நேஷனல் ஏஜ் டைவர்சிட்டி டே அனுசரிக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு வயதினரையும், அதாவது ஒவ்வொரு வயதினரையும் நம்ம எப்போதுமே கருத்தில் எடுத்துக்கணும். யாரையுமே நம்ம புறக்கணிக்க கூடாது. சில சமயங்களில் ஓ இவங்களுக்கு வயசாயிட்டு, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களால எதுவுமே, இவங்களால எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு நம்ம புறக்கணிக்கலாம். அல்லது வயது குறைந்தவர்களையும் நம்ம என்ன சொல்லணும்னா, ஓ ஒரே விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, அவங்க சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, அவங்களுக்கு அனுபவம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம புறக்கணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம பண்ணக்கூடாது. மாற நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாரையுமே நம்ம சரிசமமாக பார்க்கணும், சரிசமமாக நம்ம நடத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை விழிப்புணர்த்தும், இதை வலியுறுத்தும் ஒரு தினம் தான் இன்று.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம 2 பழைய பாடல்களை கேட்க போறோம். அதுல முதலாவதாக சுவாமிநாதன் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. பி சுசிலா பாடியிருக்கும் கண் காட்டும் ஜாடையில். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சோகமான பாடலை தான் நான் கேட்குறேன், ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கண் காட்டும் ஜாடையில் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய தலைப்பு. எனக்கு இப்போ வந்து வயது 80 ஆகுது, எனக்கு கொஞ்சம் கண் பிரச்சனை இருக்குது, அதனால் நான் தட்டச்சு செய்யும்போது நான் ஏதாச்சும் தவறாக தட்டச்சு செஞ்சுருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த பிரச்சனையும் கிடையாது சுவாமிநாதன், நீங்கள் தெளிவாக தான் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்களுடைய பாடல் அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. அதற்கு பிறகு தனம் விரும்பி கேட்டிருக்கும் பாடலை நம்ம கேட்க போகிறோம். மனைவியே மனிதனின் மாணிக்கம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற என்னை அறியாமலே என்னதுள்ளம் கவர்ந்தாளே, ரொம்ப அழகான ஒரு தலைப்பா இருக்கு. இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். 2 பாடல்களை கேட்டுட்டு வருவோம். உங்களுக்காக கடைசி 2 பாடல்களையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
2: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: குமார், ஆதித்யன், மீராதேவி இவங்க கேட்டிருக்கும் பாடல்கள் தான் நம்ம கடைசி இரண்டு பாடல்கள் நம்ம கேட்க போறோம் இன்றைய விருப்ப பாடல் அங்கத்தில். சரி, முத்துக்குமார் ஆதித்யன் என்ன பாடல் கேட்டிருக்காருன்னா, காலமெல்லாம் காதல் வாழ்க. இந்த திரைப்படம் வந்து மணி அடித்தால், ஒரு மணி அடித்தால் பாடலை தயவு செஞ்சு ஒளியேற்றம் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. அதற்கு பிறகு இறுதி பாடல் மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம், கடல் திரைப்படத்திலிருந்து மீராதேவி இந்த பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. வழங்க போல இன்றைக்கும் பலர் உங்களுடைய விருப்ப பாடலை எனக்கு நீங்க அனுப்பியிருந்தீங்க. ஆனா எல்லா பாடல்களுமே ஒளிபரப்ப எனக்கு நேரம் பத்தல, அதுதான் உண்மை. இப்ப புதுசா ஒரு சேவையை நம்ம வழங்கியிருக்கோம், அதாவது நீங்க ஒரு பாடலை விரும்பி கேட்டு அது நம்ம ஒளியேற்றம் செய்யலைன்னா இந்த நிகழ்ச்சியின் நிறைவில், அதாவது இந்த அங்கத்தின் நிறைவில் உங்களுக்கு ஒரு குறிஞ்செய்தி நம்ம அனுப்புகிறோம், மன்னிச்சிருங்க நம்மளால் ஒளிபரப்பு செய்ய முடியல, நாளைக்கு மறுபடியும் மீண்டும் கேளுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவோம். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாளைக்கோ மறுபடியும் இங்கே கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். நாளைக்கோ உங்களுடைய பாடல் வரலைன்னா திங்கட்கிழமை இருக்குது, அடுத்த வாரம் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரியா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாடல்களை எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு நாளில் நம்ம ஒளிபரப்பு செய்வோம், தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த ஒரு கருத்தோட இந்த நிறைவான பாடல்களை நம்ம கேட்போம். அதற்கு பிறகு உங்களுக்காக திரை தகவல் காத்துக்கிட்டே இருக்கு. இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: ஒலி ஒன்பது ஆறு எட்டில் அன்பில் அவன் இயக்குனர் ஆர் கார்த்திகேயனுடைய இயக்கத்தில் வெளிவர போகிற படம் தான் அன்பில் அவன். இந்த திரைப்படத்தில் அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு, ப்ரீத்தி முகுந்தனும் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கூட்டணியில் இந்த திரைப்படம் பல எதிர்பார்ப்புகளை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக அண்மையில் அவங்க பண்ண அந்த ட்ரெய்லரில், ட்ரெய்லர் ரிலீஸாக இருக்கட்டும், அதற்கான படப்பிடிப்புக்கான அந்த பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் அவங்க காட்டியிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே வரவேற்பு பயங்கரமாக இருந்திருக்கு. இதன் காரணமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இன்றைக்கு இந்த திரைப்படம் வெளிவர வேண்டியது, அதாவது செப்டம்பர் 24-25 வெளிவர வேண்டிய இந்த திரைப்படத்தை அவங்க தள்ளி வச்சிருக்காங்க. அக்டோபர் 2 தள்ளி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, ஓ வரவேற்பு ரொம்ப அமோகமாக இருக்கு, பலரும் இந்த படத்தை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்டம்பர் 25 வெளியிட்டோன்னா அதற்கான திரையரங்குகள் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கு. அக்டோபர் 2 நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சோன்னா இன்னும் அதிக மக்கள் பார்க்கலாம், அதிக திரையரங்குகளில் இது கொஞ்சம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிவை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு முடிவு தான், அதாவது இன்னும் பல மக்கள் பார்க்கலாம், பலரும் இதை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் சின்ன சிக்கல் என்னன்னா, அதே அக்டோபர் 2 மற்ற திரைப்படங்களும் வெளிவருது. பார்த்துக்கிட்டோம்னா பத்தா வெளிவருது, சிக்மா, 7 கடல் 7 மலை இந்த திரைப்படங்களாக வெளிவரப்போகுது. அதனால இவ்வளவு திரைப்படங்களுக்கு மத்தியில் இந்த அன்பில் அவன் அப்படிங்கிற திரைப்படம் சிறப்பாக செய்யுமா, ஓங்கி விளங்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்க இப்போவே அங்கே வெளியிட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு போட்டியுமே இருந்திருக்காரு, ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கோம் போட்டி. அதனால் மக்கள் இந்த திரைப்படம் பார்க்குறதுக்காகவே திரையரங்குக்கு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ பல திரைப்படங்களுக்கு மத்தியில் இந்த திரைப்படம் வரும்போது இந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து பார்ப்பாங்களா, அதே வரவேற்பு கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனங்களும் வரவேற்பும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: கொண்டாட்டம்.
1: ஒலியில இவ்வாறு கலைஞராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் பி.வி. ஸ்ரீனிவாஸ், மறைந்த பாடகர். 2 நாட்களுக்கு முன்பாக தான் அவருடைய பிறந்த தினம், அதாவது செப்டம்பர் 22 தான் அவருடைய பிறந்த தினம். அதனை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதுமே அவருடைய பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கு ரொம்ப அருமையான ஒரு பாடலை நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், அதாவது பி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்களே எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த பலமுறை நான் பாட முயற்சி செஞ்சுருக்கேன், ஆனால் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அவர் பாடும்போது ரொம்ப லேசாக இருக்கும், ரொம்ப சுலபமாக பாடிடுவார். ஆனால் அதே பாடலை நான் முயற்சி செய்யும் போது அவ்வளவு சிரமமாக இருக்கும். இந்த பாடல், மெட்டு, பாடியவர், அதை எல்லாமே தவிர்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் இந்த பாடலை பற்றி என்னென்னா, இதனுடைய வரிகள். கவியரசு கண்ணதாசன் அவ்வளவு அருமையாக இந்த பாடலுக்கு வரிகளை வழங்கியிருப்பாரு விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்,

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வழியாகவும்
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: இன்றைய மலரும் நினைவுகள் அங்கத்தில் உங்களுக்காக நான் ஒரு பாடலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஞாபகத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்றதை விட, இந்த பாடகர் தான் எனக்கு பல நினைவுகளை கொண்டு வராரு. அது வேற யாரும் கிடையாது, மலேசிய பாடகர் திலீப் வர்மன். இவருடைய குரலை கேட்டு பாடல்களை கேட்டு ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஒரு பெரிய ரசிகன் இவருடைய குரலுக்கோ சரி, இவருடைய பாடல்களுக்கோ சரி. இவருடைய குரலை கேட்டு நான் எப்போதுமே வியந்திருக்கேன். எப்படிதான் இவ்வளவு தெளிவாக பாடுறாரு, நானும் இப்படி பாடணும் அப்படின்னு எப்போதுமே நான் ஆசைப்பட்டிருக்கேன். இவருடைய பாடல்கள் எப்போதுமே முயற்சி செஞ்சுருக்கேன், அதே அளவுக்கு வராது. ஆனால் ஏதோ முயற்சி செய்த ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு பெருமிதம் இருக்கும், அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இவருடைய பாடல்களை இப்போ நான் கேட்டாலுமே என்னுடைய பள்ளி பருவத்துக்கு இதை கொண்டு போயிடும். குறிப்பாக தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, அந்த நேரத்தில் தான் இவருடைய பாடல்களை நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன், ரசிக்க ஆரம்பித்தேன். ஆக எப்போ எந்த ஒரு பாடல்கள் கேட்டாலுமே, இவருடைய பாடிய பாடல்கள் கேட்டாலுமே அந்த பருவத்துக்கு என்னை கொண்டுட்டு போயிடும். இன்றைக்கு நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் உயிரை தொலைத்தேன்.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
6: Maverick Events and Production Varangum Masala Coffee Live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபியின் தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
7: அண்மையில் வந்த ஒரு செய்தி என்னென்னா, ஒரு வாகனம், அதாவது ஒரு கார் என்ன செஞ்சிருக்கு, முதல் தட்டத்திலேயே போயிருக்கு. சரி, இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதற்கு பின்னாடி ஒரு அவசர மருத்துவ வண்டி வந்து வந்திருக்கு, அதாவது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அது ரொம்ப வேகமாக வரும்போது நம்ம எப்போதுமே வழி கொடுத்தே ஆகணும். இது வந்து ஒரு சிங்கப்பூர் சட்டம், இது ஒரு விதிமுறை. ஆனால் இது இவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 1 நிமிடம் கழித்து தான் அவர் தடத்தை மாற்றியிருக்காரு, அதாவது முதலாம் தடத்திலேருந்து இரண்டாவது தடத்துக்கு அவர் மாறியிருக்காரு. இந்த 1 நிமிடம் அப்படிங்கிறது ரொம்ப நீளமான ஒன்று. உடனே நீங்க பார்த்த உடனே கண்டிப்பா வழி கொடுத்தே ஆகணும். இவர் அதை செய்யாம விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் வந்து சைரனை ஆன் பண்ணிருக்கு, ஹார்ன் பண்ணிருக்கு, கொஞ்சம் வழி கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் அதாவது சிக்னல் காட்டியிருக்கு. இது எல்லாத்தையுமே அவர் கண்டுக்காம தொடர்ந்து அந்த முதல் தடத்திலேயே போயிருக்காரு. தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் மட்டும் வாகனத்தை நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போதுமே இந்த அவசர வண்டிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இடம் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அது போன பிறகு அது பின்னாடியே நீங்கள் வந்து வேகமாக போகவும் கூடாது, அதுவும் ஒரு வரம்பு மீறல் தான். ஆக நீங்கள் எப்போதுமே ஒரு வாகனத்தை செலுத்தும் போது, வாகனத்தை நீங்கள் ஓட்டும் போது ரெண்டு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆம்புலன்ஸ் வருதுன்னா நீங்கள் வழி கொடுக்கணும், அதே சமயத்தில் ஆம்புலன்ஸ் உங்களை தாண்டி போணுச்சுன்னா நீங்கள் அதை பின்னாடியே ரொம்ப வேகமாக போகக்கூடாது. இதை மட்டும் எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.

0: வந்தாச்சுங்க, வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. பொதுவாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களையுமே தான் நம்ம வார இறுதியாக கருதுவோம், அதுதான் உண்மை. இருந்தாலுமே ஒரு சிலர் இப்போலாம் என்ன செய்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமையே வார இறுதியாக அவங்க கருதுறாங்க, வெள்ளிக்கிழமை அவங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்தாச்சு, நல்லா சந்தோஷமாக உங்களுடைய பொழுதை கழிங்க. சரி, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம காதல் பாடல்களை கேட்க போகிறோம். அதே வேளையில் புதிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இந்த புதிய ஒரு நாளை என்னென்ன நாம் எதிர்பார்க்கணும், எதற்காக நம்ம ஆவலாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு சில பேர் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஹா நாளைக்கு வேலை இருக்க வேலை இருக்க அந்த ஒரு நினைப்பிலேயே தூங்க போயிடுவாங்க. எழுந்திருச்சாலுமே ஆஹா நான் வேலைக்கு போகணுமே போகணுமே அப்படின்னு ஒரு பதற்றத்தோடையே ஒரு பயத்தோடையே அவங்க வேலைக்கு போவாங்க. மாறா எதை பற்றி நம்ம நினச்சி நம்மளுடைய நாளை வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக்கலாம், சரி இது நடக்க போகுது, நாளைக்கு நான் எழுந்திரிச்சு இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நமக்கு உற்சாகத்தை வழங்கும் ஒரு சில நடவடிக்கையாக இருக்கட்டும், ஒரு சில செயல்களாக இருக்கட்டும், அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு. அதனால் தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் இரவினில் ஆட்டம் பாடல்களை கேளுங்கள். மறைந்துவிடும் சோகங்கள்.
1: லவ் முடிச்சாட்டாயிருச்சு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகைய பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், நியூட்ரிஸ்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, நீங்கள் எதை எதிர்பார்ப்பீங்க, எதை நீங்கள் ஆவலாக எதிர்பார்ப்பீங்க, எதை நீங்கள் ஆவலை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தாங்க, பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவுன்னு வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஒரு சில வேளைகளை நமக்கு வந்து திட்டம் இருக்கும், ஓ நண்பர்களோட சந்தித்து காலை உணவு நம்ம சாப்பிட போகிறோம், அல்லது ஒரு மார்க்கெட்டுக்கு போக போகிறோம், ஒரு பேரங்காடிக்கு போக போகிறோம், உணவகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்பவே ஆவலோடு நான் அதை வந்து எதிர்பார்த்து நான் தூங்க போயிடுவேன். காலையில் எழுந்திருக்கும் போது அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு தன்முனைப்பு. ஏன்னா எழுந்திருக்கும் போது ஸ்னூஸ் பண்ணி சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் காலை உணவு இருக்குது, ஏதாச்சும் நம்ம வந்து வித்தியாசமாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அதில் ஒரு சின்ன உற்சாகம். அதற்காகவே நான் சில சமயங்களில் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே நான் எழுந்திருச்சிருவேன். நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னா எனக்கு தெரியாது, கண்டிப்பாக ஒரு சிலர் இருப்பீங்க. அதாவது

காலை உணவை நினைத்து நீங்கள் கொஞ்சம் ஆவலாக உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்குவீங்க. அதே சமயத்தில் காலை உணவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் காலை உணவை தவிர்த்து டீ காஃபி இந்த மாதிரியான பானங்களுக்காகவே அவங்க கொஞ்சம் முன்கூட்டி அவங்க எழுந்திருப்பாங்க, கொஞ்சம் ஆவலாக இருப்பாங்க. ஏன்னா காஃபி அப்படின்னு சொல்லும்போது அந்த நினைப்பே, ஆஹா காலையில் நல்லா சூடாக ஒரு காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும், அந்த ஒரு குடித்தாதான் நாளே தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவங்க காஃபி குடிக்கிற வரைக்குமே ரொம்ப உருன்னு இருப்பாங்க, கொஞ்சம் சிடுமுஞ்சியாக இருப்பாங்க. காஃபி குடித்த பிறகு ஒரு 5 நிமிஷம் 6 மணி நேரம் அப்படி ஆன பிறகு அப்போ தான் மனுஷன் மாதிரி இருப்பாங்க, பேச கலகலன்னு பேச ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. ஆக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் நினச்சி தூங்குங்க, அப்போ தான் நீங்கள் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் உற்சாகமாக நீங்கள் எழுந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று காலை உணவு, இன்னொன்று நீங்கள் அருந்தும் அந்த பானங்கள், அதாவது டீ காஃபி.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

காலையிலேயே எழுந்து இருக்கிறதுக்கு தன்முனைப்பு தேவையா? ஒரு சிலருக்கு தேவைப்படும். அப்படி பட்டு வர நீங்க இருந்தீங்கன்னா இதை கேளுங்க. சற்று முன்பாக அதாவது காலை உணவு டீ காஃபி எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து கொஞ்சம் ஆர்வமா இருங்க, தன்முனைப்பா இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு சிலருக்கு காலையில நடைப்பயிற்சியை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொரு காரணமும் இருக்கு, அதாவது சூரிய ஒளி அவங்க மேல படணும் அப்படிங்கிற ஆசையில அந்த வைட்டமின் டி இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூரிய ஒளி காலை கதிர்கள் வந்து உங்களுடைய தோல்ல பட்டா, சருமத்துல பட்டா சிறப்பு.

சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயிற்சியில் மேற்கொள்வாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்க கொஞ்சம் ஆர்வத்தோடு இருக்கலாம் அந்த காலை பொழுதில். ஆஹா சரி, இப்போ நான் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள போகிறேன், சூரிய ஒளி என் மேலே படப்போகுது, நான் சூரியகாந்தி மாதிரி மலர போகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கலாம். நடைப்பயிற்சி மட்டும் கிடையாது, ஒரு சிலர் வந்து உடற்பயிற்சியும் மேற்கொள்வாங்க. ஒரு சிலர், அதாவது ரொம்ப ரொம்ப குறைந்த சிலர் என்ன செய்வாங்கன்னா, காலையிலேயே அவங்க ஜிம்க்கு போயிடுவாங்க. காலையில் ஜிம்க்கு போன பிறகு தான் என்னுடைய நாளை ஆரம்பிக்க போகுது, ஏன்னா அந்த முழு நாளுமே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆர்வப்படுவாங்க. உடனே ஜிம்க்கு போய் சரி நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன், இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கை நான் வாழலாம், அந்த நேரத்தை வந்து நான் நல்லா செலவிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, உடற்பயிற்சியை மேற்கொண்டாங்கன்னா ரொம்ப லைட்டாக தான், அதாவது இந்த ஸ்ட்ரெச்சிங் இருக்குது, ஒரு சில நடவடிக்கைலாம் அவங்க மேற்கொள்வாங்க. அதை செய்த பிறகு ஆஹா சரி, இப்போ தான் நான் கொஞ்சம் எழுந்து இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இப்போ நான் என்னுடைய நாளை தொடங்க போகிறேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு இருப்பாங்க. ஆக நீங்கள் எழுந்து இருக்கிறதுக்கு ஒரு தன்முனைப்பு வேணும்னா, உடற்பயிற்சி நீங்கள் லேசாக மேற்கொள்ளலாம். நீங்கள் உடற்பயிற்சி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அடுத்த நாள் ஆஹா சரி நான் வந்து உடற்பயிற்சியை மேற்கொள்ள போகிறேன், அதற்கு பிறகு என்னுடைய நாளை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்திலே நீங்கள் போய் தூங்க போகலாம்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
3: I want to go out and buy food. Bring me downstairs.
2: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பள்ளிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
4: எதை பத்தி நினைச்சா உங்களுடைய நாள் வந்து சிறப்பாக இருக்கும், எது எப்படி நீங்கள் வந்து சிறப்பாக உங்களுடைய நாளை தொடங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததாக வாசிப்பு. வாசிப்பு அப்படின்னு சொல்லும்போது அது நூல்களாக இருக்கலாம், அல்லது செய்தித்தாளாக கூட இருக்கலாம். எனக்கு செய்தித்தாளை அண்மையில் தான் இந்த ஒரு பழக்கத்தை நான் கொஞ்சம் உண்டாக்குனேன், செய்தித்தாளை அதிக அளவில் படிக்கிறது. ஏன்னா செய்தித்தாள் இப்போ மின்னழுக்க முறையில் நம்மளுடைய கை தொலைபேசியிலே அடங்குது. ஆக அங்கேருந்து கொஞ்சம் செய்தியெல்லாம் நான் பார்த்துப்பேன். நடப்பு விவகாரங்கள், உலகத்தில் என்ன நடக்குது, தூங்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு 10 ஒரு 30 நிமிஷம் வரைக்குமே நடப்பேன் ஒவ்வொரு காலை பொழுதிலும். ஒரு சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா புத்தகங்களை வாசிக்க ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த டீ காஃபியோ பக்கத்தில் வச்சுட்டு காலை உணவை பக்கத்தில் வச்சுட்டு அங்கே வாசிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, நாளைக்கு நான் வாசிக்க போகிறேன், இன்றைய நாளை வந்து வாசிப்போட நான் தொடங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தோடையே ஒரு சிலர் அவங்களுடைய நாளை தொடங்குவாங்க. இந்த வாசிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சரி நான் 10 பக்கங்களை படிக்கணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்திருக்கும் போது அந்த 10 பக்கங்களும் படித்த பிறகுதான் அவங்களுடைய நாளை அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஒரு நல்ல பழக்கம். அடுத்ததா காலையில போய் குளிக்கிறதுக்கு பலரும் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். இதுவும் உண்மைதான். அதாவது காலையில எழுந்திருச்ச உடனே நான் வந்து என்னோட நாளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடங்குறதுக்கு ஒரு குளியலோட தான் தொடங்கணும், நான் வந்து புத்துணர்ச்சியோட இருந்தால் தான் அந்த நாளையே நல்லா தொடங்க முடியும், ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக நீங்களும் இதை கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம். சில பேர் வந்து அது கொஞ்சம் ஆறப்படுவாங்க, சரி நான் பல்ல வலிக்கிட்டேன், நான் முதல்ல சாப்பிட்றேன், டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், மற்ற காலை கடைகளை முடித்த பிறகு தான் நான் போய் குளிப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில கண் விழித்த உடனே அவங்க குளியல் அறைக்குள்ளார போய் ஒரு குளியல போட்டு பிறகு தான் அவங்க வந்து இப்போ தான் எனக்கு உயிர் வந்திருக்கு, என்னோடய நாளை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க.

காலையில நீங்க எழுந்திருக்கும் போது என்னென்ன விஷயங்களை நீங்க செஞ்சா உங்களுக்கு ஆவல் உண்டாகும், அதாவது அந்த நாளை வந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் உண்டாகும் அப்படின்னு தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல அடுத்த நடவடிக்கை திட்டமிடுதல், அந்த நாளுக்கு நான் என்ன செய்ய போறேன். ஒரு சிலர் வந்து கண்டிப்பா ஒரு நாளுக்கு முன்னாடியே அவங்க திட்டமிட ஆரம்பிச்சிருவாங்க, ஆனா இன்னும் ஒரு சிலர் காலையில எழுந்த பிறகுதான் அவங்க திட்டமிடவே ஆரம்பிப்பாங்க. சரி, இன்றைக்கு நான் இது செய்யணும், இங்க போகணும், இந்த நேரத்துல இந்த ஒரு விஷயம் இருக்கு, நான் செய்யறதுக்கு வேலையில இது இருக்கு, மீட்டிங் இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமா அவங்க வந்து திட்டமிடுவாங்க. திட்டமிட்ட பிறகு ஆஹா சரி, எனக்கு எல்லாமே சரியா இருக்கு, நேரம் படி எனக்கு என்னென்ன செய்யணும், எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு எனக்கு தெள்ள தெளிவா எனக்கு தெரிஞ்சிருக்கு, இப்பதான் என்னுடைய நாளை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவாங்க. திட்டமிடுறவங்களுக்கு மத்தியில இன்னும் ஒரு சிலர் திட்டமே இட மாட்டாங்க. அந்த நாளில் என்ன இருக்கு, எது வந்தாலுமே பார்த்துக்கலாம், சவாலாக இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம முழு மனசா நம்ம ஏத்துக்கிட்டு அதைப்படி நம்ம கடந்து போவோம் அப்படின்னு ஒரு மனப்போக்கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவராக கூட நீங்க இருக்கலாம். ஏன்னா ஒரு புதிய நாள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கணும், நல்லபடியா நடக்கும், எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரதான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. அந்த ஒரு எண்ணமே அவங்க அந்த நாளை ஆவலோட எதிர்பார்க்கறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.

சரி நேர்களே, இன்றைய இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாம வந்துட்டோம். இன்றைக்கு நான் ஒளிபரப்பிய பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட நீங்க சேர்ந்து பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா மிக்க மிக்க நன்றி. ஒருவேளை இப்பதான் நீங்க ஒளிப்பக்கமா வரீங்களா, சரி கவலைப்படாதீங்க. அடுத்த 4 மணி நேரத்துக்கு, அதாவது 5 மணி வரைக்குமே, இன்றைய நிகழ்ச்சிகளில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான துணுக்குகளை நம்ம உங்களுக்கு ஒளிபரப்பு செய்வோம். அதே சமயத்தில் நல்ல நல்ல பாடல்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தூக்கம் வரலையா அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இதுவா இருந்தாலுமே ஒளிய உங்களோட துணையா வச்சுக்கோங்க, சரியா? அந்த ஒரு தகவலோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் நவீன் குணசேகரன். இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள். பாய் பாய்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி ஒருவருக்கு பரிசாக காந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சற்று முன்பு சொல்லியிருந்தேன். ஒரு கேள்விய நான் கேட்டிருந்தேன். சிங்கப்பூரை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி யூஜின் டே, அவரு சுவாரஸ்யமான முறையில சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யறாரு. அது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, ஆனா சரியான பதிலை ஒரே ஒரு நேயர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்றா, மங்களம் வாழ்த்துகள். சரியான பதில் என்னவென்றால், சிங்கப்பூரை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி யூஜின் டே, அவர் வந்து இருண்ட டூரிசம், அதாவது டார்க் டூரிசம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான முறையில் அவர் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்கிறாரு. சரி, இந்த யூஜின் டே தான் யார்? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூஜின் டே 2015 சூப்பர் நேச்சுரல் கன்ஃபெஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருந்தாரு. அது அபார வெற்றியை கண்டது. அதுக்கப்புறம் 2023 ஹாண்டிங் ஹெரிடேஜ் டூர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கினாரு. அவர் வெளியிட்ட புத்தகம் அமானுஷ்யத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குனுச்சு. அதுக்கப்புறம் யூஜின் என்ன நினைச்சாருன்னா, சிங்கப்பூர் பேய் கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற இடங்களுக்கு நம்ம மக்களை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் 2023 அவருடைய முதல் சாங்கி திகில் சுற்றுலாவை நடத்தினாரு. ஆனா அவருக்கு தெரியாதது என்னன்னா, சிங்கப்பூர்ல சட்டப்படி உங்களுக்கு உரிமம் இல்லைன்னா நீங்க சுற்றுலா நடத்த கூடாது. அப்படி சுற்றுலா நடத்தினீங்கன்னா அது சட்ட விரோதமானது. இதனாலேயே உரிமம் இல்லாம ஒரு சுற்றுலாவை நடத்தியதற்காக யூஜினுக்கு ஒரு அபராதம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் நம்பிக்கையை கைவிடல. உடனடியா என்ன செஞ்சாரு, சுற்றுலா வழிகாட்டி ஆவதற்கான 9 மாத

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: எந்திரிங்க சத்ரி, எந்திரிங்க.
2: எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
1: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
2: அதுவா எந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
1: காடவள ஆட்டம் போடுறதுலாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி,
0: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
0: இது

சமீபத்துல சுவாரஸ்யமான ஒரு தகவலை படிச்சிருந்தேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறேன். அதாவது சில நேரங்கள்ல நமக்கு பயம் ஏற்படலாம் இல்லையா, அப்ப நாம பயப்படும் பொழுது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம உடலுக்கு நடக்குமா? முதலாவதாக நமக்கு பயம் உணர்வு ஏற்படும் பொழுது நமது உடலுக்கு புல்லரிக்கும், அதாவது கூஸ் பம்ப்ஸ் வரும். அடுத்ததா நம்ம பயத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய வயிறு வேலை செய்யறத நிப்பாட்டிருமா? நம்ம உடல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப புத்திசாலி. அது என்ன செய்யணும்னா, நம்ம பயப்படும் பொழுது அந்த இடத்துல இருந்து நாம ஓடணும் இல்லையா, அப்ப நம்ம தசைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் சக்தி தேவைப்படும். அப்ப அது என்ன செய்யும், நம்ம வயிற்று பகுதியில இருக்கிற ரத்தத்தை தசை திருப்பி நம்முடைய தசைகளுக்கு கொண்டு செல்லுமா? அப்ப பயம் ஏற்படும் பொழுது நாம அந்த இடத்துல இருந்து ஓடி செல்ல நமது தசைகளுக்கு அதிக சக்தி இருக்கும். இறுதியா ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நாம பயப்படுற நேரத்துல நமது கேட்கும் ஆற்றல் நிப்பாட்டிருமா?

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்ல பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்து பாடணும். காத்திருக்குங்க,
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: ஸ்ட்ராங் டீ.

நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஆங்கிலத்துல இந்த கேள்வி இடம்பெற்றது. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி, சரியா? அப்புறம் ஒரு எண் தொடரை நான் கொடுத்திருந்தேன், 4, 3, 4, 6, 4, 9, 4, அதுக்கப்புறம் கடைசி எண். கடைசி எண் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும், சரியா? கேள்வி இதுதான், வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் த சீக்வன்ஸ். இதில் வந்து எண் என்னன்னா 4, 2, 3, 4, 6, 4, 9, 4, கடைசி எண் என்ன? சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் கல்பனா. வாழ்த்துகள். ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டர் காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. சரி கல்பனா, சரியான பதில வந்து அப்படியே டக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியான பதில் என்னவென்றால் 8. சரியான பதில் என்னவென்றால் 8. ஏன் 8 அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பதில் வந்து கேள்வியிலேயே இருக்குங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இந்த கேள்வியில இருக்கிற வார்த்தைகளுடைய அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்கள் தாங்க அந்த எண் தொடர். அதாவது வாட் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல வந்து 4 எழுத்துக்கள் இருக்கு, இஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல 2 எழுத்துக்கள் இருக்கு. அப்ப அந்த முழு கேள்வியும் நீங்க பார்த்தீங்கன்னா What is the next number that completes this sequence? Sequence என்பது கடைசி வார்த்தை, இதுல 8 எழுத்துக்கள் உள்ளன. எனவே 8 என்பதுதான் சரியான பதில். பல நேயர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, இன்னும் சில நேயர்களும் வந்து சரியான பதில வந்து சொல்லியிருந்தாங்க. எஸ்ஜி அப்படிங்கிற நேயரும் சரியான பதில சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சன் 23709 அவரும் வந்து சரியான பதில சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் நம்ம கல்பனா, அவங்களுக்கு வாழ்த்துகள்.

0: எனக்கு வயசாகி போச்சுல, அந்த செயற்கை நுண்ணறிவு அந்த அறிவு இந்த அறிவுலாம் தேவையில்ல, ஒரே ஒரு அறிவு இருக்கு அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்றவங்க இருக்கலாம்.
1: ஆமா ஆமா, ஆறு அறிவு மட்டும் போதும் அப்படின்னு, ஆனா எத்தனை பேர் அதை பயன்படுத்துறோம்னு தெரியல. சரி, அது பக்கம் போக வேண்டாம், நம்ம செயற்கை நுண்ணறிவுக்கு வருவோம். இப்ப இந்த ஒரு கோர்ஸ்க்கு நான் போன போதுக்காத பலதரப்பட்ட மக்களை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. வெவ்வேறு வயதினர்கள் இங்க வந்திருந்தாங்க. அதுல ஆக மூத்தவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயது 67. 67 வயதுல அதே அந்த ஒரு வேட்கையோட அந்த ஒரு ஆர்வத்தோட அவர் வந்து உட்கார்ந்திருந்தாரு. என் பக்கத்துலதான் அவர் இருந்தாரு, அதே மேசைதான் என் பக்கத்துடைய இருக்கையில அவர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அங்கிள், அவர் பேரு ராம், அங்கிள் ராம், நீங்க 67 வயதுலயும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுவும் குறிப்பா AI செயற்கை நுண்ணறிவை நீங்க கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எது உங்களுக்கு பெரிய ஒரு உந்துதலா அமைஞ்சது அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, இல்லம்மா இப்ப காலம் ரொம்ப மாறிடுச்சு, என்னுடைய காலத்துல வந்து பேஜ் எல்லாம் அதற்கு முன்னால இருந்த ஒரு காலத்துல நான் பிறந்தேன், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதிநவீன உலகத்துல இந்த நுட்பங்கள்ல நான் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். இப்ப நான் கத்துக்கலனா அப்ப எப்படி நான் நல்ல முறையில பங்களிக்க போறேன், எப்படி நான் பங்காற்ற போறேன்? அவருடைய மனப்பான்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காதர். அவருடைய வயதை ஒரு தடையாவே அவர் பாக்கல. ஓ, எனக்கு 67 வயது ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு கத்துக்கணும், ஒண்ணுமே இல்லை. அங்க வந்து உட்கார்ந்து நம்மோட அதாவது அந்த இளம் வயதினர் கூட ஈடு கொடுத்து அவர் செஞ்சாரு. அவருடைய படைப்பை பார்க்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், பெருமைப்பட்டேன். பல பேரும் கைத்தட்டியும் இருந்தாங்க, அங்கிள் சிறப்பான ஒரு லிஸ்ட் இருக்கீங்க, வெரி குட் அப்படின்னு.
0: அதே வழியில நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து இந்த இறுதி நாள்ல வந்து FYP ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று இருக்கும்.
1: ஆமா, நீங்க ஒரு படைப்பை நீங்க காட்டணும்.
0: அதற்கு வந்து அவர் ஒரு முந்தைய நாள் வந்து தூங்காம விடிய விடிய உட்கார்ந்து பிரசன்டேஷன் செஞ்சு, நான் வந்து வா பாருங்க அந்த வயசுல ஒரு உத்வேகம் இருக்கு பாத்தீங்களா.
1: சரியா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வகுப்பு முடிந்த பிறகு எல்லாரும் கிளம்பிடுவோம் இல்லையா, அவர் மட்டும் உட்கார்ந்துருந்தாரு, பல கேள்விகளை கேட்டு இருந்தாரு. அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட பல கேள்விகள் கேட்டாரு, இதை நான் எப்படி பயன்படுத்துறது, இப்ப ஏன் நான் இதை கிளிக் பண்ணும் போது எனக்கு இது சரியா வந்து விழ மாட்டேங்குது, எதனால நான் ஏதாவது தவறா செய்யறேன், கற்றுக்கொடுங்களேன்னு அவர் பொறுமையா உட்கார்ந்து ஒரு மணி நேரம், அதாவது வகுப்பு முடிஞ்சிருச்சு காதர், ஆனா அவர் உட்கார்ந்து சரியா பார்த்துட்டு வீட்டு போய் சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா, நீங்க எல்லாருமே 2 மணி நேரத்துல முடிச்சிருவீங்கம்மா, ஆனா எனக்கு 2 மணி நேரம் பத்தாது, கூடுதல் நேரம் தேவை, அதுக்கு நானும் என் உழைப்பு போடணும் இல்லையா, அதனால வீட்டுக்கு போய் ஒரு ரிஃப்ரெஷ் மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு 4.5 மணி தூங்கிட்டு 2 மணி நேரம் தான் தூங்கிட்டு எழுந்து அவரு திரும்ப நம்ம வகுப்புக்கு வந்திருந்தாரு 7:30 மணிக்கிட்ட. ஆமா
0: அலிமா, நீங்க சொல்றதை கேட்கும் போது இது தெரிஞ்சுதான், அப்பவே திருவள்ளுவர் திருக்குறள் 391 கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகவல் சொல்லியிருக்கிறாரு.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிடு தகிடு தகிடு தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிடு தகிடு தகிட திரகிடு தகிடு தூம் கிடகு தகிடு தூம் தகதிமி தகதிமி தகதம் திரகிடம் திரகிடம்

0: இருவர்களின் அதிசய உலகம். ஒரு பாட்டு
1: காதல் பூத்தது அதுக்கு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: தூண்டும்

0: அவங்க வந்து சென்ற ஆண்டு இந்த ஐநூலி கொடுத்தாங்களே அது எக்ஸ்பயர் ஆச்சியா, அவங்க வந்து அதை பயன்படுத்தல. அவங்க வந்து அது பிறகு வந்து ஒரு ஜென் ஏஐ பயிற்சி பயிலரங்க போய் கலந்துக்கிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவை பத்தி அவங்க கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இப்ப பொதுவா இந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது போன்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இப்ப மீதம் இருக்கிற அந்த ஐநூறுலி இருக்குல்ல அதை பயன்படுத்தி இந்த பேசிக் போட்டோகிராபி படப்பிடிப்பு புகைப்படங்கள் எடுப்பது எப்படி படப்பிடிப்பு செய்யறது எப்படி அது போன்ற விஷயம்லாம் வந்து அவங்க கத்துக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 4 ட்ரிப்ஸ் முடிச்சிட்டாங்களாம், அந்த வெளியூர் பயணம் போயிட்டாங்களாம். ஸோ அதனால எனக்கு நேரம் பத்தல, பட் டெஃபினெட்லி அவங்க வந்து அடுத்த வருஷம் இந்த 4000 வெளியே வரும்ல அதை பயன்படுத்தி அவங்க போய் பல விஷயங்கள் கத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தயவு செய்து பயன்படுத்துறீங்கப்பா, அந்த அரசாங்க கட்டணம் காசை வீணடிக்காதீங்க.
2: வணக்கம் காதர், வணக்கம் ஹலிமா, நந்தினி பேசுறேன். ஓகே, நான் எனக்கு வந்து பேக்கிங் வந்து ஒரு அளவு பிடிக்கும். ஸோ இந்த ரொட்டி வகைகள் செய்யறதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து இந்த யூடியூப் பார்த்து தான் நான் செய்வேன். ஆனால் ஐ தாட் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கோச்சிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஆப்டியில் போகலாம் அப்படின்னு என்னோட வீட்டுக்கிட்ட உள்ள சிசியில் வந்து பேக்கிங் கோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்கில் ஃபியூச்சர்ஸ் வச்சு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து எனக்கு அடுத்த மாதம் ஆரம்பிக்குது. ஸோ நான் அந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ கைஸ்.
0: இங்கே குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்பப்ளிக் பலதுறை கல்லூரியில் வந்து அவங்க வந்து 2 வருடங்களுக்கு முன்பு இந்த 3D பில்ட் அண்ட் பிரிண்ட் பயிற்சிக்கு போயிருந்தாராம். அது உண்மையிலே நான் கலந்துக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ். அந்த பயிற்சியை முடித்த பிறகு எனக்கு ஒரு இலவசமாக பிரிண்டரும் கொடுத்துருந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் நான் வந்து ஊக்குவித்து அந்த பயிற்சிக்கு போக சொல்லியிருந்தேன்னு எங்க குமார் அனுப்பியிருக்காரு.
1: 3D பில்ட் அண்ட் பிரிண்ட்,
0: 3D பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, 2 வருடங்களுக்கு முன்பு இருந்திருக்கு.
1: குமாரே, லிங்க் அனுப்பி வைக்கப்பா.

0: பதிந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: இன்றைக்கு ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சொல்லும் போது 2015 அதாவது 11 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை நீங்க பயன்படுத்தி நீங்க வெவ்வேறு பாடத்திட்டங்களுக்கு போகலாம், பயிலரங்குகளுக்கு போகலாம், கற்றுக்கலாம். கற்றுக்கும் போதுதான் நம்ம தொடர்ந்து நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
2: ஆமா, இந்த 2015 ஆரம்பித்ததுன்னு சொன்னீங்களே, அதுக்கு அடுத்த ஆண்டு 2016 25 வயதுக்கு மேற்பட்டோர் இந்த 500 ரூபாய் பயன்படுத்தி அந்த திறன்களை கத்துக்கலாம், அவங்க காசஸ்க்கு போகலான்னு அவங்க அறிவிச்சாங்க. இப்போ சற்று முன்பு லீலாவளி சொன்னாங்களே, எங்களுக்கு 4-6 வழி வந்துருச்சு, அதான் 70 வயதுக்கு மேலே அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அப்படி கிடையாது, 70 வயசு ஆனாலும் நீங்கள் போகலாம். அவங்க சொன்ன மாதிரி சில நிறுவனங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்குது. இந்த மீட் கரியர் சொன்னாங்களே, வேலை பயணத்தில் நீங்கள் வந்து திறனை வந்து மேம்படுத்தணும், புதிய திறன்களை கத்துக்கணுன்னா நம்முடைய அரசாங்கம் 1 முதல் தேதி 2024 இந்த 4000 வழி ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க.
1: 40 வயது அல்லது அதற்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த 4000 வழி கிரெடிட்ஸ் உங்களுடைய இந்த கணக்கில் வரும், ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கணக்கில் வரும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா, முதல்ல உங்களுடைய சிங் பாஸ்க்கு நீங்கள் போகணும், அங்கே சென்று அது நீங்கள் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தின பிறகு உங்களுடைய ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் போர்ட்டல்ல நீங்க பிடிச்ச ஒரு பயிலரங்குக்கோ இல்ல காஸ்கோ பதிவு செய்யலாங்க. காசு கூட கட்ட தேவையில்லை, இலவசமா நீங்க போயிட்டு வந்துடலாம். இந்த 4000 வழி அரசாங்கம் கொடுக்கற இந்த 4000 வழி நீங்க பயன்படுத்தலாம்.
2: இந்த மீட் கரியர் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட்க்கு காலாவதி கிடையாது, உங்களுக்கு 100 வயசானாலும் நீங்க அதை பயன்படுத்தலாம்.

0: வரிசையில் தொடங்க மூன்று கேள்விகளை கேட்டிருந்தோம். முதல் கேள்வி என்ன காதர், என்னமோ வீசுற மாதிரி ஆக்ஷன் பண்றீங்க.
1: ரா வரிசையில் விளையாட்டு.
0: ஒரு விளையாட்டு சொல்லணும். இரண்டாவது
1: கேள்வி, ஒரு காப்பியத்துல கதாபாத்திரங்கள் இருக்கல, அந்த கதாபாத்திரத்தோட பெயர் ரால ஆரம்பிக்கணும்.
0: மூன்றாவது கேள்வி, ரா வரிசையில தொடங்கும் ஒரு உணவு பொருள் சாப்பிடும் ஒன்றை நீங்க கூறணும்னு சொல்லியிருந்தோம். பல நேர்கள் உங்களுடைய பதில்களை குரல் பதிவை எடுத்து நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க. சுதா என்ன சொல்றாங்க?
2: ஹாய், வணக்கம் ஹலிமா, வணக்கம் காதர். நான் வந்து சுதா பேசுறேன்.
1: வணக்கம்.
2: இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ரால ஆரம்பிக்கும் விளையாட்டு பொருள் வந்து ரப்பர் பந்து. காப்பியத்துல உள்ள ஒரு ஒரு கேரக்டரோட பேர் கேட்டீங்க. ராமாயணத்துல வந்து ராமன். சாப்பாடு பொருள் ஒண்ணு கேட்டிருந்தீங்க, ரசகுல்லா.
0: பல நேரங்கள் நீங்க ராமாயணம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க, ஆனா காப்பியத்துல இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தின் ஒரு கேரக்டருடைய பெயரை நம்ம
1: கேட்டோம். சில பேர் ராவணன் சொல்லிருக்கீங்க, அதுவும் சரிதான். ஆனா முதல்ல சுதா குரல் பதிவு அனுப்பியதுனால அவங்களுக்கு தான் அந்த பரிசு.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா,
1: அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா,
0: வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா,
1: அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா?
0: எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி
2: டீ கடை.
0: ஒரு சிப் நிறைய சிரிப்பு. இதோ வந்துட்டோம்ல.
3: சின்ன குட்டியோ சிங்காரியோ தங்க கட்டியோ பொய்யாரியோ.
0: ஒரு சின்ன ஆச்சரிய மாதிரி செய்தி படிச்சேங்க. படிச்சு பார்த்த உடனே இன்றைக்கு தொடக்கத்துல இந்த கதை தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கு. இந்த வாரம் முழுவதும் உலகத்துல லட்சக்கணக்கான ஒரு இணையத்துல ஒரு போட்டியில வாக்களிச்சிருந்திருக்காங்க. அது ஒரு தேர்தல் அப்படின்னு நினைச்சா தப்பு, அல்லது பாட்டு போட்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுனா அதுவும் தப்பு. ஆனா உலகத்திலேயே குண்டான கரடி யார், குண்டான கரடி எது என்பதுதான் அந்த போட்டி. ஆமாங்க, அலாஸ்கால கட்மாய் நேஷனல் பார்க் அப்படின்ற தேசிய பூங்கா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஃபேட் பே வீக் அப்படின்ற ஒரு வாரத்தை நடத்துவாங்களாம். இந்த வருஷம் 16 பழுப்பு நிற கரடிகள் நாக் அவுட் மேட்ச் மாதிரி நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. வாக்களிப்பை ஆரம்பிச்ச வேகத்திலேயே இணையதளமே ஆட்டம் கட்டுச்சு பாத்துக்கங்களேன். முதல் சுற்றுல இருந்து என்னாச்சுன்னா அதிகமான பேர் வாக்களிச்சனால இரண்டு கரடிகளுக்கு இடையே போட்டியா யார் வந்து இந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அந்த போட்டி நடந்திருக்கு. ஆக அந்த போட்டியில வந்து சங்க் அப்படின்ற ஒரு கரடி வந்து போட்டியிடுது. அது போன வருஷமும் அதே தான் வெற்றி பெற்று அதனுடைய எடை 1200 பவுன் அப்படின்னு சொல்றாங்க. கணக்கு போட்டு பார்த்தா நம்ம கணக்குல வந்து 540 கிலோ, ஒரு சின்ன வாகன அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் அந்த சங்குக்கு போட்டியாக கொடுத்து வந்திருக்காரு கலி என்பவர். அவர் வந்து ஒரு கரடி தான் அவரு. ஓகே, சாவன் மட்டும் போதாதுன்னு கடல் பறவைகள் இவற்றெல்லாம் துரத்தி துரத்தி சாப்பிடுவாங்களாம். இந்த மாதிரி இந்த ரெண்டு கரடி கடுவையும் பயங்கரமான போட்டி அமைஞ்சது. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு சாப்பிடுறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரலாம். ஒரு ஆண் கரடி ஒரு நாளைக்கு 30 சாமன் மீன் வரை சாப்பிடணுமா? ஆனா நம்மளாம் 3 வேளை சாப்பிடும் போதே ஐயோ டயட் இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி கரடி சாப்பிடறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. குளிர்காலம் வரும்போது மாசக்கணக்கா குகைக்குள்ளேயே இந்த கரடிகள் தூங்குமா, சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. அதனால அவங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சு அந்த உடல் எடையை கரைக்கிறதுக்கு இந்த நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. குளிர்காலத்துல அந்த மாதிரிதான் வந்து தன்னுடைய உடலை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க உடல் எடை ஏறது பேராசு இல்ல, அது பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, கரடி ஓய்வுக்கு முன்னாடியே சேமிக்குது. எப்படி கரடி ஓய்வுக்கு முன்னாடியே சேமிக்குது? நாம ஓடி ஓடி உழைச்சி என்னத்தை சேமிச்சோம் அப்படின்னு நான் இப்ப யோசிக்கிறேன் இந்த கதையை படிக்கும் போது. அடுத்ததாக இந்த வாரம் நம்ம கரடி கதை பத்தி பேசணும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமான உற்சாகம் வேணும், உங்களுடைய அந்த நாளை வந்து திட்டம் போட்டு நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு துணையாக நாங்க இருக்கோம். உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்கோ உங்களுடைய நாளை ஒன்னு கொண்டு போறதுக்கோ அப்படிப்பட்ட உற்சாகமான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதை உங்களுக்காக தொடங்கியாச்சு. 8 வரை டீ கட்ட சூடா டீ கலக்கி குடிச்சிட்டு உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சிருக்கேன். உங்கள் வைப் விமலா 70

வார்த்தைக்குள்ள வலிமையை பற்றி இன்றைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எளிமையான வார்த்தை தான், ஆனா ஒவ்வொருடைய வாழ்க்கையில அந்த சின்ன சின்ன வார்த்தைகள், குட்டி குட்டி வார்த்தைகள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக தெரியுமா? அது பத்தி இன்றைக்கு நம்ம பேசிருக்கோம். வந்திருக்கும் சில செய்திகளை நாம கொஞ்சம் பார்க்கலாம். அழகா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க நம்ம கருப்புசாமி. அவர் என்ன சொல்றாருன்னா, மணி வந்து சாப்பாடு பரிமாறும் போது வீட்டுல கேட்பாங்களாம், சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்களாம். உடனே இவர் சொல்லுவாரா, அப்படி கேட்கறதே தப்பு அப்படின்னு. அப்படி கேட்காம சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேளுன்னு சொல்லுவாரா. ஏன்னா அது ஒரு சின்ன விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு இருக்கு பாத்தீங்களா. நல்லா இருக்கான்னு கேட்டா யோசிக்காம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம், ஆனா சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை, வார்த்தைகளை நம்ம விளையாண்டு பார்த்தோன்னா உண்மையில என்ன உணர்றாங்க அப்படின்ற மாதிரி கூட நமக்கு சில பதில் கிடைக்கலாம், கேள்விக்கான தேடலுக்கான பதில் கிடைக்கலாம். அழகாசன் சாமி, ரொம்ப நன்றி. அடுத்ததாக மற்ற சில செய்திகளை பார்க்கலாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேக்குறது, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கான்னு கேக்குறது ஒரு பெரிய வார்த்தை. தெரிஞ்ச ஒரு தோழி எப்படி தொலைபேசி எடுத்தாலும், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அதான் முதல் கேட்பாங்க. வழக்கமா சில இருந்து ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க, அது வந்து அது கேட்கற தோனி இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி முயற்சி செய்து பாருங்க. அடுத்ததாக வந்திருக்க ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி, அனுபவத்துல சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரி. அவங்க தோழியோட நண்பர்களோட வெளியெல்லாம் போகும்போது அப்பா ஒவ்வொரு மணி நேரமும் அழைப்பாரா, அழைச்சு எங்க இருக்க, எப்ப வரும் வீட்டுக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாராம். அப்பெல்லாம் தெரியல, எப்பயுமே வந்து அதட்டி தான் கேட்பாரு. சிலர் ரொம்ப பாசமா கேட்பாங்கதான், ஆனா பெரும்பாலான அப்பாக்கள் எல்லாம் அதட்டி தான் கேட்பாங்க. அதே கேள்வி அப்புறம் அடிக்கடி கேட்கும் போது விக்னேஸ்வரிக்கு பெரும்பாலும் என்ன நடக்கும்னா கொஞ்சம் கோவம் வருமா, என்ன அப்பா இப்படி கேட்டுட்டே இருக்காரு அப்படின்னு. ஆனா 18 வருஷத்துக்கு முன்பு அவர் தவறிட்டாரு. இப்ப எங்கிட்ட அந்த கேள்வியை யாருமே கேட்கறது இல்ல. நான் ரொம்ப அவரை மிஸ் பண்ணிட்டேன், எங்க இருக்க, எத்தனை மணி வீட்டுக்கு வருவ அப்படின்னு கரிசனையா கேக்குறாங்க இல்லையா. அந்த வார்த்தை கேட்கறதுக்கு இப்ப ஆள் இல்லாம இருக்கங்க. அவர் நெத்தி நடிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. இப்ப அந்த மாதிரி யாருமே என் மேல அக்கறை கொண்டு கேள்வி கேட்கறதுக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரி. கஷ்டம்தான் சில இடத்துல அந்த மாதிரியான ஒரு இடத்த நிரப்புறது மத்தவங்களால முடியவே முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, உங்க வந்து அவங்க அப்பா அவ்வளவு அன்பா உங்களை பாத்துருந்துருக்காரு, நிச்சயமா அவரோட துணை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குங்க. இதே போல இன்னும் நிறைய செய்திகள் வந்து குவிஞ்ச வேண்டமா இருக்கு. சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஏன் முகம் வாடி இருக்கு, அதெல்லாம் பெரிய விஷயம். ஒருத்தங்க பார்த்தோன்னே, முகத்தை பார்த்தோன்னே முகம் வாடி இருக்கு அப்படின்னு ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா பாக்குறாங்கன்னு தெரியுதுன்னா அவங்க எந்த அளவுக்கு உங்களை வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற பெரிய கொடுப்பனை. அப்படிப்பட்ட மனிதர்களை பக்கத்துல வச்சுக்கோங்க, அவங்க மனசு நோகாம பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் வார்த்தைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய, உறவுகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை. சின்ன நினைவூட்டல் டீ கடையில இருந்து. 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
2: அது இல்லங்க,
3: கொஞ்சம்
2: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
3: அது மட்டுமா?
2: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
3: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க. ஒத்தி வைப்பது அதற்கே உரிய சவால்களை கொண்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பல ஆண்டுகளாக நம்ம அனைவரும் போற்றி வணங்கி வரும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம், அவருடைய திரைப்படம் அக்டோபர் 15 தேதி வெளி வருது. அவர் மீதுள்ள மிகுந்த மரியாதையின் காரணமாக எங்களுடைய ஓம் திரைப்படத்தின் வெளியீட்டை அதன் பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒத்தி வைக்க முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷ். அதனால இந்த வருஷம் தீபாவளிக்கு ஓம் திரைப்படம் வெளியாகாது என்பது உறுதியாகி இருக்கு.
4: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
5: ஆரா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
4: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: நடக்கும்
4: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணமிங்கே.
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: நிறைய புகைப்படங்கள் இமேஜஸ் வந்து விழும். அதுல சிபி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அதை கிளிக் செய்து எந்த ஒரு படத்தை நீங்க ஸ்டிக்கராக மாத்த விரும்புறீங்களோ அதை கிளிக் செய்து அப்லோட் செய்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் கூட வராது உங்களுடைய புகைப்படம் அழகா ஜிஃப் மாதிரி ஒரு 10-16 ஜிஃப் கொடுக்குதுங்க. கியூட் கியூட்டா இருக்கு, குட் மார்னிங் சொல்லுது, ஹேன்னு அமேசிங்றது, அப்ரூவ்ன்றது கியூட்டா இருக்கு. சரி முயற்சி செய்யுங்க, அப்படியே உங்களால முடியலனாலும் ஒலி வாட்ஸ்அப் செய்து அனுப்புங்க, உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். சரியா?
1: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காப் ஒலி 968 இல்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாகா போலி 968

நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி இன்று செப்டம்பர் மாதம் 24 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாள்ல உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம், என்னென்ன நாட்களை கொண்டாடுறாங்க அதையும் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு முதலாவதாக வேர்ல்ட் மேரிடைம் டே இன்னைக்கு அனுசரிக்கப்படுது. மேரிடைம்னா என்ன? மேரிடைம் அப்படிங்கிறது இந்த கப்பல், கடல், துறைமுகங்கள் இதெல்லாமே சார்ந்த ஒன்று, நம்மளுடைய உலகத்தையே ஒன்றிணைக்கிற ஒன்றுனா இந்த மேரிடைம் அப்படிங்கிற ஒன்று தான். பலரும் இந்த துறையில் இருப்பாங்க. இந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், அது மட்டும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த மேரிடைமை சார்ந்த வரைக்குமே இப்போலாம் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்குது. உங்களுடைய பொருட்கள் எல்லாமே நீங்கள் சீனாலேருந்து வாங்குறீங்க, யூஎஸ்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது முக்காவாசி கடல் மூலமாக தான் நம்ம சிங்கப்பூரை வந்து அடையுது, மற்ற நாடுகளை போய் சேருது. ஆக இந்த மேரிடைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை அனுசரிக்கும் நாள் தான் இன்று. அடுத்ததாக இன்றைக்கு வேர்ல்டு பாலிவுட் டே அனுசரிக்கப்படுது. பலரும் இந்த ஹிந்தி திரைப்படங்களை பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. குறிப்பாக 1970களில் இந்த பாலிவுட் அப்படிங்கிற ஒரு துறை ஹாலிவுட்டையே கடந்து போயிட்டு தாண்டி போயிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹாலிவுட் எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமான ஒன்று. இப்போ வரைக்குமே நம்ம ஒரு ஆங்கில திரைப்படத்தை பார்த்தோம்னா அது ஹாலிவுட்டில் தான் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் பாலிவுடும் ஈடு கொடுத்து இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்பயும் ஏன் இப்பயும் அது வந்து ஈடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மற்ற துறைகளுமே வந்துட்டு, அதாவது காலிவுட் இருக்குது, டாலிவுட் இருக்குது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள்லேருந்தும் வந்து திரைப்படங்களை உருவாக்குறாங்க. அது எல்லாமே உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆனால் பாலிவுடை பொறுத்த வரைக்கும் அதை யாராலுமே அசைக்க முடியாது. உலகத்திலேயே எல்லாருக்குமே தெரியும், ஷாருக் கானா யாருன்னு தெரியும், அமீர் கானா எல்லாருக்குமே தெரியும். ஆக ரொம்ப பிரபலமான ஒன்று தான் இந்த பாலிவுட் துறை. அதை கொண்டாடும் ஒரு நாள் தான் இன்று. அடுத்ததாக இன்றைக்கு அனைத்துலக அளவில் இன்டர்நேஷனல் ஏஜ் டைவர்சிட்டி டே அனுசரிக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு வயதினரையும் நம்ம எப்போதுமே கருத்தில் எடுத்துக்கணும், யாரையுமே நம்ம புறக்கணிக்க கூடாது. சில சமயங்களில் ஓ இவங்களுக்கு வயசாயிட்டு, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களால எந்த ஒரு பயணம் கிடையாது அப்படின்னு நம்ம புறக்கணிக்கலாம். அல்லது வயது குறைந்தவர்களையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஓ ஒரே விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, அவங்க சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, அவங்களுக்கு அனுபவம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம புறக்கணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம பண்ணக்கூடாது. மாற நம்ம என்ன செய்யணும்னா எல்லாரையுமே நம்ம சரிசமமாக பார்க்கணும், சரிசமமாக நம்ம நடத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை விழிப்புணர்த்தும், இதை வலியுறுத்தும் ஒரு தினம் தான் இன்று.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கக்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

அன்பில் அவன் இயக்குனர் ஆர் கார்த்திகேயனுடைய இயக்கத்துல வெளிவர போகிற படம் தான் அன்பில் அவன். இந்த திரைப்படத்தில் அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு, ப்ரீத்தி முகுந்தனும் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கூட்டணியில் இந்த திரைப்படம் பல எதிர்பார்ப்புகளை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக அண்மையில் அவங்க பண்ண அந்த ட்ரெய்லரில், ட்ரெய்லர் ரிலீஸாக இருக்கட்டும், அதற்கான படப்பிடிப்புக்கான அந்த பிஹைண்ட் த சீன்ஸில் அவங்க காட்டியிருந்தாங்க, எல்லாத்துலேயுமே வரவேற்பு பயங்கரமாக இருந்திருக்கு. இதன் காரணமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இன்றைக்கு இந்த திரைப்படம் வெளிவர வேண்டியது, அதாவது செப்டம்பர் 24-25 வெளிவர வேண்டிய இந்த திரைப்படத்தை அவங்க தள்ளி வச்சிருக்காங்க. அக்டோபர் 2 தள்ளி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, ஓ வரவேற்பு ரொம்ப அமோகமாக இருக்கு, பலரும் இந்த படத்தை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்டம்பர் 25 வெளியிட்டோம்னா அதற்கான திரையரங்குகள் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கு. அக்டோபர் 2 நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா இன்னும் அதிக மக்கள் பார்க்கலாம், அதிக திரையரங்குகளை இது கொஞ்சம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிவை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு முடிவு தான், அதாவது இன்னும் பல மக்கள் பார்க்கலாம், பலரும் இதை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் சின்ன சிக்கல் என்னன்னா, அதே அக்டோபர் 2 மற்ற திரைப்படங்களும் வெளிவருது. பார்த்துக்கிட்டோம்னா பத்தா வெளிவருது, சிக்மா, 7 கடல் 7 மலை இந்த திரைப்படங்களாக வெளிவரப்போகுது. அதனால இவ்வளவு திரைப்படங்களுக்கு மத்தியில் இந்த அன்பில் அவன் அப்படிங்கிற திரைப்படம் சிறப்பாக செய்யுமா, ஓங்கி விளங்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்க இப்போவே அங்கே வெளியிட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு போட்டியுமே இருந்திருக்காரு, ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கோம் போட்டி. அதனால் மக்கள் இந்த திரைப்படம் பார்க்குறதுக்காகவே திரையரங்குக்கு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ பல திரைப்படங்களுக்கு மத்தியில் இந்த திரைப்படம் வரும்போது இந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து பார்ப்பாங்களா, அதே வரவேற்பு கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனங்களும் வரவேற்பும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்த அது எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாகாப் ஒலி 968.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீரகாப் ஒலி 9:06 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய செவ்விசையில் தொடக்கமாக யு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாசித்திருக்கும் மேண்டலின் இசை ஒலியேறவிருக்கின்றது. பாஹி பாஹி கணபதி, ராகம் ஹம்சத்வனி, தாளம் ரூபகம்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக கல்யாணி ராகத்தில் டி எம் கிருஷ்ணா அவர்கள் பாடியிருக்கும் கனிந்தருள் புரிந்தாள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 968. அடுத்த ஒலியிறவிருக்கும் பாடல் ஓ எஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியிருக்கும் எனது மனம். ராகம் ஹரிகாம்போஜி, தாளம் ஆதி.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்போலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கார்ப் வானொலி ஒலி 9.68 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 தேதி வெள்ளிக்கிழமை. இவ்வருடத்தின் 268 நாள். ஆண்டு நிறைவு பெற 97 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 8 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ரபியுல்லாஹிர் மாதம் பிறை 13.
1: ஒலி 9.68 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி 968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டாப் புஷ்பக.

0: ரவிஜிக்கு பிறந்த நாள், பெரியவராக மலர்ந்த நாள்.
1: நன்றி நன்றி நன்றி, உங்க அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. ரொம்ப நன்றி சஜினி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு காலத்துல நான் ஏங்கிட்டு இருந்தேன் இந்த வேலை எனக்கு கிடைக்காதானு. இன்னைக்கு என் பிறந்த நாள் அதுவுமா, இந்த வேலைய செய்யற பாக்கியத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கான் பாருங்க
0: எனக்கு. ஆமா, கண்டிப்பா
1: பெரிய விஷயம் இல்ல,
0: அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு ஒரு அதிர்ஷ்டம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய கடின உழைப்பும் இதற்கு காரணம்.
1: ரொம்ப நன்றி. ஆனா அதான் நான் யோசிப்பேன் எப்போதுமே, வாழ்க்கை கடினமா இருக்கும் போது, சவால்களை சந்திக்கும் போது ஒரு கணம் யோசிப்பேன், நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு கடவுளே, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போறோங்கிறது தான் நம்மளுடைய திறமை.
0: ஆமா,
1: ஒரு கணம் யோசிப்பேன், அதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: அப்புறமேல வந்து பொன்மொழி நேரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அப்புறமா நான் சொல்றேன்.
1: அப்புறமா சொல்லுங்க. இப்ப நான் கேட்கணும்னு நினைச்சேன்,
0: என்னது
1: இப்ப இந்த பாட்டு வந்து எனக்காக நீங்க ஒளிபரப்புனீங்க.
0: ஆமா, லிட்டில் ஜான் திரைப்படத்துல இருந்து நம்ம கிளின்டன், சித்ரா, கோபி எல்லாருமா சேர்ந்து பிரவீன் மணியில, பிரவீன் மணியோட இசையில உங்களுக்காக பாடல பாடி இருக்காங்க.
1: வரிகள் எப்படி போகுதுன்னா, பூவுக்கு பிறந்த நாள், பொன்னாக நீ மலர்ந்த நாள். அடுத்த வரி, வயசு புள்ள ரெட்டாவாலு வாழ்த்துறது இங்கிலீஷ் ஆளு. ஓ, இப்ப வந்து கிளாஸ் 95 இணைந்து காணொலிகள் பண்றதுனால உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு பிரிட்டிஷ், அதாவது
0: உங்களுக்கு வந்து லண்டன் பிறந்தநாள் ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் நானும் வந்து இங்கிலீஷ் பெண்மணி போல உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றேன்.
1: ஓ, இப்படி இந்த பாட்டுல ஒரு ஒரு வரியும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அந்த வரிக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது.
0: இல்ல, உங்களுக்கு அடுத்த வார பாடல் இருக்கு ரவி, அடுத்து உங்களுக்காக ஒரு பாடல் இருக்கு.
1: இதுக்கு மேல இன்னொரு பாட்டு,
0: இதுக்கு மேல இன்னொரு பாட்டு. ஏன்னா பல நேயர்கள் உங்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்புங்க ஒளிபரப்புங்க காலையில 4:56 இருந்து நம்ம நேயர்கள் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
1: நேயர்களோட விருப்பம் அது.
0: ஆமா,
1: உண்மையிலேயே விருப்பமா இல்ல
0: உண்மையிலேயே விருப்பம்,
1: நாமளா சொல்லி நாமளா போட்டுக்கிற மாதிரி இருக்கே, அதை யோசிக்க.
0: நீங்க வேற அமுதா சண்முகம், அதுக்கப்புறம் அலமேலு, இப்படின்னு பல நேயர்கள் உங்களுக்காக வந்து விருப்பங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த பாடல அவருக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு. எனவே இந்த பாடலை ஒளிபரப்பலன்னா எப்படிங்க?
1: உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் இன்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். இணைந்திருங்க எங்களோட, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்
0: ரவிஜி
1: சஜினி.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: வணக்கம் சிங்கே,
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679664646
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: சீர்காழி கோவிந்தராஜன் பேசிஸ் பாடிய பாடலை கேட்டீங்க. சீதா அவர்கள் இந்த பாட்டு வந்துச்சு. இந்த பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு வீரப்பன், அவருக்கான பாடலாக அது இடம் பெற்றது.
1: அதற்கு முன்பு குடும்ப தலைவன் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. பி சுசிலா அந்த பாடலை விரும்பி பி சுசிலா விரும்பி கேட்கல, பி சுசிலா அந்த பாடலை பாடி இருந்தாங்க. மீனாட்சி அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க.
0: பார்த்தேன் பி சுசிலா விரும்பி கேட்டாங்களா அவங்கள்ட்ட வந்து புது கதையா இருக்கே.
1: என் கடவுளை வந்து கேட்டாங்க ரவி,
0: கேட்பாங்க கேட்பாங்க
1: அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் இந்த இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன.
0: அந்த பாடல கேட்போம். அத்தையா மாமியா அவர்கள் அந்த பாடல் வரப்போகுது. அதனை அடுத்து புதுவிதம் அழகினில் ஒரு விதம் வீட்டுக்கு வீடு பரத்துல உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடல்களை கேட்கறதுக்கு முன்னால
1: நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ரவி.
0: கேளுங்க.
1: சரி, நீங்க வந்து வேலைக்காக ஒரு நேர்முக தேர்வுக்கு போறீங்க.
0: சரி,
1: அங்க வந்து 9 மணிக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 8:30 மணிக்கே போய் அமர்ந்திருந்தீங்க.
0: நல்ல விஷயம் தான்.
1: சரியா? ஆனா 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நேர்முக தேர்வு ஆரம்பிக்கல. உங்களை வந்து தேர்வு செய்ய வேண்டிய நபர் வந்து ஒரு 10:30 வராரு, 1.5 மணி நேரம் கழிச்சு வராரு. அவரு தான் சிஇஓ. சரியா?
0: நிர்வாக அதிகாரி.
1: அப்ப நீங்க என்ன செய்வீங்க?
0: என்ன செய்ய முடியும்? நமக்கு தேவை, நேர்முக தேர்வுக்கு போயிருக்கோம். ஒருவேளை இது கூட நம்ம பொறுமையை சோதிக்கிற ஒரு பரீட்சை இருக்குமோ அப்படின்னு நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு அங்க
1: உட்காந்துருப்பேன். ஆனா மோகன் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவரு வந்து பொறுமையா காத்திருக்காரு. அதாவது ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருக்காரு. 1.5 மணி நேரத்துக்கு, அதாவது நேர்முக தேர்வு தொடங்குவதற்கு முன்பே 1.5 மணி நேரத்துக்கு முன்பே வந்து போய்
0: உட்காந்துட்டாரு.
1: அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது ஆரம்பிக்காம 70 நிமிடங்கள் கழித்து தான் தலைமை நிர்வாக அதிகாரி அந்த அறைக்குள்ளே வந்திருக்காரு.
0: 70 நிமிடங்கள்
1: கழித்து அப்ப அவர் உள்ள வந்திருக்காரு. வந்த உடனே வந்து எந்த ஒரு மன்னிப்பும் கேட்காம, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்காம, வா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல மோகன் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அலட்சியமா பேசிட்டீங்க. இப்ப வேலை தொடங்குவதற்கு முன்பே நீங்க இந்த மாதிரி என்ன நடத்துறீங்கன்னா, வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க?
0: அதுவும் ஒண்ணு. இரண்டாவது, இதெல்லாம் வந்து நிறுவனத்துடைய கலாச்சாரத்தை குறிக்கும் அறிகுறிகள்.
1: அதேதான்,
0: ஒரு நிறுவனம் எப்படி நடக்குது, அதுல தலைமை எப்படி செயல்படுது, தலைமை இப்படி இருக்கும்போது இடைநிலை மேலாளர்கள் எப்படி இருப்பாங்க, சக ஊழியர்கள் எப்படி இருப்பாங்க, இதை எல்லாத்தையும் ஒரு வித நிர்ணயிப்பா
1: ஒரு
0: காலத்துல நம்ம அப்பா அம்மா நேரத்துல ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போவாங்க. அந்த நிறுவனத்திலே வேலை செய்து முடித்து ஓய்வும் பெறுவாங்க. அது ஒரு அந்தஸ்து, ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு நிறுவனங்களில் போய் வேலை செய்யற பழக்கம் ஏற்பட்டது.
1: ஆமா, ஆனா வெவ்வேறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 5 வருட காலம், ஒரு 8 வருட காலத்திற்கு பிறகுதான் அனுபவம் பெற்ற பிறகுதான் நம்ம வந்து மற்ற நிறுவனங்களுக்கு மாறுவோம் இல்லையா. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க,
0: இந்த நிறுவனம் எனக்கு ஒத்து வருமா, உங்க நிறுவனத்துல வேலை செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கை எப்படி மேம்படும், நான் என்ன கத்துக்க முடியும்னு இப்படி கேள்வி கேட்கிற பசங்க வந்துட்டாங்க.
1: ஆமா, என்னமோ இந்த கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரவி. எனவே ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு வேலை செய்யறேன் தான், ஆனா நீங்களும் இது எனக்காக வந்து என்ன தர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: ஆமா, உண்மைதான். இருவழி தொடர்பாயிடுச்சு வேலை. இப்பயே எப்படி இருக்குன்னா, இன்னும் எதிர்காலத்துல எப்படி இருக்கும், நான் நினைக்கிறேன் முதலாளிகள் தான் இனிமே நீர்முக தேர்வுக்கு போய் உட்காரணும். தயவு செஞ்சு வாங்க, வந்து எங்க நிறுவனத்துல வேலை செய்யுங்க அப்படின்னு.
1: ஆமா, நடந்தாலும் நடக்கலாம் ரவி, நடந்தாலும் நடக்கலாம். இருந்தாலும் அந்த சம்பவம் வந்து கேட்கும் பொழுது, வந்து படிக்கும் பொழுது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அடடா, அவருக்கு இவ்வளவு தைரியமா இருக்க, நான் இந்த மாதிரி செஞ்சிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா படிக்கும் பொழுது ஒரு சின்ன மகிழ்ச்சியா இருந்துச்சு. சரி நேயர்களே, நீங்க சாலைகள்ல பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: MCE நோக்கி செல்லும் AYE கிளெமெண்டி சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாள்களுக்கு மட்டும், September 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: நிலவு
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது காலை 6:35 ஆகி விட்டது. MCEA நோக்கி செல்லும் AYE கிளெமெண்டி ரோடு இருக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
3: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
6: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
2: நேரம் இப்பொழுது 6:36 ஆகிவிட்டது. பொன்மொழி நேரத்துல நான் ஒண்ணு சொல்ல
7: காத்துக்கிட்டேன்.
2: உணவு சாப்பிட அந்த வசதி இருக்கிறதுனால உணவு நல்லா இல்ல, உப்பு சப்பு குறைவா இருக்கு அப்படின்னு நம்மால சொல்ல முடியுது.
7: குறைபாடுகள் கண்டுபிடிக்கிறோம்.
2: இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கிற பலவற்றை பார்த்து நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த வசதிகள் இல்லாத பலரும் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்ப நாம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி குறைபாடுகளை வந்து நினைத்து கூறும் பொழுது, எதிர்மறையான சிந்தனைகள் வரும் பொழுது நாம நினைக்கிறோம், அடடா இப்ப நமக்கு சாப்பிடறதுக்கு வந்து ஒரு வசதி நமக்கு இருக்கு, அதனால வந்து நாம வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம், அதை பத்தி வந்து குறை சொல்றோம். ஆனா சாப்பாடு கூட வழி இல்லாம பலரும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வாய் சோறு கிடைக்காதான்னு அவங்க தவிப்பாங்களா இல்லையா, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதான்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற வசதிகளை வந்து நம்ம என்னைக்குமே வந்து நன்றி உணர்வோட நம்ம நடந்துக்கணும், நன்றி தெரிவிக்கணும்.
7: உண்மைதான், இதான் தமிழ்ல ரொம்ப அழகா, போதும் என்ற மனதே பொன் செய் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல நம்ம பத்தலன்னு சொன்னா எதுவுமே பத்தாது. ஆனா இதாவது எனக்கு கிடைச்சிருக்கேன் அப்படின்னு நாம ஒரு கணம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும்னா இன்னும் அதிகமா வந்து செய்யறோம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த சிந்தனைய உங்க முன்னால வைக்கிறோம்.
8: தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசுல பறக்கல் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: என்னைக்காவது
1: ஏதோ ஒரு நாடகத்துல நான் பாட்டியா இருப்பேன், நீங்க பேரனா இருப்பீங்க.
0: அதுவும் உண்மைதான். நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து நீங்க அம்மாவை நடிச்சிருக்கீங்க, அண்ணியை நடிச்சிருக்கீங்க, அக்காவை நடிச்சிருக்கீங்க, அடுத்து பாட்டியை நடிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது
1: பார்க்கும்போது
0: ஜோடியா மட்டும் அமையவே மாட்டதில்ல. நீங்களும் நானும் வந்து ரஜினியும் ஸ்ரீவித்யாவும் மாதிரி.
1: என்ன சொல்றீங்க?
0: அடுத்து நீங்க மாமியாரா வருவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனா ஆரம்பத்துல அவங்க கூட ஜோடியா தான் இருந்தாங்க.
1: ஆமா,
0: நமக்கு கூட அந்த மாதிரி அமைய மாட்டேங்கிறது.
1: கவலைப்படாதீங்க ரவி, கிறிஸ்துமஸ் நாடகம் இருக்கு, தீபாவளி நாடகம் இருக்கு, பொங்கல் நாடகம் இருக்கு, இப்படின்னு பல வானொலி நாடகங்கள் இருக்கின்றன. நம்ம தயாரிப்பாளர்கள் கிட்ட வந்து நான் சொல்லி வச்சிடறேன், என்னையும் ரவிஜியும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு.
0: அப்படி எந்த தேதின்னு சொல்லிருங்க பதிவு.
1: ஏன்
0: அன்னைக்கு நான் சரியா பார்த்து விடுபடுத்துறேன். சரி வாங்க, இப்ப சிங்கப்பூருடைய வானிலை நிலவரத்தை சொல்லுவோம்.
1: இன்று மதிய வேளைகள்ல நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 61 84 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/AsianGames.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.
1: ஆரோக்கியசாமி, இன்று உங்களுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக ஒரு ஆரோக்கிய குறிப்பை எடுத்து விடுங்களேன்.
0: சஜினி, என்னைக்குமே நம்ம உணவு வண்ணமயமா இருக்கணும், அப்பதான் வாழ்க்கையோ வண்ணமயமா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: விதவிதமான வண்ணங்கள் இருக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டா உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கும்னு சொல்லுவாங்க.
1: ஒரு வானவில்லே நம்ம தட்டுல இருக்கோம்.
0: அந்த வரிசையில இன்னைக்கு நான் வந்து ஊதா ஊதா ஊதா பூ அதை பத்தி பேச போறேன்.
1: சரி,
0: பவுதான்னு சொல்லும் போது வெங்காயம், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, தோல் ஊதாலதான் இருக்கும்.
1: ஆமா,
0: அதுக்கப்புறம் திராட்சை, இதெல்லாம் ஊதாலதான இருக்கும்.
1: அது மட்டும் இல்ல, இந்த ஊதா நிறத்துல வந்து கோபிஸ் கூட இருக்கும்.
0: ஆமா, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா நம்ம மூளை வளர்ச்சிக்கோ டிமென்ஷியா போன்ற மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறையும்ன்றாங்க.
1: அப்படின்னா அடுத்தடுத்த நாள்கள்ல விதவிதமான வண்ணங்களை பத்தி நம்ம ரவிஜி எடுத்து விடுவாருன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, இப்ப நீங்க சொன்னதுனால அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன்.
1: என்ன தகவல் இருக்கோ உங்களோட பகிர.
0: மனசுல இருக்கிறத பாட்டா கொட்டுறாரு ஆனந்த் சாமி, கேளுங்களேன்.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. சிவாஜி தி பாஸ் பாய்ஸ் திரைப்படங்கள்ல இருந்து.
1: 7 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாங்க பரிசு மழையா கோட் போறோங்க. 7 மணிக்கு மேல வானொலி வாயிலா பரிசுகள் கொடுக்க போறோம். 8 மணிக்கு மேல டிக்டாக் வாயிலா பரிசுகள் கொடுக்க போறோம்.
0: இந்த பரிசுகளை நீங்க வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோட இணைந்திருங்க.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் பழுதாகியுள்ளது. TPE PIE செல்லும் வழியில் பொங்கல் சாலைக்கு பிறகு
2: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பு மிகச் சிறப்பாய் அமைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். சீன அதிபர் 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். தலைவர்கள் இருவரும் வெள்ளை மாளிகையில் சந்தித்தனர். அமெரிக்காவும் சீனாவும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று திரு டிரம்ப் கூறினார். இருதரப்பு பேச்சுவார்த்தையை தொடர வலியுறுத்திய சீன அதிபர் அமெரிக்காவில் சீன நிறுவனங்கள் நியாயமாக நடத்தப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்க அரசாங்கம் வழங்கும் விருந்தில் சீன அதிபர் கலந்து கொள்கிறார். தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்களும் விருந்தில் பங்கேற்கின்றனர். அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அதுபற்றி அறிவிக்கப்பட்டது. திரு டிரம்ப் அதிபர் பொறுப்பேற்றதும் சீனாவுடன் அமெரிக்க சரக்கு வர்த்தகம் சரிந்திருக்கிறது. சீன இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்தது, பதிலுக்கு அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு சீனாவும் வரி விதித்தது. இருதரப்பிலும் வர்த்தக பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்க சீன வர்த்தக பேச்சு வரும் நவம்பர் 10 காலாவதியாகவிருந்தது. அது அடுத்த ஆண்டு ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேச்சு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். எல்லா நாடுகளின் பாதுகாப்பும் அரசுரிமையும் மதிக்கப்பட வேண்டும் என்று சீனா எப்போதும் விரும்புவதாக திரு ஜி அமெரிக்க அதிபரிடம் கூறியதாக ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஜூன் மாதம் 14 அம்சங்களின் அடிப்படையில் தற்காலிக சண்டை நிறுத்த உடன்பாடு செய்து கொண்டன. இருதரப்பும் அந்த உடன்பாட்டை பேணி நடப்பதை சீனா ஆதரிப்பதாகவும் திரு ஜி கூறினார். சிஎன்என், பொலிட்டிகோ, எம்எஸ்நவ் ஆகிய நிறுவனங்கள் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த 3 நிறுவனங்களும் பொய்த் தகவல்களை வெளியிடுவதாக கூறி வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் தடை விதித்தார். அதை எதிர்த்து அந்நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடின. திரு டிரம்பின் உத்தரவு அரசமைப்புச் சட்டத்துக்கு முரணாய் இருக்கலாம் என்று நீதிமன்றம் கூறியது. சிஎன்என், பொலிட்டிகோ, எம்எஸ்நவ் ஆகிய நிறுவனங்கள் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க உடனே அனுமதி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சில மணி நேரத்தில் அந்த நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகையில் அனுமதி வழங்கப்பட்டது. ஐக்கிய நாட்டு நிறுவனம் கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான மக்களுக்கு அச்சுறுத்தலாய் உள்ளது. தாழ்வான தீவு நாடுகளின் வருங்காலம் அபாயமாகலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறினார். 2024 உலக அளவில் கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்தது. ஓராண்டில் அது ஆகப்பெரிய உயர்வு. வெப்ப வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைத்து கடல் மட்டம் உயர்வதால் பாதிக்கப்படும் நிலையிலுள்ள நாடுகளுக்கு கூடுதல் நிதி வழங்கும்படி தீர்மானம் வலியுறுத்துகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் நடவடிக்கையை தற்காத்து பேசியிருக்கிறார். தம்மை குறை கூறுவோரை அவர் கடுமையாக சாடினார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய திரு நெட்டன்யாகு ஈரானின் தலைமைத்துவம் வீழும் என்று சொன்னார். திரு நெட்டன்யாகு பேசிக் கொண்டிருக்கும் போது உலக நாடுகளின் பிரதிநிதிகள் சிலர் ஏளன கூச்சலிட்டு அரங்கிலிருந்து வெளியேறினர். கத்தாரும் துருக்கியவும் இஸ்ரேலை பற்றி பொய்களை பரப்புவதாக திரு நெட்டன்யாகு சாடினார். கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கும் சாத்தியத்தையும் தாம் பரிசீலித்ததாக கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதுபற்றி அவர் விவரித்து சொல்லவில்லை. நியூயார்க் டைம்ஸுக்கு திரு கார்னி பேட்டி அளித்திருக்கிறார். அபாயத்தை சமாளிக்க தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் சூழலை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருப்பதாக அவர் சொன்னார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக்கப் போவதாக திரு ட்ரம்ப் அவ்வப்போது கூறியிருக்கிறார். அவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பதற்றம் நீடிக்கிறது. இந்நிலையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து தொலைபேசியில் உரையாடும் அளவு திரு ட்ரம்புடன் நல்லுறவு இருப்பதாகவும் திரு கானி சொன்னார். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஏமனின் ஹவுதி குழுவினர் தெஹ்ரானின் உத்தரவுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை என்று கூறியிருக்கிறார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் அவ்வாறு சொன்னார். ஹவுதி குழு ஈரானுக்கு ஆதரவாய் செயல்படுவதாகவே பரவலாக கருதப்படுகிறது. ஆனால் ஹவுதிகளின் நடவடிக்கைக்கு அந்த குழுவை பொறுப்பு, அது ஈரானின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை என்று திரு பெசஸ்கியன் கூறினார். ஹவுதி குழுவுடன் தொடர்பில் இருப்பதாக சொன்ன அவர், இருதரப்புக்கும் இடையே வரையறுக்கப்பட்ட முறையான உறவு இல்லை என்றார்.
3: சொல்லும் பொருளும் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். மழை பெய்து ஓய்ந்த பிறகு வழக்கமாக காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: வணக்கம் சிங்கே,
6: ஆதரவு BYD.
7: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
6: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
7: அதோடு 88க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
6: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
7: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
8: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
8: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருடம் அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
9: GED ஏகோன் and Engineering. அறியுங்கள் 6371 1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
10: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
11: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
10: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
11: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
10: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
11: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
10: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
11: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
10: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
12: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
13: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.

0: எனக்கு முந்தால ராத்திரியும் தூக்கம் வராது, நாளைக்கு எழுந்திருப்போமா, எழுந்திருச்சா வேலைக்கு போவோமா,
1: ஆமா
0: வேலைக்கு போனா வேலை செய்வோமா, இப்படி பல கேள்விகள். ஆனா இன்னைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு துள்ளலா மகிழ்ச்சியா வேலைக்கு வரணும். அது காரணமே நேயர்களுடைய அன்பும் ஆதரவும் தான்.
1: கண்டிப்பா நம்ம நேயர்களுடைய உற்சாகமான கருத்துக்களை வந்து அவங்க வந்து தெரிவிக்கலன்னா, வாட்ஸ்அப் வாயிலா தெரிவிக்கலன்னா, நமக்கும் வந்து அதை செய்யணுமே அப்படிங்கிற அந்த சலிப்பு தட்டாம நம்ம சந்தோஷமா வந்து நம்ம நேயர்கள் காலையில நம்ம நிகழ்ச்சியை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதற்காகவே நம்ம உற்சாகமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு துள்ளல் ஏற்படுது.
0: சரி, அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இப்ப பரிசு கொடுக்க நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க தயார்னா எங்களுடைய கேள்வியை நாங்க கேட்க போறோம். இதோ வருது அந்த கேள்வி.
1: ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி உங்களுக்கு பரிசா காதுகிட்டே இருக்கு.
0: இயக்குனர் இவரு, தமிழ் திரைப்பட இயக்குனர் தான். ஆனா ஒரு கட்டத்துல தெலுங்கு ஹிந்தின்னு அந்தந்த மொழி படங்களும் இயக்குனாரு.
1: சரி,
0: ஆனா இங்க என்ன ஒரு திருப்பு முன்னா, இந்த மொழிகளே ஆரம்பத்துல தெரியாம அந்த படங்களை போய் இயக்குனாரு அப்படின்னு தகவல் சொல்லுது.
1: அப்படின்னா தெலுங்கு படம் தெரியாம தெலுங்கு படத்தை இயக்கியிருக்காரு.
0: தெலுங்கு
1: மொழி தெரியாம, மன்னிக்கணும், தெலுங்கு மொழி தெரியாம அவர் தெலுங்கு படத்தை இயக்கியிருக்காரு.
0: அதே மாதிரி ஹிந்தி மொழி சரியா தெரியாம ஹிந்தி படத்தையும் இயக்கியிருக்காரு.
1: யாரா இருக்கோம் நேர்களே, உங்களுக்கு தெரியும்னா வாங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க.
0: அது சும்மா இல்ல தெரியுமா, மூணே மூணு தமிழ் படங்கள் தான் எடுத்தாரு. அந்த மூணு தமிழ் படங்களும் பிரம்மாண்ட வெற்றி. அந்த தமிழ் படங்களை தான் ஓரளவு தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் கொண்டு போனாரு. அந்த நேரத்துல அவருக்கு அந்தந்த மொழிகள் தெரியாதுன்னு சொல்லப்படுது.
1: சரி, இந்த நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வந்து 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. உங்களுடைய பதில்களை எதிர்பார்த்து நாங்க காத்துக்கிட்டு இருக்கோங்க. பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம பிறந்த நாள் பேபி ரவிஜி.
0: சத்தியமா கிடையாது, ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்குறாங்க லவிஸ்டா காஃபி, உங்களுக்கு பரிசா காத்துட்டு
2: இருக்கேன். போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக PIEயை நோக்கி செல்லும் BKE புகெட் பஞ்சாங் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் 2ம் தடத்தில் விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகு மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
5: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாம் மதுராஸ் பாத்துக்குவாங்க.
6: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.
7: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61 Travel Fest. 2 நாட்களுக்கு மட்டும், September 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.

0: விவேக் முழுவனின் இசையில் குலைபகாவலி சங்க தமிழன் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக அந்த விறுவிறுப்பான பாடல்கள் ஒலித்தன.
1: இவ்வாறு நட்சத்திரம் பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய பாடல்களை நீங்க திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கேட்டுக்கிட்டே வரீங்க. பி பி ஸ்ரீனிவாஸ் பற்றி பல தகவல்களை நாங்க சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி நீங்க பழைய பாடல்கள் அந்த தொகுப்புலயும் அவருடைய பாடல்களை கேட்கலாம், தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
0: எனவே அவர் டி எம் சௌந்தரராஜனோடு பாடியிருக்கும் பாடல் ஒன்று அடுத்து உங்களுக்காக இடம்பெறுகிறது. படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒலி 968
1: கேட்டாலே பரவசம் நல்ல

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை சிங்கப்பூர்.
5: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
6: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
7: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
8: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்,
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: வேலைக்காரன் பட்ல இருந்து பாடல கேட்டீங்க. மலோ அந்த பாடலை வழங்கியிருந்தாரு இசைஞானி இளையராஜாவோட இசையில.
1: ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்தா காஃபியா பரிசா கொடுக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சற்று முன்பு நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
0: இந்த இயக்குனர் மூன்றே தமிழ் படங்கள் தான் இயக்குனாரு, அதுக்கப்புறம் தெலுங்கு ஹிந்தின்னு பிற மொழி படங்களை இயக்குனாரு. ஆனா அவர் ஆரம்பத்துல இந்த மொழிகள்ல படங்கள் இயக்கும் போது அந்தந்த மொழிகள் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது.
1: அந்த இயக்குனர் யாருன்னு கேட்டிருந்தோம். நம்ம நீர்கள் விதவிதமான பதில்கள் சொல்லியிருக்காங்க. கே பாக்யராஜ்னு சொல்லியிருக்காங்க, ஆட்லி, கே பாலச்சந்தர், இப்படின்னு பல இயக்குனர்களுடைய பெயர்களை சொல்லியிருக்காங்க. இவை எல்லாமே நாங்க எதிர்பார்க்கிற பதில்கள் கிடையாது. இருந்தாலும் ஒரு நேயர் சரியான பதில சொல்லிட்டாரு.
0: ரமேஷ் கோபால், வாழ்த்துகள்.
2: சரியான பதில்.
1: ஜோதி ஸ்தோபுஷ்ப கடை வழங்கும் லவிசா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது.
0: 1974 இதே நாள் செப்டம்பர் 25 பிறந்தவர் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ். இவரு தீனா, ரமணா, கஜினின் வரிசையா மூணு திரைப்படங்கள் தமிழ்ல பிரம்மாண்ட வெற்றி அடைய திரைப்படங்களை கொடுத்தாரு.
1: அதுக்கப்புறம் அவரு தெலுங்குல போய் ஸ்டாலின் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனாரு. அதுக்கப்புறம் கஜினி திரைப்படத்தை ஹிந்திலையும் இயக்குனாரு.
0: இந்த படங்களை இயக்கும் போது ஸ்டாலின் கஜினி அவருக்கு அந்த நேரத்துல தெலுங்கோ ஹிந்தியோ அவ்வளவு சிறப்பா தெரியாதுன்னு சொல்லப்படுது.
1: தெரிஞ்ச மொழியில படம் எடுத்து வெற்றி பெற வைக்கிறதே கஷ்டம் ரவி. ஆனா தெரியாத மொழியில அவரு சிறப்பா இயக்கி இந்த திரைப்படங்களை வெற்றி அடைய செஞ்சிருக்காரு. ஒலி 968 சார்பாக ஏ ஆர் முருகதாசுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துகள். இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
0: விபத்துகளும் நேர்ந்துள்ளன. இவற்றுக்கு முன்பு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
4: என்ன சொல்றேன்,
1: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச், கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை,
6: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஜோனி திரைப்படத்தில் இருந்தும், சங்கர் கணேஷின் இசையில் இதய தாமரை திரைப்படத்தில் இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
3: இன்னும் கொஞ்ச நேரத்துல வெற்றி விழா பாடல் உங்களுக்காக இடம்பெற போகுது. நீங்க தயார்னா ஆட்டம் போட இதோ.
2: எல்லாரும் வேலைக்கு போகும்போதும் வேலை இடத்துல இருக்கும் போதும் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது
3: காரணம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
2: விடியும் வேலை
3: போதும்.
2: நடைபெறுகிறது 20வது ஆசிய விளையாட்டுகள்.
3: மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா, சிங்கப்பூர் அணியை சேர்ந்த நம்ம சாந்தி ஃபெரேரா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க இல்லையா.
2: அதோடு மார்க் பிரையன் லூவிசோ ஆண்களுக்கான போட்டியில தகுதி பெற்றிருக்காரு.
3: இவங்க இருவருமே ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஏன்னா சிங்கப்பூருடைய பெருமையை அவ்வளவு தூரம் கொண்டு போறாங்க. ஆசியான்னு சொல்லும் போது உலகத்திலேயே ஆக பெரிய கண்டம் இது. இதுல எத்தனை நாடுகள், எத்தனை போட்டியாளர்கள், எவ்வளவு போட்டித்தன்மை இருக்கும். ஆனா இதையும் தாண்டி இறுதி போட்டி இருக்கும் போறாங்கன்னா அவங்களுக்கு கைத்தட்டல எப்படி சஜினி?
2: கண்டிப்பா இப்ப கைத்தட்டல் கொடுத்துருவோம்.
3: நமது வீரர்கள் வெற்றிகளை குவிச்சு வருவாங்க, அவங்களை கொண்டாட காத்துட்டு இருக்கோம். ஒளி 9:06
2: இப்ப வாங்க பதக்கப்பட்டியல் நிலவரங்களை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
3: 10 தங்க பதக்கங்கள், 12 வெள்ளி பதக்கங்கள், 28 வெண்கல பதக்கங்கள்னு 60 பதக்கங்களை பெற்ற தென்கொரியா பட்டியல்ல 3வது இடத்துல இருக்காங்க.
2: போட்டியை ஏற்று நடத்தும் ஜப்பான் அவங்க வந்து 2வது நிலையில இருக்காங்க. 20 தங்க பதக்கங்கள், 34 வெள்ளி பதக்கங்கள், 37 வெண்கல பதக்கங்களோடு மொத்தம் இவர்களுக்கு 91 பதக்கங்கள் கிடைத்துள்ளன.
3: 80 தங்க பதக்கங்கள், 30 வெள்ளி பதக்கங்கள், 20 வெண்கல பதக்கங்கள்னு 130 பதக்கங்களை குவிச்ச சீனா பட்டியல்ல முதல் இடத்துல இருக்காங்க. ஐஜி நகோயா அங்கே நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளை பத்தின தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில
2: உடனுக்குடன் நீங்க நிலவரங்களை பெற்றுக்கொள்ளணும் அல்லது நீங்க நிகழ்ச்சிகளை காண தவற விட்டீர்கள் என்றால் மீ வாட்ச் பக்கமாக நீங்க சென்று காணலாம்.
4: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PRE ஜலான் பஹாருக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் ஜூரோங் வெஸ்ட் எவென்யூ 2 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். PIE நோக்கி செல்லும் BKE புக்கெட் பாஞ்சாங் ரோடிற்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக KJE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2ம் 3ம் தடங்களை தவிர்க்கவும்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: வணக்கம் சிங்கே
2: ஆதரவு BYD.
3: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
3: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
2: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
3: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பு மிகச் சிறப்பாய் அமைந்தது என்று கூறியிருக்கிறார். சீன அதிபர் 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். தலைவர்கள் இருவரும் வெள்ளை மாளிகையில் சந்தித்தனர். அமெரிக்காவும் சீனாவும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று திரு டிரம்ப் கூறினார். இருதரப்பு பேச்சுவார்த்தையை தொடர வலியுறுத்திய சீன அதிபர் அமெரிக்காவில் சீன நிறுவனங்கள் நியாயமாக நடத்தப்பட வேண்டுமென்று நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்க அரசாங்கம் வழங்கும் விருந்தில் சீன அதிபர் கலந்து கொள்கிறார். தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்களும் விருந்தில் பங்கேற்கின்றனர். அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அதுபற்றி அறிவிக்கப்பட்டது. திரு டிரம்ப் அதிபர் பொறுப்பேற்றதும் சீனாவுடன் அமெரிக்க சரக்கு வர்த்தகம் சரிந்திருக்கிறது. சீன இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்தது. பதிலுக்கு அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு சீனாவும் வரி விதித்தது. இருதரப்பிலும் வர்த்தக பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்க சீன வர்த்தக பேச்சு வரும் நவம்பர் 10 காலாவதியாகவிருந்தது. அது அடுத்த ஆண்டு ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேச்சு நடத்த வேண்டுமென்று வலியுறுத்தியிருக்கிறார். எல்லா நாடுகளின் பாதுகாப்பும் அரசுரிமையும் மதிக்கப்பட வேண்டுமென்று சீனா எப்போதும் விரும்புவதாக திரு ஜி அமெரிக்க அதிபரிடம் கூறியிருக்கிறார். சீன அரசாங்கத்தின் சின்ஹுவா செய்தி நிறுவனம் அதனை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஜூன் மாதம் 14 அம்சங்களின் அடிப்படையில் தற்காலிக சண்டை நிறுத்த உடன்பாடு செய்து கொண்டன. இருதரப்பும் அந்த உடன்பாட்டை பேணி நடப்பதை சீனா ஆதரிப்பதாக திரு ஜி கூறினார். சிஎன்என், பொலிட்டிகோ, எம்எஸ்நவ் ஆகிய நிறுவனங்கள் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த 3 நிறுவனங்களும் பொய் தகவல்களை வெளியிடுவதாக கூறி வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் தடை விதித்தார். அதை எதிர்த்து அந்நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடின. திரு டிரம்பின் உத்தரவு அரசமைப்புச் சட்டத்துக்கு முரணாய் இருக்கலாம் என்று நீதிமன்றம் கூறியது. சிஎன்என், பொலிட்டிகோ, எம்எஸ்நவ் ஆகிய நிறுவனங்கள் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க உடனே அனுமதி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சில மணி நேரத்தில் அந்த நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகையில் அனுமதி வழங்கப்பட்டது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் நடவடிக்கையை தற்காத்து பேசியிருக்கிறார். தம்மை குறை கூறுவோரை அவர் கடுமையாக சாடினார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய திரு நெட்டன்யாகு ஈரானின் தலைமைத்துவம் வீழும் என்று சொன்னார். திரு நெட்டன்யாகு பேசிக் கொண்டிருக்கும்போது உலக நாடுகளின் பிரதிநிதிகள் சிலர் ஏளன கூச்சலிட்டு அரங்கிலிருந்து வெளியேறினர். கத்தாரும் துருக்கியவும் இஸ்ரேலை பற்றி பொய்களை பரப்புவதாக திரு நெட்டன்யாகு சாடினார். நியூயார்க்கில் யூதர்களை பாதுகாக்க தவறியதற்காக அந்நகர மேயர் ஜோஹ்ரான் மம்தானி போர்க்குற்றவாளி என்று இஸ்ரேலிய பிரதமர் குற்றஞ்சாட்டினார். திரு நெட்டன்யாகு மீது சுமத்தப்பட்டுள்ள போர்க்குற்றங்களுக்காக நியூயார்க் வந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று திரு மம்தானி முன்னர் கூறியிருந்தார். ஆனால் அதற்கான அதிகாரம் தமக்கு இல்லை என்று